0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நினைக்கல அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: அனாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

நிலங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayamika, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukaga, Dubai. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month.
2: Star of the month.
3: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
4: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். கன்னியாகுமரி போன்ற ஒரு சில இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே சூரிய உதயத்தை பார்ப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ரசனைக்குரிய ஒரு செயலாக இருக்கும். அதிகாலை பொழுதிலேயே போய் கடற்கரையிலே பலர் காத்திருப்பார்கள் சூரிய உதயத்திற்கு முன்பே. அப்போதுதான் தங்கத்தட்டு போல் அந்த சூரியன் மேலெழுந்து வருகின்ற காட்சியை பார்க்க முடியும். அதை நாமும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்ற யார் ஒருவராக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், சூரிய உதயத்திற்கு முன்பாகவே சென்று கடற்கரையிலே காத்திருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் அந்த நேரத்திற்கு அங்கு போகவில்லை என்றால் உங்களாலே சூரியன் உதிக்கின்ற அந்த காட்சியை பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த செயல் இயற்கையின் சுழற்சியிலே இடைவிடாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு செயல். குறித்த நேரத்திற்கு அது நிகழ்ந்துவிடும். நாம் தான் அந்த நேரத்தை அனுசரித்ததற்கு முன்பாகவே போய் அங்கே காத்திருக்க வேண்டுமே தவிர, நான் வருகின்ற வரைக்கும் சூரியன் உதிக்காமல் இருக்க வேண்டும், நான் வந்த பிறகு உதிக்கட்டும், நான் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நாம் அதற்கு ஆணையிட முடியாது. ஒரு சில பெரிய தலைவர்கள் ஒரு நிகழ்விற்கு வருகிறார்கள் என்றால், ஒருவேளை அவர்கள் வருவதற்கு காலதாமதமானாலும் அந்த நிகழ்வு துவங்காமல் காத்திருக்குமே. அப்படி சூரியன் உதிக்கின்ற நேரம் நமக்காக காத்திருக்காது. எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், இயற்கையிலே காலம் நகருகின்ற அந்த இயக்கம் இருக்கிறதே, அது இயல்பாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதற்கான வேகத்திலே அது யாருக்காகவும் எப்போதும் என்ன காரணத்திற்காகவும் காத்திருக்காது. அதுபோலத்தான் வாழ்க்கையிலே நமக்கான அவகாசமும் கூட. வாழ்நாள் என்று நமக்காக ஒரு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அதிலே உரிய காலத்திலே உரிய விஷயங்களை நாம் செய்துவிட வேண்டும். அந்த நேரத்திலே அதை செய்வதற்கு ஏற்ற வகையிலே முன்கூட்டியே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்தந்த செயலுக்கான நேரம் வரும் பொழுது அதை சரியாக செய்பவர்கள் யாரோ அவர்கள்தான் வாழ்க்கையினுடைய வெற்றியாளர்களாக உயர முடியும். காலம் கடந்த பிறகு ஒரு விஷயத்தை செய்வதற்காக நாம் முயற்சிப்பது என்பது நமக்கு முழு பலனை தராது. அந்த காலத்தை நாம் பின்னோக்கி இழுக்கவும் முடியாது. ஆகவே கால ஓட்டத்திற்கு ஏற்ப நம்மை நாம் மிகச்சரியாக திறமைப்படுத்திக் கொண்டு தயார்படுத்திக் கொண்டு உரிய நேரத்திலே உயர்ந்த விஷயங்களை செய்து அது தருகின்ற மிக உயர்ந்த பலன்களாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அழகாக்க வேண்டும், அர்த்தப்படுத்த வேண்டும், வெற்றி பெறச் செய்ய வேண்டும். முழு மூச்சோடு அதற்காக நாம் உரிய நேரத்தில் உரிய விதத்தில் முயற்சிக்கின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம் இல், இது புத்தம் புது காலை. Boom, tak, tak, boom, boom, da, tak, tak, boom, boom.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. எந்த ஒரு காட்சியையும் பார்க்கும் பொழுது அது நமக்கு சில எண்ணங்களை மனதிலே ஏற்படுத்தும். அப்படி உங்கள் மனதிலே எழுகின்ற எண்ணங்களை வைத்தே நீங்கள் யார், எப்படிப்பட்டவர் என்று சொல்லிவிடலாம். உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒரு மனிதன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறான் என்றால் அதை பார்க்கும் போது உங்கள் மனதிலே மகிழ்ச்சி ஏற்பட்டார். நீங்கள் எல்லோருடைய நலத்தையும் விரும்புகின்ற ஒரு நல்லவர். அதுவே ஒரு மனிதனுக்கு மற்றவன் வெற்றி அடைவதை பார்க்கும் பொழுது வருத்தம் ஏற்படுகிறது, அல்லது பொறாமை ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது என்றால் கண்டிப்பாக அந்த மனிதர் நல்ல மனம் படைத்தவராக இருக்கவே முடியாது. அதுபோலத்தான் ஒரு மனிதனுடைய தோல்வியை பார்த்து, அல்லது அவனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையை பார்த்து தான் பாடம் கற்றுக்கொள்பவன் யார், நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் இந்த மனிதர் செய்ததை போல தவறு செய்துவிடக் கூடாது, அதனாலே அவர் சிக்கிக் கொண்டது போல நாம் பிரச்சனையிலே சிக்கிக் கொண்டு விடக் கூடாது என்று சிலர் தனக்குத்தானே தன் வாழ்க்கைக்கு தேவையான குறிப்புகளை மனதிலே பதிவு செய்து கொள்வார்கள், தன்னைத்தானே எச்சரிக்கை படுத்திக் கொள்வார்கள். ஒரு மனிதன் பிரச்சனையிலே இருக்கும் போது அவனுக்காக வருத்தப்பட வேண்டும், முடிந்தால் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த பிரச்சனையிலிருந்து அவன் மீண்டு வருவதற்கு. அதே நேரத்திலே அதை தனக்கான ஒரு பாடமாகவும் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவன்தான் நல்ல மனிதன், சிறந்த மனிதன், புத்திசாலியான மனிதன். நாம் அந்த வகை சார்ந்த மனிதர்களாக இருப்பதுதான் நமக்கு நல்லது, இல்லையா? தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

பாட்டு

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அப்படிங்க.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஜூலை மாதம் 27 தேதியான இதே தினத்துல வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்கள் என்ன மாதிரியான சிறப்புமிக்க துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். 1921 ஃப்ரெட்ரிக் பேண்டிங் அப்படிங்கிற ஒருத்தரும், அவருடைய நண்பராக விளங்கக்கூடிய சார்லஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தரும் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு திரவத்தை அது விளங்கக்கூடிய தொகுப்பிலிருந்து தனியாக பிரித்திருக்கிறார்கள். இது நடந்தது கனடாவில் இருக்கக்கூடிய டொரண்டோ பல்கலைக்கழகத்துல. நீரிழிவு நோயாலே பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக அமைந்ததுதான் இந்த இன்சுலின் பிரிப்பு அப்படிங்கிற இந்த ஒரு சாதனை. மனிதர்களைப் போலவே நாய்களுக்கும் நீரிழிவு நோயினுடைய பாதிப்பு உண்டு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதனுடைய கணையத்திலே சுரக்கக்கூடிய இன்சுலின் அப்படிங்கிற அந்த ஒரு நீர்மப்பொருள், அதை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து நீரிழிவு நோயினாலே பாதிக்கப்பட்ட நாய்களுக்கு அதை ஒரு மருத்துவ பொருளாக செலுத்திய போது அதிகரித்திருந்த நீரிழிவு நோயினுடைய தாக்கமானது குறைவதை கண்டறிந்தார்கள். அதற்கு பிறகு அந்த இன்சுலினானது பரிசுத்தப்படுத்தப்பட்டு மனிதர்களுக்கும் செலுத்தப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டது, வெற்றி கண்டது. இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய மருத்துவமாக உலகம் முழுக்க பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணமாக அமைந்த அந்த இன்சுலின் பிரிப்பு சாத்தியப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1940 நாம கூட குழந்தையா இருக்கும் போது பெரிதும் பார்த்து ரசித்த கார்ட்டூன் கதாபாத்திரங்களிலே ஒன்று, பக்ஸ் பன்னி அப்படிங்கிற ஒரு முயலினுடைய கதாபாத்திரம். வார்னர் பிரதர்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் அறிமுகப்படுத்திய கார்ட்டூன் கதாபாத்திரம் அது. வைல்டு ஹேர் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் திரைப்படத்தின் வாயிலாக அந்த பக்ஸ் பன்னி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல டோனி ஹாக் அப்படிங்கிற ஒரு ஸ்கேட் போர்டர், ஒரு பலகை அதிலே சக்கரங்களை வைத்து அதை காலிலே பொருத்தி கொண்டு சறுக்கி விளையாடுகின்ற விளையாட்டிற்கு தான் அந்த ஸ்கேட் போர்டு அப்படின்னு பேரு. 1999 இந்த டோனி ஹாக் அப்படிங்கிற ஸ்கேட் போர்டு விளையாட்டு வீரர் என்ன செய்யறார் அப்படின்னா, 900 அப்படிங்கிற ஒரு நிலை, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சறுக்கிக் கொண்டே அந்தரத்திலே பறந்து வானத்திலே சுழல்வது என்பது இந்த விளையாட்டிலே செய்யப்படுகிற ஒரு சாகசம். அதிலே 2.5 சுற்றுகள் ஆகாயத்திலே அந்தரத்திலே சுழன்று மீண்டும் இயல்பு நிலைக்கு வர வேண்டும். ஒரு சுற்றுக்கு 360 இல்லையா, அப்ப 2.5 சுற்று என்னும் போது அது 900 என்கின்ற அளவை அடைகிறது. ஆகவே அப்படி அந்த 2.5 சுற்றுகள் வானத்திலே சுற்றி மீண்டும் அந்த இயல்பு நிலைக்கு வருகின்ற அந்த சாதனை, அந்த ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளையாட்டு உத்தியை முதன் முதலாக டோனி ஹாக் அவர்கள் தான் நிகழ்த்தி காட்டினார்கள். 2 சுற்றுகள் முழுவதுமாக சுற்றி அடுத்த சுற்றை பாதியிலே நிறுத்தி இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படிங்கிறது பெரிய வித்ததான் இல்லையா. அப்படி ஒரு விஷயத்தை முதன் முதலாக டோனி ஹாக் அவர்கள் இன்றைய தினத்துல செய்து காட்டி அந்த சாதனைகளுக்கெல்லாம் ஒரு ஆரம்பத்தை உண்டாக்கிய தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்புமிக்க ஆரம்பங்கள், அற்புதமான துவக்கங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் நிகழ்ந்திருக்கின்றன. அது அப்படியே இந்த தினத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஒரு நல்ல மாணவன், சிறந்த மாணவன், ஆண்டு முழுவதும் வகுப்புக்கு சென்று ஆசான் சொல்லி கொடுக்கிற பாடங்களை முறையாக கற்றுக்கொண்டு அதிலே சந்தேகம் ஏற்படும் பொழுது அதை ஆசானோடு ஆலோசித்து மிகச்சரியாக தீர்வு கண்டு புரிந்து கொண்டு அந்த பாடங்களை எல்லாம் ஆழமாக தன்னுடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கின்ற மாணவன் எதற்காக காத்திருப்பான்? யாராவது பாடம் சம்பந்தப்பட்டு தன்னை கேள்விகள் கேட்க வேண்டும், தனக்கு தேர்வு ஒன்று வைக்கப்பட வேண்டும் என்று அந்த மாணவன் காத்திருப்பான் இல்லையா? நன்கு பேச தெரிந்த ஒருவர் ஒரு சபையிலே யாரேனும் தன்னை அழைத்து பேசச் சொல்ல வேண்டும் என்று காத்திருப்பார். வீரதீரத்தோடு தன் உடல் ஆரோக்கியத்தை வளர்த்து வைத்திருக்கின்ற ஒரு மனிதன் கூப்பிடட்டுமே, யாராவது ஒருவர் தன்னை சண்டைக்கு கூப்பிடட்டுமே, அப்போது தெரியும் தன்னுடைய வீரம் என்று கண்டிப்பாக அது போன்ற ஒரு சந்தர்ப்பத்திற்காக மனதளவிலே காத்திருப்பார். யோசித்து பாருங்கள், பல பேர் வெறுக்கின்ற விஷயம் பள்ளியிலே வைக்கப்படுகின்ற தேர்வு. எனக்கு தெரிந்தவரை பெரும்பாலான மாணவர்கள் தன்னை எழுப்பி நிற்க வைத்து ஆசிரியர் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்றுதான் இறைவனை வேண்டிக் கொண்டிருப்பார்கள். அதுபோலத்தான் கூட்டத்திலே எழுப்பி நிற்க வைத்து தன்னை பேச சொல்லிவிடக் கூடாதே என்று பலர் தவியாய் தவித்துக் கொண்டிருப்பார்கள். யாரேனும் சண்டைக்கு வந்தால் நம் நிலைமை என்ன ஆவது என்று பெரும்பாலும் அதை தவிர்ப்பதற்குத்தான் பலரும் முயற்சிப்பார்கள். ஆனால் முன்பு நாம் சொன்னவர்கள், அதாவது நன்கு கற்று தேர்ந்த ஒருவன் தேர்வுக்காக காத்திருப்பான், எதிர்பார்த்திருப்பான். நன்கு பேச தெரிந்த ஒருவன் தன்னுடைய சொல்லாற்றலை வெளிப்படுத்த காத்திருப்பான். நன்கு இசை கற்ற ஒருவன் பாடுவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்திருப்பான். நன்கு நாட்டியம் கற்ற ஒருவர் ஆடி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார். ஆகவே இங்கே துன்பம் என்றும் பிரச்சனை என்றும் சவால் என்றும் பலர் நினைக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே திறமை உடையவர்களுக்கு பெருமை தேடித் தருகின்ற வாய்ப்பாக இருக்கிறது இல்லையா? அதுபோலத்தான் வாழ்க்கையின் துன்பங்களும் கூட. உண்மையில் நம்முடைய திறமை என்ன, ஆற்றல் என்ன, நாம் எத்தனை வல்லமை உடையவர்கள், ஆளுமை உடையவர்கள் என்பதை வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற துன்பங்கள் தான் வெளிப்படுத்துகின்றன. ஒரு மாணவன் தேர்வுக்காக காத்திருப்பது போல ஒரு நல்ல கலைஞன் தன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புக்காக காத்திருப்பது போல மனிதர்கள் துன்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த துன்பம் வரும்பொழுது கலங்கி நிற்காமல் தன்னுடைய ஆற்றலால், திறமையால், மனோதிடத்தால் அதை வென்று அதன் மூலமாக தான் எத்தனை திறமையாளன் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்குண்டான அத்தனை விதமான தயாரிப்புகளோடும் நாம் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே மனதிலே குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த வகையிலே இன்றைய தினம் நமக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பம், வாய்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டு நாம் மிகச்சிறப்பாக நம்மை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும்

0: குட் மார்னிங், காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்கள்ட்ட பேசுறதுக்கு. மண்டே த 27th of July, லாஸ்ட் மண்டே ஆஃப் ஜூலை. இந்த ஜூலை மாசத்தை பத்தி ஒரு மீம் நான் வந்து பார்த்தேன். இன்னும் ஜூலை வந்து முடியலையா? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் த லாங்கஸ்ட் மந்த், சீக்கிரம் முடிப்பா, கையில காசே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று நான் பார்த்தேன். பட் ஜோக்ஸ் பார்ட், ஜூலை மாதம் வந்து கொஞ்சம் லாங்காக இருந்த மாதிரி தான் எனக்குமே பர்சனலி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு டோர்னமெண்ட், ஒரு வேர்ல்ட் கப்பே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஆமாம், நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறமா எத்தனையோ விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. அண்ட் ஸ்டில் ஜூலை மாதம் மட்டும் இன்னும் முடியவே மாட்டேங்குது, அப்படியே இழுத்தடிச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு தான் வந்து எல்லாரும் ரீல்ஸில், அதுக்கப்புறம் யூனோ மீம்ஸில் எல்லாத்துலேயும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் யா, வி ஜஸ்ட் கான்ட் வெயிட். ஒரு சில மாதங்கள் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். வருஷம் ஆரம்பிச்சோன்னே ஜான்வரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி லென்த்தி மந்த்தாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு மாதம் வந்து லென்த்தியாக இருக்கும். ஸோ 27th ஆகிடுச்சு. அண்ட் இந்த வார இறுதியில் இந்த மாதமும் முடிஞ்சு அடுத்த மண்டேங்கும் பொழுது ஒரு புது மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள நம்ம அடி எடுத்து வைப்போம். ஸோ ஐ ஹோப் ஜூலை ஹஸ் பின் கைண்ட் டு யூ, குட் டு யூ. இல்லைன்னா பரவாயில்ல, ஆகஸ்ட் மாதம் வந்து டெஃபினெட்லி இன்னும் பெட்டரான ஒரு மந்த்தாக இருக்கும்ட்டு நம்ம எதிர்பார்ப்போடு போவோம் முன்னோக்கி. சரியா? அப்புறம் வீக்கெண்ட் எப்படி போச்சு? நல்லா இருந்ததா? ரிலாக்ஸ் பண்ணிங்களா? ஐ திங்க் சம்மர் ஆனதுனால மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து வெளியில் போகிறதுக்கே ஓ வேண்டாமே வீட்டுக்குள்ளேயே இருந்துடலாமேங்கிற மாதிரி தான் தோணும்னு நினைக்கிறேன். இல்லை யாரெல்லாம் என்ன மாதிரி, ஏன்னா நான் அப்படி தான். ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் இருந்து கிளப்பிடவே முடியாது, எஸ்பெஷலி வீக்கெண்ட்ஸில். அதுவும் சம்மர் வீக்கெண்ட்ஸில் கேட்கவே வேண்டாம். வெளியில் இருக்கிற வெயில கண்ணால் பார்த்தே வந்து டயர்ட் ஆகக்கூடிய ஆள் தான் நான். ஏன்னா தான் போகிறது, ஏசி கார் போகக்கூடிய இடங்கள்லாம் ஏசி இருக்குன்னாலும் அது எந்திரிச்சு கிளம்புறதுல என்னமோ ஒரு ஒரு சோம்பலாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் வந்து பண்ணேன். வெளியிலலாம் எங்கேயும் போகாமல் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்டு அப்படி வந்து என்னோட வீக்கெண்ட் போச்சு. அண்ட் உங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீங்களாம். ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சொல்லுங்கள். KIRTHANN, இதுதான் என்னோட ஸ்பெல்லிங். சரியா? ஸோ எனக்கு நீங்கள் இன்பாக்ஸ் பண்ணுங்கள், எப்படி போச்சு உங்களோட வீக்கெண்ட், என்ன ஸ்பெஷலாக பண்ணீங்க, இல்லை எதுவும் ஸ்பெஷலாக பண்ணலனாலும் சொல்லுங்கள். ஐ டென்ட் டூ எனி திங், ஜஸ்ட் ரெஸ்டட், சில் பண்ணேனானாலும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீங்களாம். சரியா? ஸோ இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் 11 AM வரைக்கும் நான் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க போகிறேன். நிறைய பியூட்டிஃபுல்லான பாட்டு ஆரம்பமே வந்து ஆஹா அப்படின்றது. மண்டே மார்னிங்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நல்ல பாட்டெலாம் கேட்கும்பொழுது சாமி இன்னும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்லங்கிற மாதிரி தோணும். நம்ம என்னதான் வந்து வளர்ந்தோம்னாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு குழந்தை எவ்ரி மார்னிங் யூனோ அவர் எஸ்பெஷலி எவ்ரி மண்டே வந்து எழுந்திரிச்சு போகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய அந்த குழந்தை வந்து இட் இஸ் ஸ்டில் தேர்ன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் அஸுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே வந்து நர்ச்சர் பண்ணிட்டு போக வேண்டியதான். எனிவே, ஸோ மலர்களை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டோட ஆரம்பிச்சு அதே வைப கண்டினியூ பண்ணுற மாதிரி சிலன் ஒரு காதலிருந்து முன்பேவா அண்ட் சீதாராமம்லேருந்து குருமுகில் ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன். குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி மண்டே.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
2: தொடர்புகளுக்கு 0555-241-536 அல்லது yaalkalviyagam.com.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ட்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: ஓவர் த வீக்கெண்ட் ஒரு அப்டேட் ஒன்று வந்தது. இதை பார்த்தோன்னே நிஜமாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் பிகாஸ் நான் வந்து ஒரு அனிமல் லவர், லைக் கேட் பிடிக்கும் அப்படின்னாலும் இன் ஜென்ரல் வந்து எல்லா அனிமல்ஸுமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் நான். அண்ட் இங்கே நம்ம துபாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நிறையா ஸ்ட்ரே கேட்ஸ் உண்டு, தெருக்களில் வந்து பூனைகள் நிறையா உண்டு. அதை தவிர்த்து நிறைய பேர் வீடுகளெல்லாம் வந்து நாயன் மற்ற பெட்ஸ் எல்லாம் வந்து வளர்த்திட்டு இருப்பாங்க. ஸோ சம்மர் டைமில் ஸ்பெஷலி பார்க்கும்பொழுது நிறையா இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் கஷ்டப்படும், யூனோ சில பேர் வந்து ரோட்லெல்லாம் விட்டுருவாங்க. அண்ட் அடாப்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து இங்கே இருக்குது, ஆனால் இது வரைக்கும் ப்ரைவேட்டான பீப்புள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பெட்டை வந்து அடாப்ட் பண்ணுறது, இல்லாதவங்களுக்கு வந்து பெட்ஸை கொடுக்கறது, ஆர் வீடு இல்லாத பெட்ஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபேமிலியை தேடி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் ப்ரைவேட்டை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இங்கே நம்ம துபாயில் துபாய் முன்சிபாலிட்டியே வந்து ஒரு அனிமல் வெல்ஃபேர் ஷெல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி கேட்டோன்னு தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வர்சானில் பார்த்தோன்னா பேர்ட்ஸ் அண்ட் பெட்ஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே பார்த்தோன்னா ஒரு இன்டெகிரேட்டட் பெட் ஷெல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட் ஷெல்டர் வந்து எதுக்காக அப்படின்னா, ஆதரவு இல்லாத இந்த அனிமல்ஸுக்கு வெட்டினரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு அட் த சேம் டைம் ரெஸ்பான்சிபிளான பெட் ஓனர்ஷிப் அண்ட் அடாப்ஷனை வந்து கொண்டு வரணும், ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால இப்படி ஒரு அழகான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ அபேண்டன்ட் அனிமல்ஸ் அண்ட் ஸ்ட்ரே அனிமல்ஸ் யாருமே இல்லாமல் விட்டுட்டு போகக்கூடிய ரோட்லேயே வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம், யூனோ உடம்பு சரியில்லாமல் வந்து பூனையெல்லாம் இருக்கும். ஸ்பெஷலி இப்போ இந்த சம்மர் டைமில் பார்த்தோன்னா நிறைய அந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அட் த சேம் டைம் அப்படி நல்லா இருக்கக்கூடிய அனிமல்ஸை நல்ல ப்ராப்பரான பெட் ஓனர்ஸுக்கு வந்து ரீஹோம் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இது எல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம்னு நம்ம துபாய் மீடியா ஆஃபீஸே வந்து அறிவிச்சிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த ஷெல்டரில் நல்ல மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோட இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி அனிமல் கேருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கஸ்டமர் ஹாப்பினஸ் சென்டர் இருக்க போதான். அண்ட் ஒரு பெட்டை வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெடிக்கேட்டட் வியூவிங் ஏரியா வேறு இருக்குமா, அங்கே போய் பார்த்துட்டு நமக்கு எந்த பெட் வேணுங்கிறது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லி எக்யூப்டு வெட்டினரி கிளினிக் இருக்க போது, அட்வான்ஸ் சர்ஜிக்கல் தியேட்டர், க்ரூமிங் யூனிட், ரிசப்ஷன், ரீஹாபிலிட்டேஷன் ஃபார் ஸ்ட்ரே அண்ட் அபேண்டன் அனிமல்ஸ்னு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபெசிலிட்டியாக இந்த ஒரு ஃபெசிலிட்டி அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம பார்த்தோன்னா இதுக்கு ஆன்லைனில் ஒரு வெப்சைட் வேறு அவங்க கொண்டு வராங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம போய் எனி டைம் பார்க்கும்பொழுது என்னெல்லாம் பெட்ஸ் வந்து அடாப்ஷனுக்கு இருக்குது, டாக்ஸ்னா இத்தனை டாக்ஸ், கேட்ஸ் ஓ பேர்ட்ஸ் ஓ வாட் எவர்

0: அனிமல்ஸ் வந்து இருக்கும் அடாப்ஷனுக்கு, அந்த அனிமல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு பெட்டை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வளர்த்தலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. co-sponsored by
2: Alansari exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari exchange.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
3: Lucas, world's favorite jeweler.
4: Alan Sari Exchange varia transact panni unga panatha double panunga. Inna summer la Alan Sari Exchange varia neenga pandra ore ore transaction moolama unga panatha double panni up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
0: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer Le. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku 0 deduction.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: சூப்பரா இருக்கு டிராபிக் கன்ஜெஷன் ரோட்ல பார்க்கும்பொழுது. அம்மா திட்டாதீங்க என்ன, அதாவது அவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். 311ல ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கன்ஜெஷன். இந்த அல் ஜாஹியா ஏரியால இருந்து ஸ்டார்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல பார்த்தோம்னா ஒரு கிராஷ் வேற ஆகியிருக்கு இந்த அல் ஜாஹியால. அண்ட் அப்படியே வர வர வர வர வர வர அகெயின் இன்னொரு கிராஷ் கூட ஆகியிருக்கு முஹேஸ்னா சைட்ல பார்த்தோம்னா ஒரு கிராஷ் டுவர்ட்ஸ் துபாய் வர டைரக்ஷன்ல. ஸோ அல் கிசே சிமெட்ரி தாண்டி அந்த முஹேஸ்னா ஏரியா வரைக்கும் அந்த எக்ஸிட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போகும் இல்லையா, அது வரைக்குமே வந்து ஹெவி டிராஃபிக் இருக்கு. அதுக்கப்புறமா அது ஸ்லோ மூவிங் கன்ஜெஷனாக மாறுறது பார்க்க முடியுது. அண்ட் தென் D93 நம்ம பார்த்தோம்னா அல் நஹ்தா ஸ்ட்ரீட்லையும் டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கு, எட்டிஸ்லாட் மெட்ரோ ஸ்டேஷன்ல. அண்ட் தென் டுவர்ட்ஸ் இந்த பக்கம் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல பார்த்தோம்னா டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு பேரூத் ஸ்ட்ரீட்ல. அண்ட் தென் இது என்ன ரோடு, இது D95 பாக்தாத் ஸ்ட்ரீட்லையும் டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கு. இந்த கிசே ஸ்பாண்ட் பார்க் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட்டி போகக்கூடிய ரோட்ல. அண்ட் E11 கேட்கவே வேணாம், டிராபிக் கன்ஜெஷன் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் 611 எப்படி இருக்கு, 611லயும் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது, பட் கிராஷ் எதுவும் இல்லை, யூஸ்வல் கன்ஜெஷன் தான். அல்கேல் இஸ் ஸ்டில் ஃப்ரீ நவ், வேற எங்கேயும் வந்து அன்யூஷுவல் டிராபிக் எல்லாம் கிடையாது. மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பில்ட் ஆக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். எனிவே டிரைவ் சேஃப்.
2: டிராபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் பார்க்க ஆரம்பிப்போமா? பாலகிருஷ்ணா, முகமது அர்ஷத், தினேஷ், அப்புறம் சாரா சக்தி, எல்லாருக்கும் குட் மார்னிங். சாரா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சாரா அண்ட் கிட்ஸ், தருண் அண்ட் ஜாஸ் ஃப்ரம் ஆல்பர்டா கனடா. இட் வாஸ் கிரேட் டு ஹியர் யர் வாய்ஸ் ஆஃப்டர் அ வீக். வி ஹவ் பின் அவே ஆன் வெக்கேஷன். இட் வாஸ் நைஸ் கேச்சிங் அப். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே அண்ட் டேக் கேர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் சாரா. இப்போ வந்து கனடாவில் ஆக்சுவலி நைட் இல்லை, ஏன்னா ஐ நோ மை சிஸ்டர் இஸ் லிவிங் தேர், ஸோ நைட் நேரம் கேப்பீங்களா நீங்கள் நம்ம ரேடியோ. தேங்க்யூ so much for your love. Shanmugam Singhini vandu message anupirukkaru. Good morning Ajay Keerthana, I hope you're doing well. Now unga 89.4 FM Royapuram Anna Park Chennai la irundhu kettirukke. How sweet. Next 1 month inga da na regular ah walk panna poren abdinte photos alla anupirukkaru. So nice to see this theriyuma, ena kaalai nerathila namma oorla chinna vangal la irundhu periyavanga varaikku ellarum park la nadakkiradhu activities pandradhu andha oru photo video adala anupirukkaru. And yesterday was my birthday, I enjoyed with my family nu sollirukkaru. Belated birthday wishes to you Shanmugam, I hope you had a great day. Alan vandha message anapirukanga. Alan and Anu from Mamzar, it was a nice weekend with Jananayagan abdinte. Yusuf Kani, ungalkum kaalai vanakkam. Murugesan, varathin mudhal naal inide thodangattum abdin enakku message anapirukkaru. Kodaikanal irundha appo message anapuvaru. Plums palangal la vandu velaiyaramichirukenta andha photos kuda anapirundaru. Adukapram Shankar Kaliyapirumal, ungalkum kaalai vanakkam. Apram I am what I am, unga per sonningana nalla irukum, profile name bayangaramaga irukku. So, காலை வணக்கம். And then, வேறு யார் அனுப்பியிருக்காங்க? சரண், குட் மார்னிங் கீர்த்தனா, ஹலோ ஃப்ரம் லக்ஸம்பர்க், ஹவ் யூ டூயிங், ஆல்வேஸ் நைஸ் டு ஹியர் யுவர் வாய்ஸ் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ சோ மச், ஐ எம் டூயிங் குட். தௌஃபீக், உங்களுக்கும் காலை வணக்கம். வேறு யார், குட் மார்னிங் கீர்த்தனா, ஐ மதன் லால் ஃப்ரம் துபாய், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் அன்புடன் நான் சாங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் அ லாட். வேறு யார், லின்சன் ராகவ், காலை வணக்கம். கார்த்திக் நரசிம்மன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் கீர்த்தனா, வெல் ஸ்பெண்ட் வீக்கெண்ட், ஆனால் ஃபேமிலியை தான் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஹாப்பன்ஸ் இல்லையா இங்கே நம்ம இருக்கும்பொழுது இல்லை. அண்ட் விராட் பிரவீன், உங்களுக்கும் காலை வணக்கம். எம்ஆர் ஷேக், ஹாய் கீர்த்து, நல்ல சாங் ஏதாவது உண்டு தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நான் ப்ளே பண்ணுறேன் நல்ல பாட்டு. அரசமணி, லவ்லி மார்னிங் டு யூ டு, மெசேஜ் அனுப்பினவங்க எல்லாருக்கும் ஹாவ் அன் அமேசிங் டே. அண்ட் அடுத்ததான் வந்து சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல நல்ல ஒரு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். அதாவது நீங்கள் இப்போ கால் பண்ணி என்கிட்ட கேளுங்க, 8 8 9 4 0 கால் பண்ணி கேளுங்க, நல்ல ஒரு பாட்டா அது வந்து சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல கொடுத்துடலாம் சரியா? ஹலோ, குட் மார்னிங்.
3: ஹலோ, குட் மார்னிங் கீர்த்தனா.
1: ஹாய், யார் பேசுறீங்க?
3: சாதிக் பேசுறேன்.
1: சாதிக், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். வீக்கெண்ட்லாம் எப்படி போச்சு?
3: என்ன
1: பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: சாமுண்டில இருந்து
1: முத்து நகையே பாட்டு நான் இருக்கா அப்படின்னு நான் பாக்குறேன். இன்கேஸ் இல்லைன்னா என்ன பாட்டு வேணும்? பாட்டு தலைவன் பாடினான் ஓகே ரெண்டுல ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்றேன் சரியா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க முத்துநகைய பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்றேன் சரியா ஓகேங்க பாய் பாய் பாய் ஆல் ரைட் முத்துநகைய பாட்டை ஒரு கேட்டிருக்காரு சோ அந்த பாட்டு ப்ளே பண்றேன் அண்ட் டைம் இருக்கும் நினைக்கிறேன் இன்னும் ஒரு பாட்டும் ப்ளே பண்றதுக்கு சோ எல்லாம் கேட்டு முடிங்க கிருஷ்ணி வருவாங்க வருவாங்க விரிவான செய்திகள்லாம் என்னென்ன சொல்றதுக்காக அண தமிழ் எஃப்எம்
4: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேட்போம்.
1: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: என்ன
3: சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
2: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mersal Morning is brought to you by
1: Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Sponsored by
3: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
4: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour. Chillax song of the hour.
1: Brought to you by
3: Plots Nale Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியான் மற்றும் ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஷயத் பதர் பின் ஹமத் பின் ஹமூத் அல் புசைதி ஆகியோர் தொலைபேசியில் கலந்துரையாடினர். இதன்போது மத்திய கிழக்கின் சமீபத்திய நிலவரங்கள், பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் அப்பகுதியில் நீடித்த பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். மேலும் இரு சகோதர நாடுகளுக்கிடையேயான நெருக்கமான உறவுகளை அவர்கள் ஆய்வு செய்ததுடன் இரு நாடுகளின் மக்களின் நலன் மற்றும் வளத்தை மேம்படுத்தும் வகையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதேவேளை அமீரக வெளியுறவுத்துறை அமைச்சர் கத்தார் அரசின் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் ஜாசிம் அல் தானியுடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிராந்தியத்தின் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் பாதுகாப்பு நிலைத்தன்மையை வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். மேலும் இரு சகோதர நாடுகளுக்கிடையேயான நெருக்கமான உறவுகள், பல்வேறு துறைகளில் நடைபெற்று வரும் ஒத்துழைப்பு மற்றும் அவற்றை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரான் மீது தொடர்ந்து 13 இரவுகள் தீவிர வான்வழி தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பென்டகன் திடீரென அந்த தாக்குதல் நடவடிக்கையை நிறுத்தியது. இதனையடுத்து சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அமெரிக்கா எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை. தனது பதிலடி தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டதாக ஈரான் நேற்று அறிவித்தது. எனினும் ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பான பதற்றம் குறித்து ஓமானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் போர் மேலும் விரிவடையக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் ஈரானுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளுக்கு சிறிது இடம் அளித்து வருகின்றேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளதாக ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்க தூதர் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் ஒரு செங்கல்லை கூட கர்நாடகா வைக்க முடியாது என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியபோது, தமிழக முதல்வர் விஜய் சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்து வருகின்றார். கோவை மதுரையில் மெட்ரோ அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவரின் விருப்பம். எனவே இது தொடர்பாக பிரதமரிடம் கடிதங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். அதிமுகவில் இருந்த 4 எம்எல்ஏக்கள் விலகியது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் சபாநாயகர் நேரடியாக விசாரணை மேற்கொள்ள கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். எனவே சபாநாயகர் அதற்கான முடிவுகளை எடுப்பார் என்றும் அவர் கூறினார். அத்துடன் மேகதாது அணையில் ஒரு செங்கல்லை கூட கர்நாடகம் எடுத்து வைக்க முடியாது, அதை தமிழக முதலமைச்சர் விஜய் அனுமதிக்கவும் மாட்டார் என்று செங்கோட்டையன் கூறினார். தமிழக பட்ஜெட் என்பது சீக்ரெட், பட்ஜெட் தாக்கல் செய்த பின்னர் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்றும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: தேர்வு சீர்திருத்தங்களுக்காக 6 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. தொழில்நுட்ப நிபுணரும் இன்போசிஸ் இணை நிறுவனருமான நந்தன் நிலேக்கனி தலைமையில் தேர்வு சீர்திருத்தங்களுக்கான உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் வலைதளத்தில் காணொலியொன்றையும் பகிர்ந்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார். இந்நிலையில் தேர்வு சீர்திருத்தங்களுக்காக இன்போசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நிலேக்கனி தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இக்குழுவில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் எஸ் சோம்நாத், உளவுத்துறை முன்னாள் இயக்குநர் தபன் டீகா, சென்னை ஐஐடி இயக்குநர் வி காமகோடி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் அனிதா அகர்வால் மற்றும் அம்ரித் லால் மீனா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே நேற்று வினாத்தாள் கசிவு தொடர்பான குற்றவாளிகளுக்கு அதிக தண்டனை விதிக்கும் மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுபவர்களை 10 ஆண்டுகள் சிறையில் அடைக்கும் வகையில் இந்த திருத்த மசோதா மக்களவையில் இன்று காலை தாக்கல் செய்யப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நாட்டின் பொது சுகாதாரத்துறையை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா புதிய திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம், சுகாதார அமைச்சகம் மற்றும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஆகியன இணைந்து இத்திட்டத்தை செயற்படுத்துகின்றன. தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் அறிவை பகிர்ந்து கொள்வதன் மூலம் டெங்கு நோயை தடுத்தல், கண்டறிதல் மற்றும் அதற்கு பதிலளிக்கும் திறன்களை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் வெளிநாட்டு மனிதநேய பேரிடர் உதவி திட்டத்தின் நிதி உதவியுடன் செயற்படுத்தப்படும் இந்த முயற்சி நுழம்புகள் பெருக்கம், அடையும் இடங்களை அழித்தல், பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் முன்னறிவிப்பு அடிப்படையிலான தடுப்பு உத்திகள் உள்ளிட்ட இலங்கையின் பரந்த டெங்கு ஒழிப்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 35 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடத் ஆடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அணி சார்பில் வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக துடுப்பிடத் ஆடியதுடன் 49 பந்துகளில் 81 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார். இஷான் கிஷன் 29 ஓட்டங்களையும், அணித்தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் 27 ஓட்டங்களையும், ரிங்கு சிங் 25 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். 193 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இதற்கமைய இந்த போட்டியில் இந்திய அணி 35 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. அத்துடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 3-0 என்ற கணக்கில் முழுவதுமாக கைப்பற்றியது. இந்த போட்டியின் ஆட்டநாயகனாகவும் தொடரின் நாயகனாகவும் இந்திய அணியின் வைபவ் சூரியவன்ஷி தேர்வானார்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் இந்த வாரத்தில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. பொதுவாக இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். மாலை வேளையில் கிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகாலை வேளையில் சில பகுதிகளில் அடர்த்தியான பனிமூட்டம் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையுடனான வானிலை நாளை வரை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். உள்ளக பிராந்தியங்களில் 43 முதல் 48 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கரையோர பகுதிகள் 37 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 31 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்
1: brought to you by SS Bucket Biryani, தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஊர்ல மேட்டூர் அணையோடைய நீர்வரத்து கம்மியாகி இருக்கு, அணையினுடைய அந்த தண்ணி அளவு வந்து கம்மியாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பார்க்க முடியுது. மீன்வாயில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்க நம்ம பார்த்தோன்னா, என்னதான் ஊர்ல வந்து மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கனால இந்த வருஷம் ஐ திங்க் மழை கம்மின்னு நினைக்கிறேன்ல. அண்ட் இங்க நம்ம யூஏஇல பார்த்தோம்னா மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு வேற கோடை மழை பெஞ்சிருக்கு, அல்தே இது ஷார்ஜால நல்ல மழை கொட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிரைவேட் வெதர் என்தூசியஸ்ட் எல்லாம் வந்து அவங்களோட பேஜஸ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்த்தப்போ அடடா பரவாயில்ல, இந்த பக்கம் மழையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். அண்ட் இந்த வாரம் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி தெரிவிச்சிருக்காங்க. ஆனா மழைக்கு முன்னாடி ஃபாகை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்பெஷலி நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் வந்து ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிற காரணத்தினால ஃபாகி கண்டிஷன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் டஸ்டோடு சேர்ந்த காற்றும் வந்து பலமாக வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டும் தெரிவிச்சிருக்காங்க. 48 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உயரப்போகுது அப்படிங்கிறதும் நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து ஆங்காங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பரவாயில்ல, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் இது. எனிவே சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து மழை பெய்யறது கிடையாது, பட் பெய்ய வேண்டிய இடங்களில் பெஞ்சிச்சுன்னா நமக்கு யூனோ தண்ணியினுடைய அந்த பற்றாக்குறை ஒரு நிலத்தடி நீர்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ லெட்ஸ் சி. அப்புறம் வேற என்ன, கோல்ட் ரேட் என்ன வாயிற்று? ஒவ்வொரு வீக்கெண்ட் இதெல்லாம் செக்கே பண்ணல நான், நீங்கள் செக் பண்ணீங்களா இல்லைன்னா இருக்குதோ இப்போ சொல்கிறேன்.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: Yes, gold coins நீங்க win பண்ணலாம். And 24 carat தங்கம் 1 கிராம் இருக்கு. 493 dirhams 50 fils, 22 carat தங்கம் 1 கிராம் இருக்கு. 457 dirhams ஆக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: gold rate.
1: Brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
3: Back to back.
4: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
2: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
1: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
3: எஸ், சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜுமான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
4: There is no place like home. There's no home like that.
5: DAC Developers. Dream. Ascend. Conquer.
3: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
6: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
7: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
8: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
10: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
11: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
12: செழித்தையும் தமிழே ஒளி.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Download the Alansari Exchange app now.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock everyday evening, evening Karak with me, RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer. டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0

0: brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
1: நம்ம யூஏக்கு ஒரு புது பெருமை ஒன்று கிடச்சிருக்கு. ஃபுஜைரால இருக்கக்கூடிய வாடி உராயா. ஸோ இந்த வாடி உராயா வந்து இப்போ கடந்த சில நாட்களாகவே இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுது. நல்ல பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த வாடி உராயா. நம்ம அமீரகத்தினுடைய முதல் யுனெஸ்கோ இயற்கை உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக பார்க்கப்படுது. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம்னா அலேன் பண்பாட்டு தளம், அதுக்கப்புறம் வந்து ஷார்ஜாவுடைய அந்த யால் தொழில் நிரப்பரப்பை அதெல்லாம் தொடர்ந்து வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அதாவது வாடி உரையாக்கு இந்த ஒரு பெருமை கிடைச்சிருக்கு, யுனெஸ்கோனுடைய ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இது அகைன் நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய பெருமைப்பட வேண்டிய ஒன்று தான். அண்ட் அந்த வாடி உரையா பகுதியில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 883 விலங்கு இனங்கள், அதுக்கப்புறம் 216 வெரைட்டிஸ், அதாவது ஒரு 216 தாவர இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு இடமாக பார்க்கப்படுது. அண்ட் நிறைய உயிரினங்கள்லாம் வாழக்கூடிய ஒரு இடங்கிறதுனால தான் யுனெஸ்கோ இந்த ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் யுனெஸ்கோட ரெகக்னிஷன்லாம் வந்து சும்மா சாதாரணமான இடங்களுக்கெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் தான் வந்து வாடி உரையா. அண்ட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே நம்ம யுஏஇயை பொறுத்த வரைக்கும் இல்லை வருஷம் ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்கக்கூடிய ஒரே நேச்சுரல் வாட்டர் ஃபால் அப்படின்னு பார்த்தோனாலும் வாடி உரையா தான். அண்ட் இந்த வாடி உரையா வந்து இப்போ பப்ளிக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்கிற ஒரு செய்தியும் வந்து இன்னைக்கு காலையில் தான் வந்து வெளியாச்சு. ஸோ ஃபுஜைரானுடைய ஹஜர் மவுண்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் தான் வந்து இந்த வாடி உரையா. நல்ல பியூட்டிஃபுல்லான கிளியர் வாட்டர் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாறைகள் மேலே வழிஞ்சு நம்ம எல்லாரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு அழகான ஒரு இடம். எஸ்பெஷலி நம்ம யுஏஇயோடைய இந்த ஸ்காட்சிங் ஹீட்டுக்கு பர்ஃபெக்டான ஒரு இடம் போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குனா அந்த வாடி உரையா தான். ஸோ என்ன தான் வந்து இங்கே வெயில் சுட்டரிக்கும், எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் சம்மர் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம்னாலும் இந்த வாடி உரையா மட்டும் வற்றதே கிடையாதுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக சொன்ன மாதிரி இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ பப்ளிக்கும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபுஜைரா ஹாலிடேஸ் அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஆர்கனைஸ்ட் டூராக தான் வந்து போக முடியும். நான் தான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஆர்டிக்கல் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி, அச்சோ இட்ஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக் அப்படின்னா நம்ம மக்கள்லாம் வந்து கேம்பிங் செட் என்ன அடுப்பு என்ன அப்படின்னு ஒரு பாதி வீட்டையே காலி பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்களே, எப்படி வந்து எல்லாத்தையும் தாங்க போகிறாங்க. அதுவும் அந்த யுனெஸ்கோ சர்டிஃபிகேஷன்லாம் கிடச்சிருக்குன்னா அந்த இடத்த வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணணும் வேற இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க த்ரூ வந்து ஆர்கனைஸ்ட் டூர்ஸ் தான் வந்து இப்போதைக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அதனால யுஏஇ ரெசிடென்ட்ஸ் அண்ட் டூரிஸ்ட் எல்லாருமே விசிட் பண்ணலாம். அண்ட் கண்ட்ரோல் குரூப்ஸ்ல தான் வந்து கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்காங்க. சோ ஃபுஜைரா ஹாலிடேஸ்க்கு போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா போதும். ஐ திங்க் தே ஹேவ் அ வெப்சைட். எஸ், சோ வெப்சைட் இருக்கு. சோ அதுல வந்து எக்ஸ்ப்ளோர் வாடி உரையா அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்கா, அதில் வந்து நம்ம புக் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு ஒரு கைடட் டே டூர் டே பாஸ் வந்து தருவாங்க, கைடட் டே டூர்க்கான டே பாஸ். அண்ட் இது வந்து இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 300 திரம்ஸ் பர் பர்சன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சாட்டர்டேஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த டூர், அதனால ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தாராளமாக வெப்சைட்டுக்கு போயிட்டு புக் பண்ணிட்டு போகலாம்ங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
3: Brought to you by Joy Alakasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

நினைக்கலாம்.

0: dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip1 dubai.
1: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதான சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
2: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: மண்டே மார்னிங்னாலே நம்மள டென்ஷன் பண்ற மாதிரி டிராபிக் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல. அன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. அதாவது என்னன்னே தெரியல கீர்த்தனா, இப்போ பொதுவா ஸ்கூல்ஸ் எல்லாம் ஹாலிடேஸா இருக்கக்கூடிய டைம்ல டிராபிக் வந்து கம்மியாகும்னு சொல்லுவாங்க, ஆனா டிராபிக் வந்து அதுக்கு மாறா ஜாஸ்தியா தான் இருக்கு. வழக்கமா இருக்கிற அளவுக்கே ஆல்மோஸ்ட் இருக்கு, டிராபிக் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து ஊருக்கு போகல போல இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு இல்லையா. ஏன்னா ஐ திங்க் இந்த டிராஃபிக்கை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சிட்டி வந்து எவ்வளவு நல்லா இருக்கு, லைக் சே டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது எக்கனாமிக்கலி அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அன்சர்டனிட்டி எல்லாம் வந்தப்போ என்னெல்லாமோ பரப்பிட்டு இருந்தாங்க. நம்ம துபாய் மேலே வந்து வேணும்னே அவதூறு பரப்பும் வகையில் வெவ்வேறு நாட்டினுடைய மீடியாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, மக்கள்லாம் வந்து நாட்டை விட்டு வெளியேறாங்க போகிறாங்க யாருமே இல்லை அப்படி இப்படின்லாம். வந்து பாருங்க ஒரு ஒரு வீக்கெண்டும் மால்ஸ்க்கு வந்து பாருங்க மக்கள் கூட்டம் எப்படி அலமோதுது, பார்க்கிங் கிடைக்காம எவ்வளவு திண்டாடிட்டு இருக்கோம் இருக்கிற மால்ஸ்ல, அண்ட் டிராபிக்ல இப்ப மக்கள்லாம் வந்து எப்படி சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அதனால ஊர்லயுமே எங்க அம்மா கிட்ட எல்லாம் அதுதான் சொல்லுவேன். இப்ப கூட ரெண்டு நாள் முன்னாடி கூட ஏதோ ஒண்ணு இந்த மாதிரிதான் இது சார்ந்து ஒரு நியூஸ் ஒண்ணு சொன்னாங்க. அப்படியாமே அப்படின்ட்டு நான் சொன்னேன், அம்மா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, நீ பாக்குற இல்ல, நாங்க தான் இங்க நல்லா இருக்கோம்ல, சோ அதெல்லாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அண்ட் ஒரு ஒரு செய்தி வரும்பொழுதும் அது எந்த சோர்ஸ்ல இருந்து வருதுங்கிறத பார்த்து அதோடைய கிரெடிபிலிட்டி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுனாலே ஒழிய நீங்க அந்த நியூஸை வந்து யார்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இல்ல ஜஸ்ட் அந்த நியூஸ் மாதிரி பத்தோட ஒன்று பதினொன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து டெக்ஸ்ட் ஹாவியா இருக்கிறது அட்வான்டேஜா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது வந்து ஃபேக்கானது, இது வந்து உண்மையானது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கும் வந்து புரிய வைக்கிறது. பட் இட்ஸ் ஓகே, அவங்க வந்து பார்த்துட்டு நம்ம கிட்ட சொல்லும்போது ஐ திங்க் நம்ம அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும், இது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லாம நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ட்டு அப்பப்போ ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டு அவங்களும் வந்து அவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்துக்குவாங்க. சோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, டிராபிக் பத்தி பேசும்போது தான் நல்ல டிராபிக் இன்னைக்கு மண்டே மார்னிங் வந்து எங்கெல்லாம் டிராபிக் ஜாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கூகுள் மேப் சொல்லுது, அண்ட் அந்தந்த போலீஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. துபாய் அண்ட் ஷார்ஜா தான் வந்து மேஜர் டிலேஸ் இன்னைக்கு மண்டே மார்னிங் ரஷ் ஹவர்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. லைவ் டிராபிக் அப்டேட் வச்சு பார்க்கும்போது கூகுள் மேப் சொல்றது என்னன்னா, ஸ்லோ மூவிங் டிராபிக் ஆன் கீ ரூட்ஸ் அல்கான் அண்ட் ஷார்ஜா டுவர்ட்ஸ் ஹார்லின்ஸ் ஈஸ்ட் இன் துபாய் வயா E11. அதுக்கப்புறம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஷார்ஜால எங்கெல்லாம் வந்து டிராபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா 13, ஏரியா 3, இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஷார்ஜா, அல்ஹம்ரியா போர்ட், இங்கெல்லாம். அதை தவிர்த்து துபாயில வந்து நம்ம பார்த்தோம்னா மேசம் செகண்ட், அப்புறம் ஷேக் முகமது பின் ஜாயத் ரோட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்கு இல்லையா அது பக்கத்துல, அண்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஏரியா செகண்ட் அண்ட் தேர்ட், இங்கெல்லாம் ஸ்லோ டிராபிக் அண்ட் மைனர் ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா நம்ம பர்ஷா சவுத் 5th துபாயில் அங்கே வந்து ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கு. அண்ட் மைனர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து இன்னைக்கு காலையில் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் 5th, கார்னிஷ் டியரா, மேசம் செகண்ட், அதுக்கப்புறம் வந்து துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அது பக்கத்தில் எக்ஸ்போ ரோட்லன்னு சொல்லி இங்கே எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அகேன் இதோட சேர்த்து நம்ம துபாய் போலீஸ் சம்மர்க்காக தெரிவிச்சிருக்கிறது என்னன்னா, உங்கள் வண்டியை நீங்கள் பார்க் பண்ணும்பொழுது ஷேடட் ஏரியாவை சூஸ் பண்ண பாருங்க, அண்ட் சன்ஷேட்ஸ் வந்து மறக்காமல் நீங்கள் போடுங்க, ஸோ தட் உள்ள இருக்கிற ஹீட் வந்து பில்டப் ஆகாமல் நீங்கள் தவிர்க்கலாம், அதை மினிமைஸ் பண்ணலாங்கிறதையும் வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. மறக்காம வெஹிக்கிளையும் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, குழந்தைங்க ஆர் வேல்யூபிள்ஸ் இதெல்லாத்தையும் வந்து காரில் விட்டுட்டு போயிடாதீங்க, சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இங்கே ஒரு சில பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த ஃப்ரீ செக்அப் எல்லாம் வேற பண்ணுறாங்க சம்மருக்காக, அது ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் அவைல் பண்ணிக்கிட்டு வண்டியை வந்து செக் பண்ணிப்போம் சரியா. இப்போ அடுத்ததா ஐ படத்திலிருந்து ஐலா ஐலா கேட்கலாமா?
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்வது குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் திமுக நோட்டீஸ் அளித்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்து மக்களவையில் விவாதம் நடத்த வேண்டும் என்று திமுக எம்பி டி.ஆர். பாலு நோட்டீஸ் வழங்கியுள்ளார். மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை நீட் தேர்வு ரத்து தொடர்பாக மாநிலங்களவையில் விவாதிக்க கோரி திமுக எம்பி திருச்சி சிவா நோட்டீஸ் அளித்துள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சிவகாசி பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 உயர்ந்தது. சிவகாசி அருகே விவசாய நிலத்தில் தகர ஷெட் அமைத்து சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தி செய்தபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 3 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதற்கமைய உயிரிழப்பு எண்ணிக்கை 5 உயர்ந்தது.
1: இந்திய செய்திகள்.
3: 2028 நடக்கும் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று சித்தராமையா அறிவித்துள்ளார். நேர்மையான அரசியலுக்கு இடமில்லாத நிலை தற்போது உள்ளது என்று சித்தராமையா கூறியுள்ளார். தனக்கு இப்போது 79 வயதாகின்றது என்றும் அடுத்த தேர்தல் வரும்போது 81-82 வயதாகிவிடும் என்றும் முன்பை போல அதே உற்சாகத்துடன் தொடர்ந்தும் பணியாற்றுவது இனி சாத்தியமில்லை என்றும் கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 82,011 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61 உயர்ந்தது. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பஹா மாவட்டத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பஹாவில் 17,395 பேரும் கொழும்பு மாவட்டத்தில் 16,294 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத் தீ காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்ட நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் தனது ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அமீரக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த காட்டுத் தீயை எதிர்கொள்வதில் பிரான்ஸ் அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் அமீரகம் முழு ஆதரவளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சியாட்டல் சென்டரில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் 2 உயிரிழந்ததுடன் 1 குழந்தை உட்பட 5 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சியாட்டல் மேயர் கேட்டி வில்சன் தெரிவித்துள்ளார். சியாட்டலின் முக்கிய இடங்களில் ஒன்றான சியாட்டல் சென்டர் வளாகத்தில் பெரிய அளவிலான உணவு திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 3rd டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3rd நாள் ஆட்டம் இன்று தொடர உள்ளது. இந்த போட்டியில் 3rd இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் அணி 311 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய 3rd இன்னிங்ஸில் பதிலளித்தாட தொடங்கியுள்ள பாகிஸ்தான் நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 48 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 199 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஷான் மசூத் 88 ஓட்டங்களுடனும் சல்மான் ஆஹா ஓட்டமின்றியும் களத்தில் உள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
4: 89.4. ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க, தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: விலையில எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு சொன்ன ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அதே விலையில தான் இருக்கு. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 492 திரம்ஸ் 75 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 456 திரம்ஸ் 25 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க, தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் 3 லேன் பிரிட்ஜ் சண்டே நேத்துக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. அல்கேல் ரோட்ல இருந்து டுவர்ட்ஸ் அல் எஸ்எல் ஸ்ட்ரீட் வயா அல் வாசல் கிளப் ஸ்ட்ரீட் போகக்கூடிய இந்த ஸ்ட்ரெச்ல தான் இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த பிரிட்ஜில் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3500 வெஹிக்கிள்ஸ் பெற ஆர் அக்காமடேட் பண்ணுற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. 2 டனல்ஸ் அண்ட் இன்னும் ஒரு பிரிட்ஜ் கூட அடுத்த கட்டமாக இந்த ப்ராஜெக்டில் பை தி எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜஸ் அண்ட் டனல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா எந்தெந்த இடங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் டனல் வந்து ஊத்மேதா ஸ்ட்ரீட்ல இருக்கிற சர்வீஸ் ரோடை ஷேக் ரஷீத் ரோடு இன்டர்செக்ஷன் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த அடுத்த டனல் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ டுவர்ட்ஸ் பர்துபாய் போகக்கூடிய டிரைவர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் நம்ம பார்த்தோம்னா துபாய் அலைன் ரோட்ல டிராவல் பண்றவங்க டுவர்ட்ஸ் அல் வாசல் கிளப் ஸ்ட்ரீட் போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், டிராபிக் ஓவர்லாப்ஸ் எல்லாம் இல்லாம டிராவல் பண்றதுக்கு அப்படிங்கறது தெரிவிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு செப்பரேட் பிரிட்ஜ் வேற பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பிரிட்ஜ் வந்து அல் ஸ்ட்ரீட்ல இருந்து டுவர்ட்ஸ் ஊத்மேதா ஸ்ட்ரீட் போகும்போது லெஃப்ட் டர்னுக்கு பண்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும்னு சொல்லி டைரக்டர் ஜெனரல் அண்ட் சேர்மன் ஆஃப் த போர்டு ஆஃப் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸ் ஆஃப் தி ஆர்டிஏ அவர் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தோம்னா நிறைய இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் சே எனி வேர் மோஸ்ட் ஆஃப் த மேஜர் ரோட்ஸ்ல நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு, ரோடு ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸ்பெஷலி இப்போ நம்ம துபாய் லைன் ரோட்ல இவங்க சொன்ன மாதிரி தான், துபாய் லைன் ரோட்ல இந்த ராசல் கோர் ரோட் தாண்டதுக்கு அப்புறமாவே நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்பீட் வந்து நமக்கு மாறும் இல்லையா, 100-80 மாறுமே. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் இருந்தே நமக்கு ரோட் டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. சில பேரிகேட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அங்கே வேலை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாம் வந்து பை தி எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் சரியாயிடும். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், புது புது பிரிட்ஜஸ் அண்ட் அடிஷ்னல் லேன்ஸ் சர்வீஸ் ரோட்ஸ், எங்கெங்கே என்னென்ன தேவைப்படுதோ யூனோ மக்கள்லாம் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்காக, அட் த சேம் டைம் மேஜர் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கன்வீனியண்டாக மக்கள் போயிட்டு வரதுக்காக என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவையோ எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. back to back.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சென்னையில ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனாலும் சரி, கோயம்புத்தூர்ல காமன் பீஸ்ஃபுல் லொகேஷனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சது உங்களை தேடி வரப்போகுது.
2: ஜாக் டெவலப்பர்ஸோட இன்ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM சிட்டி சீசன் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில நடக்க இருக்கு. ஜாக் டீம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிய உங்களுக்கான பெஸ்ட் பிரைஸ்ல வழங்க காத்துட்டு இருக்காங்க.
3: ஜாக் டெவலப்பர்ஸ், Dream, Ascend, Conquer.
4: There is no place like home. There's no home like that.
5: அப்புறம் என்ன, இசை போயிலே சொல்லிட்டாரு ஆகஸ்ட் 8th and 9th மறந்துடாதீங்க. உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
6: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
5: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
6: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
7: கோல்ட் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் எய்ம் கோல்ட் வாலெட். நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல எய்ம் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் எஃப்எம் னு கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 க்கு ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
5: எய்ம் கோல்ட் வாலெட்ல as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸ் கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி எய்ம் கோல்ட் வாலெட்.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: எப்படி இந்த மாதிரி ஐடியாஸோட எல்லாம் வராங்க, கிரேசி ரைட்? ஐயோ, துபாயில மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு, என்ன மாதிரியே தான் வந்து நிறைய பேரும் வந்து யோசிச்சிருப்பீங்க. அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் வந்து அவ்வளோ பாப்புலர் ஆயிடுச்சு, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட வந்து நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு பாப்புலரான ஒரு இனிஷியேட்டிவ் ஆயிடுச்சு இல்லையா. 9:27 ஆன் த கிளாக் மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனை அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்கே நம்ம துபாயில் ஆரம்பித்த இந்த துபாய் இன்வைட் இனிஷியேட்டிவ் தான் இல்லை. நம்ம வந்து ஊர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸை துபாய்க்கு இன்வைட் பண்ணி இந்த போர்ட்டல் வழியாக இவங்க இவங்கெல்லாம் என்னோட கெஸ்ட்டாக துபாய்க்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் மற்றும் விவரங்கள் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி துபாய்க்கு வந்துட்டாங்கன்னா நமக்கு 3,000 dirhams worth of vouchers, hotel vouchers, dining vouchers, attractions, experiences, transport deals னு சொல்லி இவ்வளவு நமக்கு தர போறாங்கன்னு சொல்லி போன வாரம் தானே அறிவிச்சிருந்தாங்க. இதை அறிவிச்ச 48 மணி நேரத்திலேயே 10,000 அப்ளிகேஷன்ஸ்க்கு மேல வந்திருக்கான் தெரியுமா. இந்த விசிட்டர் ரிவார்ட்ஸ்க்கு வந்து 10,000 பீப்புளுக்கு மேல ஜஸ்ட் 48 hoursல அப்ளை பண்ணியிருக்காங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம், ஸோ துபாய் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இக்கானமி அண்ட் டூரிசம் அவங்க தான் இந்த இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்னன்னா, இது வந்து லிமிட்டடாக தான் தராங்க, இத்தனை பேருக்கும் வந்து நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ லிமிட்டடாக தான் வந்து தரப்போகிறோம்னு சொல்லி இந்த துபாய் இன்வைட் ப்ரோக்ராமுக்கு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பட் மேபி இந்த ரெஸ்பான்ஸை பார்த்து இவ்வளோ பேருக்கு வந்து ஆர்வமாக இருக்காங்கிறதுனால பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, நம்புவோம். ஏன்னா இது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் யுஏ ரெசிடென்ட்ஸ், யுஏ சிட்டிசன்ஸும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடைய பேர்கள் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாங்கிறதுனால ஒட்டு மொத்தமாக நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணலாங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிற காரணத்தினால தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் 3,000 worth of vouchers and experiences எல்லாம் தராங்கன்னா நம்ம சும்மா விட்டுறலாமா சொல்லுங்க. July 20th October 31st அவங்க வரணும். ஏன்னா மெயினாக இப்போ ஆஃப் சீசன் டூரிசம் ப்ரமோட் பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னதான் ஆஃப் சீசன் நம்ம இங்கே சொன்னோம்னாலும் வெளியில தான் வெயில் சுட்டிருக்கிறதே தவிர இங்கே இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு இல்லையா. ஸோ இந்த சைட் ஆஃப் துபாயும் வந்து மக்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த காரணத்தினால தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன் மோர் தென் இன் 48 hours மோர் தென் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய துபாய் கம்யூனிட்டி வந்து எவ்வளவு ஒரு ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியாக இருக்குங்கிறதுக்கான ஒரு ரீஅஷூரன்ஸாகவும் இதுதான் தெரியுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் ஐ செட், ரிவார்ட் ஸ்டாக் வந்து இட் குட் பி ரிவைஸ்டுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஓவர்வெல்மிங் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஓவர்வெல்மிங் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ் வரதுனால மேபி நாங்கள் அதை பார்த்து ரீவிசிட் பண்ணி இப்பொழுதைக்கு நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கோம். ஸோ நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால அப்படி ஒரு டாக் வந்துருச்சுனாலே ஃபார் ஷோர் எப்படியாவது நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க, துபாய் இட் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இட் இஸ் ரீஅஷூரிங். அதனால இட்ஸ் ஓகே, இவ்வளோ பேரும் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாங்களே நான் பண்ணலாமா வேண்டாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் கிவ் இட் அ ஷாட், நமக்கு வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலனாலும் பரவாயில்ல ஓகே. அதனால நீங்கள் எப்படி இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிளான யூஏ ரெசிடென்ட்டாக இருக்கணும். தட் இஸ் யூ ஷுட் ஹோல்ட் அண்ட் எமிரிட்ஸ் ஐடி, சரியா, யூஏயோட எமிரிட்ஸ் ஐடி உங்கள்கிட்ட இருக்கணும். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் இருக்கணும். நீங்கள் வந்து அப் டு 5 visitors ஒரு சிங்கிள் சப்மிஷனில் நீங்கள் நாமினேட் பண்ணலாம். அண்ட் ஃபர்தராக வந்து அடிஷனல் கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன்ஸாக உங்கள் பேர் கீழே இத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு ஒன்றனாவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டூரிஸ்ட் விசாவோ இல்லை வந்து விசா ஆன் அரைவலாக இருக்கணும். அவங்க வந்து யூஏ ரெசிடென்ட்டாக இருக்கக்கூடாது, நோட் தட் பாயிண்ட். வரக்கூடியவங்களுடைய கெஸ்ட் வந்து டூரிஸ்ட் விசா வழியாக, விசிட் விசா வழியாக, இல்லை விசா ஆன் அரைவல் வழியாக வரலாம். துபாய்க்குள்ளே தான் வந்து அவங்க லேண்ட் ஆகணும், இதர் பை air, road or sea during this campaign period. And நீங்க வந்து வேற யாருக்கு நான் தெரிவிக்கணும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் யார்ட்டையாவது நோட்டிஃபை பண்ணுமா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா போர்ட்டல்ஸுமே வந்து இன்டெகிரேட்டட் வித் ஆல் தி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிறதுனால நீங்க அவங்க பேரை வந்து பதிவு பண்ணி வச்சிங்கன்னா மட்டும் போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்கலி துபாய்க்குள்ள வந்து கால் பதிக்கும் பொழுது எந்தெந்த அத்தாரிட்டிஸுக்கு நோட்டிஃபிகேஷன் போகணுமா எல்லாம் போயிட்டு அதுக்கு மேலே ஃபர்தராக என்ன பண்ணணுங்கிறத பார்ப்பாங்க. அண்ட் லெட்ஸ் ஹோப் இப்போ வந்து திருப்பியும் ரீவிசிட் பண்ணி பேக்கேஜஸோடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற பேச்சுவார்த்தையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க, டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: டிராஃபிக்கில் பெருசாக ரிலீவ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 311லாம் டிராஃபிக் கொஞ்சம் கூட குறையலை. அண்ட் S102 ஷார்ஜா ரிங் ரோடில் வந்து பார்த்தோன்னா டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. எஸ்பெஷலி வந்து ஒரு கிராஷ் வேற பார்க்க முடியுது. ஆமாம், இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 சொல்லி எனக்கு இங்கே காட்டுது மேப்பில். ஸோ ரிங் ரோடில் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ஆங்காங்கே விட்டு விட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் ரிங் ரோடுமே வந்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் நடுவில் கேப் இருந்தாலும் மற்ற இடங்களில் மேஜர்லி நமக்கு டிராஃபிக் டிலேஸ் பார்க்க முடியுது. அண்ட் தென் இந்த சைடு எப்படி இருக்குது, அல்கேலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அல்கேலில் ஓகே, அல்கேல் இஸ் ஆக்சுவலி நாட் பேட், பரவாயில்ல, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம ராசல்கூர் ரோடில் டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறது பார்க்க முடியுது. கிராஷ் எல்லாம் எதுவும் கிடையாது, ஜென்ரலாக பார்க்கக்கூடிய ஒரு கன்ஜெஷன் தான். அதை தவிர்த்து E11 அப்புறம் 611 எல்லாத்துலேயும் டிராஃபிக் இருக்குது. அண்ட் ஐ திங்க் E11 ஒரு கிராஷ் ஒன்றும் இல்லை, ஓகே, ரெண்டு கிராஷஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த மம்சார் சைடில் தான் டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரெச்சில், மம்சார் ஸ்ட்ரெச்சில் வந்து ரெண்டு ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் E11 துபாய்க்குள்ளே வர வரைக்கும் கிராஷ், ஐ மீன் கன்ஜெஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா லூலு பிரிட்ஜுக்கு முன்னாடி நம்ம D75 இந்த பார்க் லைக் ஃப்ரேம் அண்ட் ஜபீல் பார்க் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சைடில் நம்ம பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் பர்துபாய் வரக்கூடிய டைரெக்ஷனில் ஒரு கிராஷ் ஆயிருக்கு. திஸ் இஸ் ரைட் பிஃபோர் லூலு பிரிட்ஜ். ஆமாம், அதனால அங்கேயும் வந்து டிராஃபிக் கண்டிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்கேஸ் அந்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் தாராளமான டிலேஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுமையாக டிரைவ் பண்ணிட்டு வாங்க.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: You are with Kirtana on Mirasol Morning.
3: Talaivar song of the hour.
4: Talaivar song of the hour.
0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: 줌마 키리. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0566343646.
1: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Propshil Dane. For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன ஒரு பைய ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யாரு வர?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
5: அடிங்க.
6: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
7: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: இந்திய செய்திகள்.
2: எதிர்கட்சிகள் முழக்கம் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மதியம் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 2 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் கூடியது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்திய விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் முழக்கம் எழுப்பினர். மக்களவையின் மையப்பகுதிக்கு வந்து எதிர்க்கட்சியினர் முழக்கம் எழுப்பினர். எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கம் காரணமாக மக்களவை மதியம் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: 2026-27 ஆண்டுக்கான நிழல் நிதிநிலை அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதற்கான ஊடக சந்திப்பு தற்பொழுது நடைபெற்று வருகிறது.
1: இலங்கை செய்திகள்.
2: விலங்குகளை நேசித்தல், அவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்தல் ஆகியவற்றுடன் தொடர்புடைய இலங்கையின் சட்ட கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் புதிய விலங்கு நலச்சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 2026 ஜூலை 17 இடப்பட்ட அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ள இந்த சட்டமூலத்தின் மூலம் விலங்குகள் மீது கருணை தயவு மற்றும் சரியான கவனத்தை செலுத்துதல், அத்துடன் அவற்றின் பாதுகாப்பு நலன் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கான புதிய சட்ட விதிகளை அறிமுகப்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: செங்கடலில் வணிக கப்பல்கள் மீது தொடர்ந்தும் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு ஏமன் பிரதமர் ஷியா ஜின்தானி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முக்கிய கடல் வர்த்தக பாதைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஹூதி போராளிகளின் நடவடிக்கைகளை தடுக்கவும் சர்வதேச சமூகம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதைகளை ஹூதி அமைப்பு தொடர்ந்தும் இலக்கு வைத்து தாக்குவது பிராந்திய மற்றும் உலகளாவிய கடற்சார் பாதுகாப்பை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் ஈரானின் திட்டத்தை நிறைவேற்றுவதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான வங்கதேச அணியில் சௌமியா சர்க்கார் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார். அதேபோன்று ஜாகர் அலி மற்றும் முஷ்பிக் ஹசனும் அணியில் இடம்பெற்றுள்ளனர். ஜிம்பாப்வேக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஓய்வளிக்கப்பட்டிருந்த மெஹிதி அசன் மிராஸ் மற்றும் தஸ்கின் அகமது ஆகியோரும் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இவ்வாரத்தில் வெப்பநிலை 48 டிகிரி செல்சியஸ் வரையில் உயர்வடையக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது தூசு புயல் போன்ற நிலை உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஜேராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 35 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
2: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
4: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஆஹா, இவ்வளவு நாளாச்சு இல்ல இந்த திருவிழா வந்த பாட்டு கேட்டு. பிகாஸ் ஜெயம் படத்துல வந்து ஜெயம் படம் அப்படின்னாலே இந்த கவிதையை தெரியுமா பாட்டு தான் நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல ஞாபகத்துக்கு வரும். பட் சச் அ நைஸ் ஆல்பம், இல்ல ஒரு ஃபன்னான ஒரு ஆல்பம் இது. நல்ல படம், சதாவாகட்டும் ரவி மோகன் ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து அறிமுகமான திரைப்படம். அண்ட் நல்ல ஜாலியான ஒரு படமா இருக்கும். இப்ப போட்டா கூட வந்து டிவியில உட்காந்து ஒரு மதியான நேரம் நல்லா நமக்கு பிடிச்ச சாப்பாடு சிம்பிளான வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த படம் சைட்ல ஓடிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா சொர்க்கண்டா அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு சில சமயங்கள்ல நமக்கு அப்படிதான் தோணும் இல்ல. என்னதான் வந்து நம்ம யூனோ லைஃப்ல வந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கோம், லைஃப் ஸ்டைலும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், வெவ்வேறு மாதிரியான ஹாபிஸ் அண்ட் யூனோ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நமக்கு மாறுது, இல்ல கேதரிங்ஸ் போகிறது, இந்த டீ பார்ட்டி போகிறது, இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னாலும் அப்பப்போ கோயிங் பேக் டு அவர் ரூட்ஸ், லைக் இந்த சிம்பிள் விஷயங்கள்ல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையும் இல்லை நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நம்ம வீட்டுல ஊர்ல எல்லாம் வந்து கொண்டாடின மாதிரி ஒரு சிம்பிள் சண்டே மத்தியானம், அம்மா வீட்டுல ஏதாவது சமைச்சிருப்பாங்க, இல்ல சேர்ந்து எல்லாருமா சமைப்போம், உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு டிவியில போடுற படம் பார்த்துட்டு, லைஃப் வாஸ் மச் மோர் சிம்பிள் இல்ல தோஸ் டேஸ். இப்ப பாருங்களேன், நமக்கு சாய்ஸஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான் ஜாஸ்தி ஆகுது. இப்ப சாப்பாடா அத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, ஜஸ்ட் ஒரு டேப்ல வீட்டுக்கு வந்து சாப்பாடு டெலிவர் பண்ணிடுவாங்க. டிவியில வந்து ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சாலும் 1008 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல லட்சக்கணக்கான ஷோஸ் அண்ட் மூவிஸ் அண்ட் கான்டென்ட் இருக்கு. எதை சூஸ் பண்றது, எதை சாப்பிடுறது, எதை பார்க்கறது, எங்க போறதுன்ட்டு நம்ம யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு நம்ம பிரெயின் டயர்ட் ஆயிடுது இல்லையா? வீல் எண்ட் அப் டூயிங் சம்திங் தட் வி டோன்ட் லைக் இவென்ச்சுவலி. பணம் தேடி முடிகிறதுக்குள்ள சாப்பாடு தீந்துரும். பட் அந்த நாட்கள்லாம் வந்து சிம்பிளா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு கோட் படத்துல இருந்து மட்டை அண்ட் தென் ஜெகமே தந்திரம்ல இருந்து புஜ்ஜி ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். ஆக்டர் தனுஷ் வேற சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கான்ட்ரவர்ஷியல்னா என்ன, நாட் இன் பேட் வே, பட் எல்லாருடைய ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் ஒருவேளை அதுவா இருக்குமோ, ஒருவேளை இவரும் வந்து களத்தில் குதிக்க போறாரோ அப்படிங்கிற மாதிரி சில சில ஸ்பெக்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். எனிவே, உங்களுக்காக மட்டை அண்ட் தென் ஜெகமே தந்திரம் பாட்டு. ஸோ ஜெகமே தந்திரம் பாட்டு பார்த்தோன்னே தான் வந்து எனக்கு தனுஷ் அவர்களுடைய ஞாபகம் வந்ததா, அதனால தான் சொல்லணும்னு தோணுச்சு. பட் இந்த ரெண்டு பாட்டும் கேட்கறதுக்கு முன்னாடி லெட் மீ ரிமைண்ட் யூ, இப்போ கோல்டு ரேட் வந்து லேசாக ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறது, படிப்படியாக ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜியோ பாலிட்டிக்கல் ரீசன்ஸின் காரணமாக கோல்டு ரேட் ஏறும் இறங்கும் இது எல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். பட் ஸ்டில் இப்பொழுதுக்கு நமக்கு ரிலீஃப் தர மாதிரி ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் தங்கம் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த சம்மர் ஆஃபர் தான். ஸோ தங்கம் வேலை வந்து ஏறினாலும் இறங்கினாலும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி சில ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அண்ணன் தங்கம் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸோட கிரேட் சம்மர் ஃபெஸ்டிவலில் தராங்க. சரியா, கராமா சென்டரில் தான் இருக்குது அண்ணன் தங்கம் கோல்டு diamonds audio showroom up to 50% discount on making charge of 22 carat and 18 carat gold ornaments, up to 50% discount on diamond precious stone and uncut diamond price, and then special 30% flat discount on platinum ornaments. ne idu ella ungalukaga taranga, plus selected ornaments mele vandu ungalku just 1.99% da making charges ellam irukku. adanalae indha offers ellam avail panikkaradhukkum avangalude collections ellam eppadi irukengaradha paakkaradhukkum anna thangam gold and diamonds audio showroom karama center la irukku, poi visit pannunga.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்ற

0: 30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
1: இப்பவே உங்க டிக்கெட்ட தி UAE lottery.ae ல வாங்குங்க.
0: Brought to you by the game LLC licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: வெயில் வெளியில சுட்டரிச்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கும் வெளியில வெயில வேலை செய்யறவங்களுக்கு ஏதாவது உதவணுங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்கும். பட் அப்படி நம்ம என்ன ஒரு வாலண்டியரிங் ஆக்டிவிட்டி பண்றதுனாலும் அதை சரியா செய்யணும். ஆர் அந்த மாதிரி வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே ப்ராப்பரா நடத்துறதுக்கு த்ரூ ப்ராப்பர் சேனல்ஸ் நடத்துறதுக்கு இங்கே சில அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ சிம்பிளஸ்ட் திங் வாட் வி கேன் டூ இஸ் இப்படி இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்றது, அவங்களுடைய இனிஷியேட்டிவ்க்கு நம்மளும் கை கொடுக்கறது, வாலண்டியர் பண்றதுங்கிற மாதிரி நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கும் வேலை சுலபமா இருக்கும், நமக்கும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோங்கிற அந்த ஒரு சந்தோஷம், நிம்மதி, திருப்தி இது எல்லாமே கிடைக்கும். இதுக்காக தான் நம்ம துபாயில் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த சம்மர் டைமில் நிறைய பேருக்கு ஐஸ்கிரீம்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சிடிஏ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ் இந்த சுட்டரிக்கக்கூடிய வெயிலுங்கிறது எவ்வளோ சந்தோஷமான, அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒன்றா இருக்கும் இல்லையா? வெளியில் போயிட்டு வர நமக்கு ஒரு நல்ல சில்னு தண்ணி குடிக்கும்பொழுதோ இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடும்பொழுதோ ஜஸ்ட் ஒரு தடவை போயிட்டு வர நமக்கே வந்து அதோடைய பலன் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியும், எவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆர் வெளியில் வெயிலில் வேலை பண்ணுறவங்களுக்கு இந்த வெயிலில் வந்து தணிக்கிறதுக்காக, சூடு தணிக்கிறதுக்காக ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வழங்கலாம்னு சொல்லிட்டு பீட் த ஹீட் வித் கூல் ட்ரீட்ங்கிற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இது முதல் முறை கிடையாது, இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. ஸோ மோர் தன் 19,000 ஒர்க்கர்ஸுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய ஐடியாவாக இருக்கு. இதில் நம்ம எப்படி ஆஸ் ரெசிடென்ஸ் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிடிஏ வாலண்டியர் போர்ட்டல் ஒன்று இருக்கு, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட வாலண்டியர் போர்ட்டல். அதில் போயிட்டு நம்ம சைன் அப் பண்ணலாம். இல்லைனா வந்து துபாய் நவ் ஆப் இருக்கு இல்லையா? ஸோ துபாய் நவ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ போயிட்டு நம்ம கையால் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வழங்கலாம், வாலண்டியர் பண்ணலாம். அண்ட் வாலண்டியர் அவர்ஸ் வந்து சிக்ரியை வந்து பார்த்து நமக்கு சொல்லுவாங்க. அண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு சர்டிஃபிகேஷனும் கிடைக்கும். இப்படி ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு காஸ்க்காக நம்மளுடைய பங்களிப்பும் இருந்தது அப்படிங்கிறத வந்து பாராட்டும் வகையில் ஒரு சர்டிஃபிகேட்டும் வழங்குவாங்க.
0: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க plot-அ book பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new Jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: அப்புறம்
4: சந்தோஷம்.

7:37 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புறேன், கோல்ட் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் ஏன் கோல்ட் வாலெட். ஏன் கோல்ட் வாலெட் பத்தி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். உங்கள நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஏன் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி அதன் மூலமா கோல்ட் எல்லாம் நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், கோல்ட் காயின்லாம் கூட வந்து வின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த கோல்ட் ரஷ் கான்டெஸ்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லும்பொழுது நாங்க சொன்னது என்னன்னா, ஏன் கோல்ட் வாலெட் டவுன்லோட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, கோல்ட் காயின் வின் பண்றதுக்கான சான்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் நவ் வி ஆர் பேக் அகேன். பல பேருக்கு வந்து போன கான்டெஸ்ட்ல வின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது, பட் ஒருத்தர் வின் பண்ணியிருந்தாரு, கோபால் சாமி. யார் அப்படிங்கறதையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் ஓட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவருடைய பிக்சர் எல்லாம் இருக்கிறத நீங்க பாக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வினர் அவரே டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து இன்னும் கொஞ்சம் கோல்ட் காயின்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க, ஏன் கோல்ட் வாலெட். ஸோ கோல்ட் காயின்ஸ் கிடைக்கிறதுங்கிறது செகண்டரி தான், பட் ஏன் கோல்ட் வாலெட் உங்க போன்ல இருக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ங்கிறத பல முறை உங்கள்ட்ட நாங்க சொல்லியிருக்கோம். இருந்தாலும் உங்ககிட்ட வந்து திருப்பி திருப்பி சொல்லி இந்த நல்ல விஷயத்த உங்க காதுகளில் கொண்டு வந்து சேர்க்கிறது ஒரு ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு, எங்களுடைய கடமை அது. ஸோ ஏன் கோல்ட் வாலெட்னா என்ன? இது வந்து ஒரு ஆப். இந்த ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு டிஜிட்டலி அந்த ஆப் வழியாக கோல்ட் நீங்க வாங்கலாம், சரியா? இப்போ பொதுவாக ட்ரெடிஷ்னலி கோல்டு வாங்குறதுனா கடைக்கு போகிறது, அண்ட் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1 gram ஆஃப் கோல்டாவது நம்ம வாங்கணும் சேமிக்கிறதுக்காக அப்படின்ட்டு. ஆனா ஏன் கோல்ட் வாலெட் ஆப் உங்க கையில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு உங்க கையில ஒரு 2 dirham இருக்குன்னு வச்சுப்போம், 2 இல்ல ஒரு 1 dirham இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 1 dirham நீங்க ஏன் கோல்ட் வாலெட் ஆப் வழியாக பயன்படுத்தி அந்த 1 dirhamக்கு எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் கோல்டு வருமோ நீங்க வந்து வாங்கலாம். ஸோ இதுல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபிராக்ஷன்ஸ்ல உங்களால கோல்டு வாங்க முடியும். இன்னைக்கு உங்க கையில 1 dirham இருக்கலாம், நாளைக்கே 100 dirham இருக்கலாம், இல்ல 1000 dirham இருக்கலாம். ஸோ ஹவு மச் எவர் இட் இஸ், அத்தனை திரம்ஸுக்கு ஏத்தாற் போல கோல்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல உங்க வாலெட்ல போய் சேர்ந்துரும். அண்ட் மினிமம் 1 gram சேரும் பொழுது அதை நீங்க உடனடியாக ரிடீம் பண்ணிக்கலாம். அண்ட் சேர்த்த சேர்த்த கோல்டு காயின் ஆகவோ பார் ஆகவோ இல்ல வந்து கேஷாவோ எடுத்துக்கலாம், இல்ல கோல்டு ஜுவல்லரியாவும் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்பா என்னது இது, நம்ம தங்கத்தை வந்து கண்ணில் பார்த்தா தான் நம்மோங்கிற மாதிரி ட்ரெடிஷ்னலி ஒரு பழக்கம் நம்மளுக்கு இருக்குன்னா நீங்க கவலையப்பட வேண்டாம். பிகாஸ் ஏன் கோல்ட் வாலெட் வந்து ஏன் கோல்டன் டைமண்ட்ஸ் குரூப் ஓடுது தான், அண்ட் 30 வருஷத்துக்கும் மேலே கோல்டு பிஸ்னஸில் இருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம துபாய் கோல்டு சூக்கில் அவங்களுடைய ஷோரூம் இருக்குது, ஏன் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸுங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து ஒரு ஷோரூமும் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய தங்கத்தை நகையாகவும் வாங்கிக்கலாம். இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்குது, அண்ட் இட் இஸ் வெரி வெரி சேஃப் அண்ட் அப்ரூவ்டு, லைசன்ஸ்ட் அத்தாரிட்டிஸின் மூலமாக அப்ரூவல் கிடச்சி தான் இங்கே ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சிம்பிளாக உங்கள் ஃபோன் வழியாகவே நீங்கள் கோல்டு வாங்கலாம், டிஜிட்டலாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ரிடீமும் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஏன் கோல்ட் வாலெட் பத்தினது. அண்ட் இன்னொன்று, நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது மினிமம் 100 dirhams உங்களுக்கு 20 dirhams வர்த் ஆஃப் கோல்டு ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் ரெஃபர் பண்ணும்பொழுது உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி சில நல்ல நல்ல பிளான்ஸ் எல்லாமும் இருக்குது, ஈஸியாக ரிடீம் பண்ணிக்கலாம். அண்ட் டோர் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது, டக்குன்னு வந்து நீங்கள் ஒரு கிராம் கோல்டு சேர்த்துட்டீங்க, ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு நீங்கள் சேர்த்துட்டீங்க, உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ண முடியுமானா, அதையும் வந்து டெலிவர்லாம் பண்ணி கொடுப்பாங்க, சரியா? ஸோ ஏன் கோல்ட் வாலெட் ஆப் வந்து Android and then iOS-லையும் உங்களுக்கு அவைலபிள் ஆக இருக்கு. ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் இப்போ இந்த டைம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எஃப்எம் அப்படிங்கிற இந்த ப்ரோமோ கோட், TAMILFM தமிழ் எஃப்எம் அப்படிங்கிற இந்த ப்ரோமோ கோட் போட்டு நீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுடைய அந்த ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும்ல, உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த பேஜ், அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வைங்க, அண்ட் கோல்டு காயின்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு, சரியா? சோ உடனடியாக ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, ப்ரோமோ கோட் போடுங்க, டீடைல்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, அனுப்புங்க, கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: எக்ஸ்ட்ராவா ஒரு பாட்டெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு 10:56 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல இருந்து நானும் அப்படி பாய் சொல்லிட்டு கிளம்புறதுக்கான டைம் ஆகிவிட்டது. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி குவிக்கா டிராபிக் பாத்துடலாமா?
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: டிராஃபிக் வந்து சொல்லிக்கும்படியாக அன்யூஷுவல் டிராஃபிக்னு எதுவும் கிடையாது. யூஸ்வலாக இப்போ இந்த நேரத்துக்கு இருக்கக்கூடிய டிராஃபிக் ஃப்ரம் துபாய் டு ஷார்ஜா நம்ம பார்க்க முடியுது. 311 டிராஃபிக்ல கொஞ்சம் ரிலீஃபும் இருக்கு, ஏன்னா இப்போ பீக் அவர் தாண்டி போனதுனால ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு மட்டும் இருக்கிற வழக்கமாக இருக்கிற கன்ஜெஷன் இருக்கதான் செய்யுது. பட் அன்யூஷுவலாக எதுவும் இல்லை. 611 வந்து இருந்த கன்ஜெஷன் எல்லாம் கிளியர் ஆகிட்டு ஐ திங்க் கொஞ்சம் நல்லா இப்போ ஃப்ரீயாக போகிற மாதிரி ரோட்ஸ் எல்லாம் வந்து காலியாகி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ
1: டிரைவ் சேஃப். Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஆல் ரைட், நானும் அப்படியே வாய் சொல்லிட்டு கிளம்புறதுக்கான நேரம் ஆகி விட்டது. பேட்டை படத்துலேருந்து நல்ல ஜாலியான ஒரு பாட்டு உங்களுக்காக நான் தரேன். ஸோ மண்டே புது வாரம் ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைக்குள்ளே என்னெல்லாம் முடிக்கணும்ட்டு நீங்கள் டார்கெட் வச்சுருந்தீங்களோ ஆர் ஃபினிஷ் பண்ணியே ஆகணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிங்க. அண்ட் வரக்கூடிய மாதம் புது மாதம் ஆகஸ்ட் மாதம் கடந்து போன மாதங்களை விட ஒரு நல்ல மாதமாக பெட்டரான மந்தாக நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஹோப்போட புது மாதத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கலாம். இன்னும் டைம் இருக்குது, இருந்தாலும் இப்போயே சொல்கிறேன், அதுக்கேற்ற ப்ரெப்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் சரியா? ஸோ ஹாவ் அன் அமேசிங் டே அண்ட் ஒரு ஆசம் வீக்கா இந்த வீக் உங்களுக்கு இருக்கட்டும். நாளை காலையில 7 மணிக்கு திருப்பி மெர்சல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து நான் பேசுறேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்க்கு ஆப்பும் இருக்கு. ஸோ கார்ல நீங்க பயணம் பண்ணக்கூடிய நேரத்தையும் தாண்டி அமீரகத்தை விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னாலும் உலகத்தினுடைய எந்த பகுதியில இருந்தும் நம்மளோட ஷோஸ் அண்ட் பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டேக் கேர். நாளை காலையில 7 மணிக்கு பேசுவோம். பாய்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars. வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துக்கு எதிரான ஊழல் வழக்கில் மேலதிக விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விசாரணை முடித்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2011-16 வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் அடுக்குமாடி திட்ட அனுமதிக்கு 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி கிளையில் தேர்வு முறைகேடு மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் மசோதாவை தாக்கல் செய்தார். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கவும் கடும் தண்டனை விதிக்கவும் மசோதாவில் முன்மொழியப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக இன்று காலை மதியம் 12 மணி வரை மக்களவை மற்றும் மாநிலங்களவை என்பன ஒத்திவைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் மக்களவை மீண்டும் தொடங்கிய நிலையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது.
1: இலங்கை செய்திகள்.
0: நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இலங்கையின் முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டாரவின் புதல்வரான அனுத்த ஜனாதித்த பண்டார உள்ளிட்ட 5 சந்தேகநபர்களையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேகநபர்களை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது சந்தேகநபர்களை தலா 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையையும் விதித்துள்ளார். பிரஜை ஒருவரிடம் இருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பிலேயே முன்னாள் அமைச்சரின் மகன் உள்ளிட்ட 5 சந்தேகநபர்களும் கடந்த 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர்.
1: உலகச் செய்திகள்.
0: பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் குவைத் அமீர் ஷேக் மிஷால் அல் அகமது அல் ஜாப அல் சபா உடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். இரு தலைவர்களும் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர். குவைத் மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு பிரிட்டனின் ஆதரவு தொடரும் என பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் உறுதியளித்தார். மேலும் குவைத்தின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பிரிட்டன் தனது ஆதரவை வழங்கும் என்று அவர் கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: பொதுநலவாய போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டி என்ற தமிழக வீரருக்கு 30 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெறும் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 65 கிலோ பழுதூக்கல் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்நிலையில் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. இன்று மாலை வேளையில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 35 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் முறையே 40 மற்றும் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

அதாவது சம்மர் தானே, வெளில பயங்கர வெயிலா இருக்கும், எப்படி நான் வெளில போவேன்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காராதீங்க. நேத்து வந்து பிரேக் த ஸ்டீரியோடைப்னு சொல்லி என் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போனேன். சரியா, அங்க வந்து அவன் சொன்னா சம்மர்றா பயங்கர வெயிலா இருக்கும், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, நீ வா சும்மா பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியமா போனோம். பார்த்தா அந்த இடத்துல வந்து ஃபுல்லா அவங்க ஷேட் அமைச்சு எங்க பார்த்தாலும் ஒரு தார்பாலின் மாதிரி போட்டு ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியே வாமா இருந்துச்சு. சுத்தமா அந்த ஹீட் தெரியவே இல்லை, ஹீட் வேவ் சுத்தமா உணரவே முடியல. என்னால அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடம் அது. யாஸ் வாட்டர் வேர்ல்டு போயிருந்தோம் நீ தபுதா பேரி, சும்மா அப்படி போயிட்டு வாட்டர் பார்க்கில் வந்து தண்ணியில் ஆட்டம் போட்டு வந்தோம். இப்போ என்னன்னா, நீங்க இந்த சம்மர்ல வாட்டர் பார்க்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, திஸ் இஸ் யுவர் டைம் டு கோ பீட் எனி வாட்டர் பார்க். ஏன் சொல்றேன்னா, சுத்தமா கூட்டமே இல்லை. என்னோட மொத்த வாழ்க்கையில இவ்வளோ காலியா ஒரு வாட்டர் பார்க்குக்கு நான் போனதே கிடையாது. ஒரு ரைடுக்கு ஆவரேஜா என்னோட வெயிட்டிங் டைம் எவ்வளோ தெரியுமா, அதிகபட்சம் 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ரைடுக்கு நான் வெயிட் பண்ணவே இல்லை, அவ்வளோ காலியாக இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்ட்டில் நான் பேசிட்டு இருந்தேன், இவ்வளோ காலியாக இருக்குமா அங்கே எப்பவுமே, நான் கிடையவே கிடையாது, செம்ம க்ரௌடாக இருக்கும், சம்மர்னு சொல்லிட்டு யார் வரமாட்டாங்க, பட் இப்போ தான் ஆக்சுவலாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் யாராவது வாட்டர் பார்க்லாம் போகலான்னு இருந்தீங்கன்னா அடுத்த வீக்கெண்ட் அப்படி இப்படி போயிட்டு வந்துருங்க, கூட்டம் ஏறுறதுக்குள்ள. ரைட்டா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம்ல ஃபர்ஸ்ட் கோல்ட் ரேட் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துருவாங்க. Brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க. Back to back.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ்தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
2: தொடர்புகளுக்கு 0555-241-536 அல்லது யாழ் கல்வியகம் .com.

இந்த பாட்டை தான் அடுத்து நம்ம கேட்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சுல ஆக்சுவலி இந்த பாட்டு கேட்டு, ஒரு மாதிரி பிளிஸ்ஃபுல்லான பாட்டு இது. அப்படியே ஆரம்பிச்சு என் தலைவன் அடுத்து ஒரு டவல் ஸ்டெப் போடுவான் பாருங்க, அங்கே தான் வந்து அப்படியே தமிழ்நாடே மிரண்டு போகும். ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன், 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கஃபே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நிறைய பேர் வந்து என்ன வாட்டர் பார்க் அப்படின்னு இன்ஸ்டாலாம் பண்ணியிருக்கீங்க. யாஸ் வாட்டர் பார்க் தான் போயிருந்தோம் நாங்கள். நீங்கள் எந்த வாட்டர் பார்க் போனாலும் எனக்கு தெரிஞ்சு யூஏ ஃபுல்லாக இந்த சம்மரில் கூட்டிருக்காது. அதுவும் வீக் டே நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், ஐ கேன் ப்ராமிஸ் யூ உங்களோட ஆவரேஜ் ரைடு வெயிட்டிங் டைம் வந்து 10 seconds தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா சண்டே, நேற்று சண்டேவே இவ்வளோ கம்மி கூட்டம்னா ஜஸ்ட் இமேஜின் வீக் டேஸில் எந்தளவு கம்மியாக இருக்குங்க. போங்க, நீங்கள்லாம் போயிட்டு நம்ம தான் அந்த கூட்டமாக மாறணும். கூட்டம் இல்லைன்னா என்ன, இப்போ நம்மளே வந்து இந்த கூட்டமாக மாறிடும். ஸோ தொடர்ந்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இந்த வீக்கெண்ட் நடந்துச்சா அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். எதுவுமே நடக்கலை, நான் தான் நடந்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து நான் தான் நடந்துக்கிட்டு இருந்தேன். எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஐயோ, இனிமேலாச்சும் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். 2-3 டாக்டர் வீடியோலாம் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்தோடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் அதை ஸ்கிப் பண்ணிட்டு கீழே போய் பார்த்தா எல்நினியோ வீடியோ வந்துச்சு. எல்நினியோ மூலமாக என்ன சொல்ல வராங்க, என்ன தான் நடக்குது, இந்த ஹீட்வே வந்து உலகம் முழுகறிக்கிறது எப்போ தான் சரியாக போகுது அப்படின்னு சொல்லி ரீசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, 2027 இஸ் கோயிங் டு பி த ஹாட்டஸ்ட் இயர் அக்ராஸ் 150 இயர்ஸ், இந்த ஸ்பேன் ஆஃப் 150 இயர்ஸ் அப்படிங்கிறாங்க. 2027 இந்த அளவுக்கு ஹாட்டாக மாறதுக்கான காரணம் இப்போ ஏற்பட்டுட்டு இருக்கக்கூடிய எல்நினியோ அப்படிங்கிறாங்க. 2026 எல்நினியோவில் வந்து பசிபிக் ஓஷனில் இப்போ நடந்துகிட்ருக்குல, லாஸ்ட் 150 இயர்ஸில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக விகராசாக ஒரு எல்நினியோ இருந்தது கிடையாது. அதனால் பயங்கரமாக 2023-24 அப்புறமா இப்போ தான் மறுபடியும் எல்நினியோ வந்து நடக்குது. இது வந்து சூப்பர் எல்நினியோ அப்படிங்கிறதால பயங்கர மோசமாக இருக்கும். 2027 சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ நாங்கள் வந்து சூரியனுக்கு 5 நிமிஷம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ அடுத்த வருஷம் எப்படி ஃபீல் ஆகும், சூரியனுக்குள்ளே எப்படி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். குழா தண்ணியெலாம் யூஸே பண்ண முடியாது, டூ நாட் யூஸ் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிடலாம். அந்தளவுக்கு இருக்குது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள், ஒன்றும் பண்ண முடியாது. தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன். மசாலா கஃபே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் மனசை தொட்ட மெட்டில் தான் இந்த ஒசக்கா பாட்டை நான் போட போகிறேன். ஏன்னா பல நாள் கழிச்சு வணக்கம் சென்னை படத்துலேருந்து பாட்டு போடுங்கன்னு இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஒரு நண்பர் கேட்க அந்த பாட்டை இப்போ நான் போடுறேன். என்ஜாய். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu. Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasu thottu mittu.
2: Okay.
0: 89.4 Tamil FM.
3: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
3: நினைச்சுண்டமா hey,

0: டைகர் கா ஹுக்கும். அர்த்தமாயிந்தா ராஜா?
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
3: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
4: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
3: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
5: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% flat discount on platinum ornaments.
2: Great festival offers at Anathangam Gold and Diamonds, Karama Center, Dubai, powered by Altavasul Group of Companies.
6: Sirithayum Tamilai Oli.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: இயற்கை விரும்பியா நீங்க? டீ கடைக்கு போனா கூட ஐ லவ் நேச்சர் அப்படின்னு போட்டோ எடுத்து போடுவீங்களா? உங்களுக்காகவே ஒரு விஷயம் வச்சிருக்கேன் நான் சொல்றேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: வாடி விரையா. ஸோ யுஏஇயில் இயர் ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் வாட்டர் ஃபால். இது வந்து பப்ளிக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யுனெஸ்கோ லிஸ்டட். ஸோ இதில் ஜான்வரியிலேருந்து கிட்டத்தட்ட கண்ட்ரோல்டு பப்ளிக் டூர்ஸ்க்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. 300 திர்ஹம்ஸ்லேருந்து நீங்கள் ஃபுஜேரா ஹாலிடேஸ் மூலமாக புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாடி விரையா வந்து இவ்வளோ நாள் பப்ளிக்கோட ரீச்சுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு சில பல ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இருக்கிறதால நிறைய டூரிஸ்ட்லாமும் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க யூஸ்வலாக. ஸோ ஜான் 2026 கண்ட்ரோல்டு குரூப்ஸ்க்கு வந்து இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுஜேரா என்வைர்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து பர்மிஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் 300 திர்ஹம்ஸ் பே பண்ணி இந்த வாடி உரையாவை விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டஸ் இட் ஃப்ளோ த்ரூ அவுட் த இயர்? எஸ் இட் டஸ் த்ரூ அவுட் த இயர். உங்களுக்கு வந்து இங்கே வாட்டர் ஃபாலை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட ஸ்ப்ரிங்ஸ் வந்து இதில் உருவாகிறதால கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருக்கு இந்த வாட்டர் ஃபால் ரொம்ப அழகாக அப்படியே ஃப்ளோவாக கீழே வந்து அப்படியே ட்ராவல் ஆகி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் 13 meters ஹை. ஸோ நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. பிளான் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், சேர்ந்து கூட போகலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: நிக்கனா 91 போடு. என்னது?

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றினால் நுழைவு தேர்வு இட ஒதுக்கீடு பிரச்சினைகள் இருக்காது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். சென்னையில் பாமக சார்பில் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்ட அவர் இதனை கூறினார். மேகதாது அணை கட்டுவதற்கு சட்ட போராட்டம் ஒன்றுதான் தீர்வு என அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாடு முழுவதும் ஜூலை 31 முதல் கறிக்கோழி விற்பனை நிறுத்தப்படும் என்று கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 60,000 இறைச்சி கடைகளில் கறிக்கோழி விற்பனை நிறுத்தப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் நடைபெற்ற தமிழ்நாடு கோழி வணிகர் கூட்டமைப்பின் அவசர ஆலோசனை கூட்டத்தில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியாளர்கள் கோழிகளை விற்பனைக்கு அனுப்பும்போது கழுத்து வரை தீவனம் தந்து அனுப்புவதாக புகார் எழுந்துள்ளது. கழுத்து வரை தீவனத்தை கொடுத்து அனுப்புவதால் கோழிகளின் கழிவுகள் கரியில் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோழி உற்பத்தியாளர்கள் தமிழக அரசின் தீவன கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவில்லை என்று வணிகர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனவே தமிழ்நாடு முழுவதும் ஜூலை 31 முதல் கறிக்கோழி விற்பனை நிறுத்தப்படும் என்று கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. காவல்துறையின் வரம்பு மீறிய தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். தீவிர போராட்டம் நடைபெறுகின்றது என்பதற்காக காவல்துறை வரம்பு மீறி நடக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அமைதியான முறையில் போராடுவதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. போராட்டம் என்ற பெயரில் சமூக விரோத செயல்கள் நடந்தால்தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே பஞ்சாப் தேர்வு வினாத்தாள் கசிவு குறித்த விவகாரத்தில் தங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை திட்டத்தை விரைவில் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக கட்சி தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாகவும் விரைவில் தங்களின் எதிர்கால செய்திட்டம் வெளியிடப்படும் என்றும் தீப்கே கூறினார். மேலும் போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பாக அரசுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் மாணவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் இன்று முதல் தேசிய நேர்மை வாரம் கடைபிடிக்கப்படுகின்றது. நேர்மையின் கலாசாரம் தூய்மையான இலங்கை என்ற கருப்பொருளில் இலங்கை இன்று தேசிய நேர்மை வாரம் 2026 நிகழ்ச்சியை ஆரம்பித்துள்ளது. ஜூலை 27 முதல் 31 தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சி காலை 9 மணிக்கு தேசிய நேர்மை உறுதிமொழி ஏற்பு மற்றும் புதிய ஒழுக்க நெறிமுறை கோவை அறிமுகப்படுத்தலுடன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அரசு நிறுவனங்களிலும் நடைபெறுகின்றது. பொதுச் சேவையின் தரம், செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதுடன் ஊழலற்ற நிர்வாக அமைப்பை உருவாக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரக ஜனாதிபதி மீதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் மற்றும் பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் ஆகியோருடன் தொலைபேசியில் உரையாடல் நடைபெற்றது. இந்த உரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இரு நாடுகளின் பரஸ்பர நலன்களுக்கு சேவை செய்யும் வகையில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக இதன்போது ஆராயப்பட்டது. மேலும் இரு தலைவர்களும் பரஸ்பர அக்கறை குறித்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானின் வர்த்தக கப்பல் மீது காஸ்பியன் கடலில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக யுக்ரைனுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒரு மாலுமி உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழு தலைவர் இப்ராஹிம் அஜீசி யுக்ரைனின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடி வழங்கப்படாமல் விடப்படாது என்று எச்சரித்துள்ளார். அவர் சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்களுக்கு பதிலளிக்க ஈரான் உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் மீது நடத்தப்படும் எந்த தாக்குதலும் எப்போதும் ஒரு விலையை கொண்டிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: செய்தி சுருக்கம்.
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று மாலை வேளையில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். பொதுவாக இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகின்றது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ராசல்கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் ஷார்ஜாவில் முறையே 40 மற்றும் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month. Star of the month.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
5: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஓகே, கோல்ட் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் எயின் கோல்ட் வாலெட். ஸோ நீங்களும் மிஸ்டர் கோபால்சாமி மாதிரி கோல்டு காயின் மின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். கோல்டு காயின் மின் பண்ணுறதுக்கு இதை விட ஈஸியான வழி உலகத்தில் இருக்காது. பிளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் இப்போவே எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். AIN எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும்போது ப்ரோமோ கோட் கேட்குள்ள அதில் தமிழ் எஃப்எம் அப்படின்னு ப்ரோமோ கோட் டைப் பண்ணுங்கள். TAMILFM அந்த கோடை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 5 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுதான் டெட்லைன். ஸோ நீங்கள் இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ எயின் கோல்டு வாலெட்டில் பொதுவாகவே நீங்கள் ஆஸ் லோ ஆஸ் 1 dirhamலேருந்தே கோல்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். 100% பியூரிட்டி அஷூரன்ஸ் உங்களுக்கு கேரண்டீட். ஸோ உங்கள் சேவிங்ஸை நீங்கள் கோல்டு பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லைன்னா கேஷாக கூட ரெடீம் பண்ணிக்கலாம். 32 லெகசியோட எயின் கோல்டு வாலெட் யூஏயில் இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போவே கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கு மேலே சொன்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு பையா உட்காந்துருக்காரு, அவர் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூடிய சீக்கிரம் யார் வின்னர் அப்படிங்கிறத நாங்கள் அனௌன்ஸும் பண்ணிவிடுவோம், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்று தங்கத்தின் விலை
1: brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து whatsapp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: ஆமா, win பண்ணுங்க. இப்ப gold rate என்னங்கறத சொல்றேன். 24 karat தங்கம் 492.75, 22 karat தங்கம் 456.25, 21 karat தங்கம் 437.5, 18 karat தங்கம் 375 dirhams இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை gold rate
1: brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து whatsapp பண்ணி gold coins win பண்ணுங்க.
2: back to back
3: அடுத்து ரெண்டு பாட்டு

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா?
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா?
7: கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்.

பிளே ஸ்டோர் இல்லனா ஆப் ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் எஃப்எம் அப்படின்னு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க. தமிழ்னு சொல்லாம ஏன் தமிழ்னு சொல்றேன்னா, நீங்க டைப் பண்ணும்போது கரெக்டா டைப் பண்ணுன்றதுக்காக தான். TAMILFM. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 050-252-8940 நீங்கள்

0: கேவிசி கம்ப்ளீட் பண்ண பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புவீங்களா? ஆகஸ்ட் 5th வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கோல்டு காயின்ஸ் வின் பண்ணலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறமா நிஜமாவே வருத்தப்படுவீங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆல் ரைட். ஸோ சில பல கோஸ்டல் இன்டர்னல் ஏரியாஸில் வந்து ஒரு சின்ன ஃபாகோ மிஸ்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. July 27th இன்னைக்கு NCM தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் சைடில் கலெக்டிவாக கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அபுதாபியில் 29-39 degrees டெம்பரேச்சர் இருக்கும். துபாயை பொறுத்த வரைக்கும் 31-41 degrees வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் விண்ட் ஸ்பீடும் 10-25 kilometers, மேக்ஸிமம் 40 kilometers வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி வந்து அரேபியன் கல்ஃப் அண்ட் ஒமானி சீல கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, ஆஸ் யூஷுவல் ஈஸ்டர்ன் பீப்புள் கொஞ்சம் மழையை நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Masala Cafe brought to you by City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷாபாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda, Dubai Silicon Oasis and DIP1 Dubai.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: Tamil FM la RJ. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: இண்டஸ்ட்ரியல் ஏரியா மலையா ஸ்ட்ரீட் இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது ஷார்ஜாவை பொறுத்த வரைக்கும். மற்றபடி துபாய்க்குள்ளெல்லாம் வந்து பெருசாக டிராஃபிக் இருக்கிற மாதிரி தெரியல. E11 ஷார்ஜிலேருந்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. E311 இந்த சஃபாரி மால் பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து E311 கிடையாது, எக்ஸாக்டாக S116லேருந்து அப்படியே நீங்கள் சஃபாரி மால் நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ஜங்ஷன் கிட்டே ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. மற்றபடி துபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் சிட்டி சைடு, ரெபா ஸ்ட்ரீட் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். எங்கேயாவது கன்ஜெஷன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், நீங்களும் எனக்கு சொல்லுங்கள், அதையும் நான் ரேடியோவில் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி E44 அல்கேல் ரோடில் துபாய் ஹில்ஸ் மால் பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது, அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா,
0: ட்ராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: ஓகே, ஐன் கோல்டு வாலெட் ஆப் இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ ப்ரொமோ கோடு கேட்கும், தமிழ் எஃப்எம் TAMILFM தமிழ் எஃப்எம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் கோல்டு காயின் வின் பண்ணலாம்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
3: Brought to you by Joy Alukasin, Joy of Summer Le. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. PNC apply.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Lucas, world's favorite jeweler. உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: வெல்கம் பேக் இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ லேட்டஸ்ட் கேன்சலேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய வந்திருக்கு, அதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எயின் கோல்டு வாலெட் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய எயின் கோல்டு வாலெட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ ப்ரோமோ கோட் கேட்கும். அதில் நீங்கள் தமிழ் எஃப்எம் அப்படின்னு ப்ரோமோ கோட் கொடுங்க, கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். முடிச்சுட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 050-252-8940 அனுப்புங்க. 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் அமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஓகே, இப்போ தான் வந்து ஃபீஃபா வேர்ல்டு கப்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேர்ல்டு கப்ஸ் டு வாட்ச் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் ஆவரேஜ் ப்ரைஸஸ் இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு ஒரு லிஸ்ட்லாம் விட்டுருந்தாங்க. அந்த வகையில் நியூ ஜெர்சி இந்த ஃபைனல் மேட்ச் பார்த்துருப்பாங்கல்ல, அங்கே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எவ்வளோ, $5.481 எதுவாக இருந்தாலும் x3.67 போட்டுக்கோங்க திர்ஹாம்ஸ் வேணும் அப்படின்னா. $32 உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிங்க்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஹாட் டாக் வந்து கிடைக்குமாமா. ஸோ சிக்கன் டெண்டர்ஸ் ஃப்ரைஸ் சாஃப்ட் ட்ரிங்க் வந்து $19 சார்ஜ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எல்லாமே பாருங்கள், $32 அப்படிங்கிறது $3000 மேலே, $19 $2000 கிட்டத்தட்ட. நம்ம ஆவரேஜாக ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணுன்னா சாப்பாட்டுக்கு மட்டுமே 5000-6000 ஒரு குடும்பத்துக்காக செலவு பண்ணுறோன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஐபிஎல் மேட்சோட டிக்கெட்டு 2000 இருக்குங்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். பட் ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் போனால் இன்னும் அவ்வளோதான் போல், முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு இருக்குது. என்ன பண்ணுறது? ஓகே, நான் மகாநல்ல படத்துலேருந்து ரொம்ப நாள் கேச்சு இந்த பாட்டு நான் கேட்க போகிறேன், நீங்களும் கேளுங்க. இறகை போல வருது அன்னி உட்காந்து தெலுங்கில் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தமிழில் கேட்போம். 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேட்யூன்.
1: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சுங்க கட்டண உயர்வை மோடி அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தையும் சாமானிய மக்களின் பாக்கெட்டையும் பிடுங்கும் பாஜக அரசின் சுங்க கொள்கை கடும் கண்டனத்துக்குரியது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நெடுஞ்சாலைகளையே தான் கண்டுபிடித்தது போல இப்போதும் தற்பெருமை பேசி வருபவர் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. நெடுஞ்சாலைத்துறை ஹீரோ என்று தனக்கு தானே தம்பட்டம் அடித்து மகிழ்ச்சி அடையும் அமைச்சராகவும் அவர் இருக்கின்றார் என்று மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்தார். மோடி ஆட்சியில் நெடுஞ்சாலைகள் என்பது சுங்க கட்டணம் என்ற பெயரில் மக்களிடம் இருந்து கொள்ளையடிக்கும் வழியாக மாறிவிட்டது என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: அரசின் ஒட்டுமொத்த அமைப்பும் மாணவர்களுக்கு எதிராக அப்பட்டமான கொலை வெறியை கொண்டுள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார். பீகாரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது AK-47 ரக துப்பாக்கியினால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகுவதாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மாணவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்படாது, அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற மோடியின் வாக்குறுதி எங்கே போனது என்று அவர் வினவினார். மாறாக அவர்கள் மீது கொடிய தாக்குதல்களும் மிருகத்தனமும் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன என்று அவர் தெரிவித்தார். டெல்லியில் மாணவர்கள் மீது பெல்லட் துப்பாக்கிகளும் பீகாரில் AK-47 ரக துப்பாக்கிகளும் சுடப்பட்டன. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், பீகார் மற்றும் டெல்லி என அனைத்து இடங்களிலும் இதே நிலைதான் என்று ராகுல்காந்தி விசனம் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு இன்று சரிந்தது. கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடுகையில் இன்று இலங்கை ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக சற்று சரிந்துள்ளது. அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 340 ரூபாய் என்ற அளவில் நிலையாக உள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் தகவலின்படி அமெரிக்க டாலரின் கொள்முதல் விலை 331 ரூபாய் 62 சதத்தில் இருந்து 331 ரூபாய் 66 சதமாக அதிகரித்துள்ளது. இதேவேளை அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 340 ரூபாய் 79 சதத்தில் இருந்து 340 ரூபாய் 83 சதமாக உயர்ந்துள்ளது. இலங்கை ரூபாய் பல வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராகவும் மதிப்பிழந்துள்ள நிலையில் வளைகுடா நாடுகளின் நாணயங்களுக்கு எதிராக சற்று வலுவடைந்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய் ஜென்சி திமுக சார்பில் திராவிட சங்கமம் இளையோர் குரல் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் திராவிட கொள்கைகள், திமுக அரசின் சாதனைகள், நலத்திட்டங்கள் மற்றும் மக்கள் பெற்ற பயன்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. தொடர்ந்து இணைய வழியில் கழக கொள்கைகளை கொண்டு சேர்ப்பது குறித்து இளைஞர்கள் எழுச்சி உரையாற்றினர். புலம்பெயர்ந்த மண்ணிலும் உணர்வோடு ஏராளமான திமுகவினர், திராவிட பற்றாளர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
1: உலகச் செய்திகள்.
3: பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் பாரிய அளவிலான காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் போர்டோ நகரத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுத்தீ பரவி வருகிறது. போர்டோ அருகே ஏற்பட்ட தீ நிலைமை இரவு நேரத்தில் மோசமடையவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் வானிலை மேலும் வெப்பமடையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் காட்டுத்தீ அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகின்றது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இன்று அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தவுள்ளார். இதனிடையே ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் தீயால் பாதிக்கப்பட்டுள்ள வலன்சியா பகுதியை பார்வையிடவுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு எதிராக நடைபெறவுள்ள 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான அணி தேர்வில் வீரர்களின் இறுதி உடல் தகுதியை இந்திய அணி மதிப்பீடு செய்து வருகின்றது. சகலத்துறை ஆட்டக்காரர் ரவீந்திர ஜடேஜா அணியில் இடம்பெற தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் தற்போது 5வது இடத்தில் உள்ள இந்திய அணி இலங்கை தொடரில் முக்கியமான புள்ளிகளை பெறும் நோக்கில் களமிறங்க உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: 94 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 15 வயசு கீழ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா பேன் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்கல்ல, இதுல ஒரு சந்தேகம்லாம் வேற இருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஒருவேளை VPN யூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. டெஃபினெட்லி நாட். ஸோ லா அப்படின்னா அது வந்து லா தான், நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ ரீசெண்டாக யூஏஇயோட டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டிஜிட்டல் கவர்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி TDRA என்ன கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அண்டர் 15 இருக்கக்கூடிய குழந்தைங்க அதாவது VPNை யூஸ் பண்ணி வேற ஒரு கண்ட்ரியோட ப்ராக்ஸியை வச்சு அவங்க வந்து அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இட் மே அட்ராக்ட் பெனல்ட்டிஸ் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. அதனால் நோட் பண்ணி வச்சுக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிடுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த ரூல் வந்து சீக்கிரமாக இந்தியாவிலேயே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஆஃபீஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் கோல்ட் ரேட் என்னன்னு பார்த்துட்டு ஒரு
2: வாங்க. இன்று தங்கத்தின் விலை
1: brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: 24ல ஆரம்பிக்கிறேன். 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 492.75 AED. 22 கேரட் தங்கம் 456.25. 21 கேரட் தங்கம் 437.5. 18 கேரட் தங்கம் 375.
2: இன்று தங்கத்தின் விலை
3: gold rate
1: brought to you by Ain Gold Wallet. ல நீங்க as low as 1 dirham ல இருந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
2: back to back
3: அடுத்து ரெண்டு பாட்டு

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாராச்சா. 89.4 ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: பத்தொன்பது வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் இருக்காரு, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தானே
5: ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.
6: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
7: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
8: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: ஓகே, வீக்கெண்ட் வந்து என்ன படம் பார்க்கலாம் என்ன படம் பார்க்கலாம் ஆணி எருமூட்டி யோசிச்சு யோசிச்சு கடைசியில் என்ன தெரியுமா படம் பார்த்தோம், ஹேங் ஓவர். அதையும் வந்து தமிழ் டப்பிங்கில் தான் பார்க்கணும். நான் ஒத்த காலில் நின்னா அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே நான் பார்க்கலாம்னு சொல்லி நானும் கன்வின்ஸ் ஆகிட்டேன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் அண்ட் டிராஃபிக் அப்டேட் எல்லாமே நான் வந்து கொடுக்க போகிறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல இது மசாலா கேஃபே. அலன் சார் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் போயிட்டே தான் இருக்கும். இப்போது இந்த சம்மரில் உங்களுக்கு என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்னா, நீங்கள் உங்கள் மணியை டெவலப் பண்ணலாம். கிட்டத்தட்ட 600,000 திர்ஹம்ஸ் வரைக்கும் கேஷ் ப்ரைஸஸ் வின் பண்ணலாம். பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணலாம். 13 August வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. கண்டிஷன்ஸ் அப்ளை. இப்போவே அலன் சார் எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஃபார் மோர் பெனிஃபிட்ஸ். சரியா, டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஊருக்கு நீங்கள் ஈஸியாக பண்ண பண்ணப்பலாம். மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக பிரான்ச்சை கூட விசிட் பண்ணுங்கள். நோ ப்ராப்ளம்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: Okay, today being திங்கக்கிழமை, நான் பார்க்கும் இடங்களில் பெரிதாக டிராஃபிக் இல்லை, பட் இருக்கு, பட் நோ சச் பிக் திங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். 11E3 11 பேசிக்காக வெஹிக்கல் மூவ்மெண்ட்ஸ், அதே மாதிரி மலையா ஸ்டேடியம் வந்து ஷார்ஜில் மறுபடியும் ஒர்க்கிங் டே அப்படின்றதுனால மண்டே மார்னிங் மண்டே ஆஃப்டர்நூன் இருக்கக்கூடிய டிபிக்கல் டிராஃபிக் தான் வந்து பார்க்க முடியுது. பார்த்துக்கோங்க.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: 2022 வேர்ல்டு கப், கத்தார் வேர்ல்டு கப் நடந்துச்சுல, அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேடியம்ஸ்லாம் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஸ்டேடியம்ஸ்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது, அங்கே எதாவது மேட்சஸ் நடக்குதா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வேர்ல்டு கப்பில் வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் பிரம்மாண்டமான ஸ்டேடியங்களை தான் உருவாக்கியிருப்பாங்க. அந்த வகையில் எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம் வந்து சீட்ஸை அப்ராடுக்கு டொனேட் பண்ணிட்டாங்க, கெப்பாசிட்டியை வந்து ஹாஃப் ஆக்கிட்டாங்க. கலிஃபா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வந்து இன்னமும் ஃபுட்பால் மேட்சஸ் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 2-3 ஸ்டேடியம்ஸ் இருக்குது. மெயினாக அந்த லுசைல் ஸ்டேடியம்லாம் என்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அல்துமானா ஸ்டேடியம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளினிக் அண்ட் கம்யூனிட்டி ஸ்பேஸாக மாறிடுச்சு. லுசைல் வந்து ஸ்கூல்ஸ் ஷாப்ஸ் அண்ட் ஹெல்த் கேராக மாறப்போகுதாமா. ஸோ லுசைல் ஸ்டேடியத்தை நான் வெளிலேருந்து பார்த்தேன், ஒரு மாதிரி செமையாக இருந்துச்சு, சரியான ஸ்டேடியம் இது. ஸோ நீங்கள் கத்தார் என்றைக்காவது விசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் டூர் மாதிரி போயிட்டு வாங்க. அங்கே என்னென்ன ஸ்டேடியம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அதுவே ஒரு ஹாஃப் டே போயிடும், அதுக்கே செம ஃபன்னாக இருக்கும்.

0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க.
1: இன்னைக்கு 91 போடு.
2: என்னது?
3: 90s not out.
0: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Asthma and allergy issues ala neenga kashtapadreengla adukku ayurveda la theervu irukku innikke Dr. Geeta Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
2: Indha samrajyathin miga mukkiyamana suyamvarathirku ungalai anbudan varaverkirom nam anaivarin arasiyana manadai vella pottiyidum pottiyalargal.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: தமிழ் FM-ல ஆர்ஜே. இது இவ்வளோ பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ணக்கூடாதா?
4: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.
0: For details, call 056-415-4242.

0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: இன்னைக்கு நான் உங்க கிட்ட பேசவே இல்லையே. 800-8940 இப்பவே கால் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டை நான் உடனே போட்டு விட்டுருவேன். சரியா? ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம்ல. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் அப்படியே கால் எடுக்க ஆரம்பிச்சிடறேன். வேதாமிர்தா ஆயுர்வேதிக் சென்டர். ஸோ நீங்க வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. மசில் ஸ்டிஃப்னஸ், மசில் பெயின், பேக் பெயின், நெக் பெயின், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும், கிரானிக்காக இருந்தாலும் சரி, அதை வந்து என்னென்ன அழகாக டயக்னாஸ் பண்ணி கண்டுபிடிச்சி நீட்டாக ட்ரீட் பண்ணி கொடுத்துருவாங்க. 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட டாக்டர் திவ்யா புருஷோத்தமன் இருக்காங்க. ஸோ அபயங்கா, கிழி, ஸ்டீம் பாத், ஃபேஸ் பேக் எல்லாமே சேர்த்து இன்ட்ரோடக்டரி ஆஃபராக வெறும் 149 AED கொடுத்துட்ருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அல்நாதா 2 இருக்கக்கூடிய வேதாமிர்தா ஆயுர்வேதிக் சென்டரை இப்போவே விசிட் பண்ணுங்கள். 04-355-5139 இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க? வாஹிதா? ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா
0: இருக்கேன். இனிமே தான் சாப்பிட போறேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்.
0: சாப்பிட்டுக்கிட்டே பாட்டு கேக்குறீங்களா? சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு முஸ்தபா பாட்டு போடலாம்.
0: அந்த பாட்டு போடவா? சரிங்க, நான் போட்டுறேங்க. ஓகே ஓகே பாய், தேங்க்யூ தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. வாஹித்காக அந்த பாட்டு போட்டுட்டு அப்படியே நான் இங்கே கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள், விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சமூக வலைதள பக்கங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து உங்களை இதோட நான் சந்திக்கிறேன். ஓகே, டேக் கேர், பை பை, ஹாப்பி வீக் அஹெட். இந்த வீக் உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கட்டும், நல்லபடியாக போகட்டும், எல்லோரும் சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, பை பை. மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு, மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of ழகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 055-524-1536.
2: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: சம்பளம் வழங்கப்படும் காலங்களில் மின்னணு மற்றும் நிதி மோசடிகள் அதிகரித்து வருவதாக அபுதாபி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும், சந்தேகத்துக்கிடமான இணைய இணைப்புகள் மற்றும் தவறாக வழிநடத்தும் சலுகைகளை தவிர்க்கவும், அதிகாரப்பூர்வ மற்றும் நம்பகமான நிறுவனங்களுடனேயே மட்டும் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். போலியான சொத்து விளம்பரங்கள், போலி குடியிருப்பு மற்றும் விசா சேவைகள், மோசடி வேலைவாய்ப்பு விளம்பரங்கள், போலி சலுகைகள், அங்கீகாரம் பெறாத காப்பீட்டுத் திட்டங்கள், மோசடிக்காரர்கள் பொதுமக்களையே மாற்ற பல்வேறு வழிகளை பயன்படுத்துவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
2: உலகச் செய்திகள்.
3: வளைகுடா நாடுகளுடன் இணைந்து பஹ்ரைன் ஷீல்டு எனப்படும் கூட்டு போர் பயிற்சியை நடத்த உள்ளதாக பஹ்ரைன் அறிவித்துள்ளது. பஹ்ரைன் பாதுகாப்பு படைகள் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகளின் படைகளுடன் இணைந்து July 28 to 30 வரை கூட்டு போர் பயிற்சியை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளன. பஹ்ரைன் ஷீல்டு என பெயரிடப்பட்டுள்ள இந்த பயிற்சியின் நோக்கம் வளைகுடா நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது, அனுபவங்களை பரிமாறிக்கொள்வது மற்றும் கூட்டு ராணுவ செயற்பாட்டு அமைப்புகளின் திறனை மதிப்பீடு செய்வது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: உண்மையிலேயே 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளனவா, அல்லது ஆட்சிக்கு வந்த புதிதில் எதையாவது செய்து மக்களிடம் நற்பெயர் வாங்க வேண்டும் என்று தாவிக்கா அரசே இந்த புரளியை கிளப்பியதா என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆட்சிக்கு வந்த பிறகு 717 டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டோம் என சுய தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றது விஜய் தலைமையிலான அரசு என்று விமர்சித்துள்ளார். ஆனால் மூடப்பட்ட கடைகளின் முகவரிகள் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இதுவரை வெளியிடப்படவில்லை என்று அவர் கூறினார். மூடப்பட்டதாக கூறப்படும் கடைகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனவா என்ற கேள்விக்கும் RTIயில் பதில் இல்லை என்று நயினார் நாகேந்திர கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: காங்கிரஸ் ஜனதா கட்சி புதிய போராட்டத்தை அறிவித்துள்ளது. சாலை போக்குவரத்து அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் ஜனதா கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. கல்வி அமைச்சர் பதவி விலகியதைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டம் வெற்றி பெற்றதாக அறிவித்த நிலையில், டெல்லி ஜந்தர் மந்தரில் திரண்டிருந்த பெரும்பாலான மக்கள் கலைந்து சென்றனர். இதனையடுத்து சாலை போக்குவரத்து அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை CJP கட்சி முன்வைத்துள்ளது. பொதுமக்கள் 100% பெட்ரோலை வாங்குவதற்கான தீர்வை வழங்க வேண்டும் என்று அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: தற்போது இயலாமையால் பாதிக்கப்பட்டுள்ள செயல்திறனற்ற ஜனாதிபதியும் பிரதமரும், வேலை செய்ய தெரியாத அரசாங்கமும் நமது நாட்டை நாளுக்கு நாள் அதல பாதாளத்துக்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றது என்று இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தேயிலை, ரப்பர், ஆபரணம் மற்றும் இரத்தின கற்கள் போன்ற நமது நாட்டின் வளங்களை மேம்படுத்த அரசாங்கத்துக்கு முடியாமற் போயுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். பொய்யும் புரட்டும் கூறி மக்களை ஏமாற்றி வாக்குகளை வென்றவர்கள் தற்போது பொய்களாலும் புரட்டுக்களாலும் அதிகாரத்தை தக்கவைக்க முயற்சித்து வருகின்றார்கள் என்று அவர் கூறினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month. Star of the Month.
3: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: brought to you by SS Bucket Biryani, Dera Dubai ல அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: சசடேலி

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய வாரம் இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்கு, மாசம் முடிய போகுது. முடிஞ்சா ஜூலை மாதம் முடிந்தது. இந்த வருஷமே என்ன வேகமா ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க. போன வருஷம் எப்படி போனதுன்னே தெரியல, இந்த வருஷமும் அதே மாதிரி தான். எப்படி கடந்த ஒரு வருஷம் எப்படி நகர்ந்தது அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. நகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். அவ்வளவா வெயில் இல்லாத மாதிரி இருக்கு. வெளியில நான் போயிட்டு வந்தேன், கொஞ்சம் குறைவா தான் இருக்கு இல்லையா? அப்பவும் மாலை வேளையில மழை பெய்யும் கிழக்கு பகுதிகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அலைன் அந்த பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை பெய்யுமா? பெய்தால் நல்லதுதான் இல்லையா? நேற்று இந்த ஷார்ஜா பக்கம் வந்து ஒரு திடீர் மழை பெய்திருந்தது இல்லையா? நேற்று முந்தினம்னு நினைக்கிறேன், ஒரு திடீர்னு ஒரு வெப்பச்சலன மழை பெய்திருந்தது. அது மாதிரி இன்னைக்கும் மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், மழை பெய்தா யாருக்கு தான் விருப்பம் இல்லை. சரி, அனல் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. கேட்டோன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, என்ன வெப்பம் தானே, அந்த அனலை தானே சொல்றீங்க. அனல் இல்ல, இது அனல். தமிழ்ல வந்து ஒவ்வொரு சொல்லும் வந்து அதனுடைய எழுத்து ஒவ்வொன்று மாறும் போதே அதனுடைய பொருள் அப்படியே மாறிடும். அப்படித்தானே, கிளின்னு சொல்றதுக்கும் கிளின்னு சொல்றதுக்கும் கிளின்னு சொல்றதுக்கும் மூன்றுக்குமே வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? அதே மாதிரி அனல், அனல் வந்து சின்ன நானா சொல்லக்கூடிய அனல், அது இல்லை. நான் சொல்றது மூன்று சுழி போடுற அந்த பெரிய நானா இருக்கு இல்லையா, அந்த போடு அந்த அது போட்டு வார அந்த அனல். அனல்னா என்னன்னு தெரியுமா? ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொருள் அதன் பின்னாடி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களோட இன்னைக்கு வந்து பகிர்ந்து கொள்றேன். அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னா, ஹெய் சினாமிகா படத்துல இருந்து யார் இசைக்க வருகுவதோ அப்படிங்கிற ஒரு பாடல் வருது. இந்த பாட்டு வந்து நீங்க கேட்கும்போது உங்களுக்கு தெரியும், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே இந்த வரிகளை அப்படின்னு. பாரதியார் பாடல்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, அதுல எங்கிருந்து வருகுவதோ அப்படின்னு ஒரு பாடல் பாரதியார் எழுதியிருப்பாரு. அந்த பாடலை வைத்துக்கொண்டு அதுல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து மதன் கார்கி எழுதிய பாட்டு தான் இந்த யார் இசைக்க வருகிறதோ. வேங்குழலின் அந்த நாதத்தை கேட்டு பாரதி வந்து மனமுருகி ஒரு பக்தி மற்றும் காதல் சுவை கொண்டதாக ஒரு பாட்டு எழுதினார். அதுதான் இந்த எங்கிருந்து வருகிறதோ. இந்த பாட்டை நீங்க கேட்கும் பொழுது இந்த பாம்பி ஜெயஸ்ரீ அவர்களோட குரல், அந்த ஒரு நாதம், அந்த ஒரு இனிமையில நாம் அப்படியே மயங்கி நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, வார்த்தைகளே வராது. அப்படியான ஒரு பாட்டு அதுதான் வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: பாட்டு

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு

மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. திஸ் ஆர் ஆஃப் ரகரம் இஸ் ப்ராட் யூ பை யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். கான்டாக்ட் 055-524-1536.

பெண்களின் கழுத்தை வந்து வலம்புரிக்கு சங்குக்கு வந்து அதிகமா பாடல்கள்ல ஒப்பிட்டிருக்கிறத வந்து நாம கேட்டிருப்போம் இல்லையா? நிறைய பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. கழுத்தில் இருப்பது வலம்புரிதான் அப்படின்னு கங்கை அமரன் ஒரு பாட்டில் எழுதினாரு. அப்புறம் சங்கு கழுத்தை பாசி மணிகள் தழுவுகின்றதை அதுவா அப்படின்னு ஒரு பாட்டில் வரும். இப்படி பெண்களின் கழுத்தை வந்து இந்த சங்குக்கு வந்து ஒப்பிடுறத சினிமா பாடல்கள் நிறைய பாடல்கள்ல நாம கேட்டிருக்கோம். சரி, இது எங்கிருந்து தொடங்கினது? எல்லாமே சங்க இலக்கியங்கள்ல தான் தொடங்கி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பொதுவான ஒரு பார்வை. ஆனா சங்க இலக்கியங்கள்ல பெண்களின் கழுத்தை மட்டும் வலம்புரிக்கு ஒப்பிடல, ஆண்களின் கழுத்தையும் ஒப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம். சரியா? சரி, இந்த பெண்களுடைய கழுத்தை சங்குக்கு ஒப்பிட்டிருக்காங்க தானே, எங்க இருக்கு அப்படின்னு சும்மா அப்படியே சங்க பாடல்கள் அப்படி புரட்டி படிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு வரி என்னன்னா, வலம்புரி என்ன வாய்த்த கண்டமும் அப்படின்னு ஒரு மன்னரை குறிக்கிறதுக்காக, அவருடைய அழகை வர்ணிக்கிறதுக்காக ஒரு பாடல்ல வந்து எழுதியிருக்காங்க. அவசரமா குறிச்சு வச்சது, அது என்ன பாட்டு அப்படின்னு குறிக்க மறந்துட்டேன். சரியா? இன்னைக்கு ஒரு பாட்டு நம்ம தமிழ் பாட்டு ஒன்று கேட்கும்போது தான் இந்த விஷயம் எனக்கு மறுபடி ஞாபகம் வந்தது. வேறு எந்த பாடலும் இல்லை, அடிக்கடி நீங்கள் கேட்ட நான் அதை பற்றி நிறையவே பேசியிருக்கேன். நான் அந்த பாட்டில் இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு அப்படிங்கிறதுனால, ஆழி கண்ட வெண் சங்கில் அவன் அனல் ஒன்றை செய்தானோ அப்படின்னு மதன் கார்கி எழுதியிருக்காரு மனோகரி பாட்டில். இதில் அனல் அப்படிங்கிறது கழுத்து. சரியா? தலைக்கு கீழே, இந்த தாடைக்கு கீழே வரக்கூடிய இந்த பகுதி தான் அனல் அப்படின்னு சொல்றது. அப்போ அவனுடைய இந்த தொண்டை, இந்த கழுத்து பகுதி வந்து சங்கால செஞ்சு செய்யப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் யாழி இரண்டை பூட்டி

அது ஆண்களின் கழுத்தையும் அந்த காலத்தில் வந்து சங்கோடு ஒப்பிட்டிருக்காங்க. அது ஏன் சங்கோடு ஒப்பிட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த தொண்டையிலிருந்து இப்படி வெளியில் தெரியக்கூடிய அந்த ஒரு பகுதி வந்து சங்கு மாதிரி இருக்கிறதுனால அது எல்லாருக்குமே பொதுவாகவே அப்படி இருக்கும். ஆண்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வந்தது அப்படின்னா, இந்த சங்கு கழுத்துன்னு சொல்கிறது வந்து ஆண்களைத்தான் அந்த காலத்தில் குறிப்பிட்டிருக்கணும். ஏன்னா சங்க இலக்கியங்களில் நான் பார்த்த வரையில் ரெண்டு இடத்துல வந்து மன்னர்கள் அடுத்து ஒரு கடவுளை வாழ்த்துறதுக்காக அந்த சங்கு கழுத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கும் சங்கு கழுத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி எந்த விதமான உவமையும் எதுவுமே அங்கே இருக்கல. அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த சங்கு கழுத்துக்கு உரியவங்க யாரு அப்படின்னா, அந்த வர்ணனைக்கு உரியவங்க ஆண்கள் மட்டும்தான், பெண்கள் இல்லை. இது எங்கே மாறிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் சினிமா பாடல்களில் வந்து ஆண்களின் கழுத்தை வந்து பெண்களின் கழுத்தை மட்டுமே சங்குக்கு வந்து ஓமிக்கிறாங்க அப்படின்னு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் சரியா? அடுத்து யாரோ இவன் பாட்டு வருது, உதயம் NH4 படத்தில் இருந்து தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

நீங்க 32 years of legacy, AIM Gold Wallet.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. திஸ் ஆர் ஆஃப் ரகரம் இஸ் brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். கான்டாக்ட் 0555241536.

0: கண்ட வெண்சங்கில் அவன் அனல் ஒன்றை செய்தானோ அப்படின்னு மதன் கார்கி எழுதிய பாட்டு. அதுக்கப்புறமா பெரும்பாணாற்று படையில வரக்கூடிய வலம்பூரி என்ன வாய்த்த கண்டமும் அப்படிங்கிற வரிகள், இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ஆண்களின் கழுத்துக்கு தான் இந்த வலம்புரிய வந்து அந்த காலத்துல ஒப்பிட்டிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. இப்ப ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட என்னன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: இருக்கலையா? இருக்கலாம், அது எப்படிங்கறது நமக்கு தெரியல. இப்ப சங்கு கழுத்து அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கழுத்து ஒரு பெண்ணுக்கு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனை தானே. அப்படி
0: அப்படி இல்லையே. ஆனா அப்படி இல்லையே, எனக்கு தெரிஞ்சு சங்கு கழுத்து சங்கு மாதிரி அந்த உள்ள தொண்டையில ஒண்ணு இருக்குல்ல, அது மாதிரி இருக்கிறது வந்து ஆண்களுக்கு தான் நல்ல நல்ல தெளிவா வந்து வெளியில தெரியும், பெண்களுக்கு வந்து அது அப்படி தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, அவ சங்கு கழுத்துன்னு சொன்னது வந்து ஆண்களுக்கா தான் இருந்திருக்கும், இது பெண்களுக்கு எப்படி இது மாறுனுச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு
1: இருக்கலாம். ஆனா பொதுவாவே வந்து வர்ணிக்கும் போது பெண்ணை பார்த்துதானே எல்லாமே வர்ணிக்கிறாங்க கவிஞர்கள்.
0: ஆனா ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து பழைய இலக்கியங்கள்ல ஆண் பெண் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாம வர்ணிச்சிருக்காங்க எல்லாரையுமே.
1: இருக்கும், நமக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல. பொதுவா வந்து இப்ப ஒருத்தவங்களை பார்த்தாக்க கவிஞர்கள் எல்லாம் இந்த பெண்ணை பார்த்துதானே வரையறாங்க
0: வர்ணிக்கிறாங்க. என்ன ஆண்கள் யாருமே வர்ணிக்கிறது கிடையாது இந்த காலத்துல. ஒரு பட்டிமன்றம் வைக்கலாம் ஆண்களை வந்து, ஆண்களை சரியா வர்ணிச்சது இந்த காலத்திலயா அந்த காலத்திலயா?
1: நீங்க உங்களை நடுவரா போட்டுருவோம்.
0: நன்றி, நன்றிங்க, நன்றி. சரி, அது அப்படி இருக்கு. இப்ப இந்த காலத்துல பாருங்க, அப்ப ஆண்களை வந்து வர்ணிக்கிறதே கிடையாது, அதோ அந்த காலத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து ரிதம் படத்துல இருந்து பாட்டு வருது, காற்றி என் வாசல் வந்தாய், கேட்டுட்டு வாங்க.

வெறும் 1.99% முதல் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0% டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: Changing lifestyle and food habits ala gastritis, constipation madri serimana prachanegal ungalku iruka? Appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP1 Dubai. Sirithiyum Tamili Oli.

0: நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

0: சரி, அனல் என்ற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கறத பற்றி இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். அதோடு சேர்த்து ஆண்களின் கழுத்தா பெண்களின் கழுத்தா, இது சங்கு மாதிரி இருக்கு. சங்கு கழுத்து அப்படின்னு சொல்ற அந்த சொற்றொடருக்கு மிக பொருத்தமானது ஆண்களின் கழுத்தா பெண்களின் கழுத்தா அப்படிங்கறத பற்றி இன்னைக்கு நாம பேசியிருந்தோம் இல்லையா? இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய ஆராய வேண்டி இருக்கு, ஆராய்ஞ்சுதான் ஒரு முடிவுக்கு வரலாம். பொதுவாகவே இல்லாட்டி எல்லாருடைய கழுத்தையும் வந்து சங்கு கழுத்துக்கு ஒமிச்சிருக்காங்களா அப்படிங்கறது நான் தெரிஞ்சு கொள்ளணும். அது பற்றி இன்னும் கொஞ்சம் தேடி படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. எனவே அதுக்கப்புறமா படிச்சுட்டு ஏதாவது முடிவு கிடைச்சா கண்டிப்பா நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வேன். இப்போ மனசு தொட்டு மட்டும் பாட்டு கொடுத்துட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க, என்ன பாட்டு வேணும்? அழகு மலராட. ரெண்டு வரி பாடுங்க அப்படியே. சரி சரி, ஓகே ஓகே. அந்த பாட்டை கண்டுபிடிச்சு உங்களுக்கு தர்றதுக்கு நான் முயற்சிக்கிறேன். சரியா? நன்றி நன்றி. உங்க பேர் சொல்லலையே. ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றி. சரி பார்த்திபன், ரெண்டு பேருக்கும் பாட்டு வருது. சரியா? நன்றி நன்றி. சரி, அந்த பாட்டு கண்டுபிடிச்சாச்சு, வருது. அழகு மலராட வைதேகி காத்திருந்தாள். அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு வந்து என்ன விஷயம்னு தெரியாது, ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வர அதை பற்றி நாம பேசலாம். சரியா, நிறைவு செய்கிறேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: Time check. நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: கர்நாடக முதல்வரிடம் தமிழ்நாடு முதல்வர் நேரடியாக பேசினால் நீதிமன்ற தீர்ப்பு வீணாகிவிடும் என்று முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவு இல்லாத போது MGR அப்போது சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று துரைமுருகன் கூறினார். மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் என்று துரைமுருகன் வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு நம்மிடம் உள்ளது, நாம் யாரிடமும் சென்று பேச வேண்டிய தேவையில்லை என்றும் துரைமுருகன் கூறினார். எங்களை அழைக்காவிட்டாலும் பரவாயில்லை, மற்ற கட்சிகளை அழைத்து ஆலோசனை நடத்தியிருக்கலாம் என்று முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
4: போராடும் மாணவர்கள் மீது AK-47 ரக துப்பாக்கியால் சுடுவது இதுவே முதன்முறை என்று தேஜஸ்வி யாதவ் கண்டனம் தெரிவித்தார். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்துக்கு ஆதரவாக நாட்டின் பல பகுதிகளில் மாணவர் மற்றும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சில போராட்டங்கள் வன்முறையில் முடிந்தன. பீகாரின் சிவான் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் போராட்டக்காரர் மீது காவலர் ஒருவர் AK-47 ரக துப்பாக்கி கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் காணொலியும் வைரலானது. இந்நிலையில் பீகார் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டு பீகாரில் மாணவ போராட்டக்காரர்கள் மீது காவல் அதிகாரி ஒருவர் துப்பாக்கியால் சுடுகின்றார். மாணவ போராட்டக்காரர்கள் மீது AK-47 ரக துப்பாக்கியை கொண்டு சுடுவது நாட்டிலேயே இதுதான் முதன்முறை என்று விமர்சித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கை மெய்வல்லுநர் போட்டிகளுக்கான தேர்வுக்குழு உறுப்பினர்கள் பதவி விலகியுள்ளனர். பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி அவர்கள் தமது பதவிகளில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த குழு தமது ராஜினாமா கடிதத்தை விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளரிடம் இன்று கையளித்தது. குறித்த குழுவில் TA தயாரத்ன, MKP ஜாசேகர், ரவி வித்யாலங்கார ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இரண்டாயிரத்து 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் சட்ட மற்றும் நிர்வாக விதி மீறல்களில் ஈடுபட்ட 42 வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பு அலுவலகங்களுக்கு அபராதம் விதித்துள்ளதாக அமீரக மனிதவளம் மற்றும் அமீரக மயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. மொத்தமாக 135 விதி மீறல்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 106 சம்பவங்கள் வீட்டு பணியாளர்களை நியமிப்பதற்காக வசூலிக்கப்பட்ட கட்டணத்தை சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் முழுமையாகவோ அல்லது பகுதியளவிலோ வேலை வழங்குநர்களுக்கு திருப்பிச் செலுத்த தவறிய ஆட்சேர்ப்பு நிறுவனங்களுடன் தொடர்புடையவை என அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: உலகக்கோப்பை கால்பந்து தொடரை விமர்சிப்பவர்கள் வெறுப்பை பரப்பி வருவதாக தெரிவித்து ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். உலகக்கோப்பை போட்டித் தொடரின் போது ஃபிஃபா பல்வேறு விவகாரங்களில் விமர்சனங்களை எதிர்கொண்டது. குறிப்பாக போட்டியில் பங்கேற்கும் அணிகளுக்கான அமெரிக்காவின் விசா கட்டுப்பாடுகள் தொடர்பான விவாதம் பெரும் கவனத்தை ஈர்த்தது. இந்த சூழலில் உண்மைகளை புறக்கணித்து வெறுப்பையும் தவறான தகவல்களையும் பரப்பும் விமர்சனங்களை ஏற்க முடியாது என்று இன்ஃபான்டினோ தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை கடுமையாக சரிந்தது. கசியோரா மற்றும் முகாரிஸ் பகுதிகளில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் முறையே 40 மற்றும் 36 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் இன்று 35 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. இன்று மாலை வேளையில் கிழக்கு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
0: Stay tuned.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய்.
5: கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: தமிழ் FM
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
4: ராக் வித் ராஜா.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
5: You are back. Mastro and Super.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: விமர்சனத்துக்காக செய்யப்படும் ஒவ்வொரு கைதின் போதும் நீதிமன்றத்திடம் குட்டுப்படும் அந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மன்றத்திலும் சரிவை சந்திப்பது உறுதி என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சர்வாதிகார சோஃபா மாடல் அரசால் பழிவாங்கும் நோக்கத்தில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இன்று சந்தித்தோம் என்று கூறினார். சிறையில் இருந்தாலும் முன்பை விட இன்னும் வேகமாக கட்சி மற்றும் மக்கள் பணியாற்றிடும் உத்வேகத்துடன் உள்ள மார்க்கண்டேயனிடம் நலம் விசாரித்தோம் என்று கூறினார். அவரின் விடுதலைக்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி வழக்கறிஞர்கள் மேற்கொண்டு வரும் சட்ட நடவடிக்கைகளை எடுத்துக் கூறி ஆறுதல் தெரிவித்தோம் என்று திமுக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரளத்தில் ஓண பரிசு பொருட்கள் ஆகஸ்ட் 10 முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் ஒருவர் அறிவித்துள்ளார். கேரளத்தில் நடப்பு ஆண்டு ஆகஸ்ட் 26 ஓணம் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஓணம் பரிசு பொருட்களை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பில் கேரள உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறைக்கான அமைச்சர் அனூப் ஜேக்கப் இன்று காங்கிரஸ் அரசு பதவியேற்றதில் இருந்து புதிதாக 73,024 ரேஷன் அட்டைகள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்துக்காக ஓணம் பரிசு பொருட்கள் வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் வி டி சதீசன் தொடங்கி வைப்பார் என்றும் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத வாகன பரிமாற்றம் தொடர்பான விசாரணை குறித்து அத்திணைக்களத்தின் முன்னாள் பாதுகாப்பு சேவை அதிகாரி ஒருவர் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை சுங்க திணைக்களத்தின் அனுமதியின்றியும் சுங்க வரிகளை செலுத்தாமலும் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் வாகனம் ஒன்றை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறியதற்காக 2026 முதல் 6 31 நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் 104 நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நாய்கள் உள்ளிட்ட பிராணிகளை பராமரிக்கும் நிறுவனங்களும் இதில் அடங்குகின்றன. நாடு முழுவதும் உள்ள உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் நடத்திய 30 கூட்டு ஆய்வுப் பணிகளின் பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஓமானுடன் அரசியல் மற்றும் தொழில்நுட்ப மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் ஒமானில் பிரதிநிதிகளின் தெஹ்ரானுக்கு வருகை தந்ததாகவும் அந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த பேச்சுவார்த்தைகள் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதையே மையமாக கொண்டு நடைபெற்றதாக இஸ்மாயில் பாகி தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3rd இன்று நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை பாகிஸ்தான் தமது முதலாவது இன்னிங்ஸில் 3 இழப்பிற்கு 199 ஓட்டங்களை பெற்றிருந்தது. போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பெடுத்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 311 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. போட்டியின் 3rd இன்று நடைபெற உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi NLI since 1982.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: கூத்து
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த் பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
2: brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: The evening karak traffic la maatna unna time pass panna vekkatta gadagadna chai nu kudichu onne vai panni kaatta. The evening karak.
0: Yeah, finally ஒரு பெரிய நியூஸோட நான் உள்ள வந்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா?

0: ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் டு த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பரோட்டா அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஓகே, 4 மணி 13 நிமிஷம் ஆச்சு. ஸோ அஃபிஷியலி திஸ் இஸ் லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை. இன்னைக்கு 27 அண்ட் நாளைக்கு 28, 29, 30, 31 இந்த வாரம் வெள்ளிக்கிழமையோட இந்த மாதமே முடிஞ்சிடும். அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னும் 5 மாதம் தான் இருக்குதா இந்த வருஷம் முடியறதுக்கு. சரி ஓகே, என்ன நல்ல விஷயம், பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் மே மாதம் இங்கேருந்து மும்பை போயிருந்தேன். நிறைய பேர் வந்து வெக்கேஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க, நிறைய பேர் நான் சொன்னேன் இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு தான் போனேன் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி வந்து விஜய் டிவி அண்ட் ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஒரு செகண்ட் லவ் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ, சரியா, கொஞ்சம் பிக் பாஸ் மாதிரியே இருக்கும், அதில் நான் மறுபடியும் போய் கலந்துக்கிட்டேன். ஸோ அந்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வெளியில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் போய் பாருங்கள், எனக்கு அங்கே ஒரு காதல் கிடச்சிதா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போய் அந்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷோ 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஆனர், ஐ மீன் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி பிக் பாஸ் மாதிரியே. ஸோ இன்றைக்கி தான், இன்னிலருந்து தான் வந்து என்னோடய எபிசோட்ஸ்லாம் வந்திருக்கு. அடுத்த 7 நாட்களுடைய இந்த வாரம் கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா எபிசோட்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஆப் கிடையாது, ஜியோ ஹாட் ஸ்டார் கிடையாது. ஆனால் தெர் ஆர் அதர் வேஸ் டு வாட்ச் த ஷோ எப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம். இல்லாட்டி எல்லாத்தையும் நான் இன்ஸ்டாகிராமில் போடுவேன், நீங்கள் வந்து அங்கே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து காதலை போட்டலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக், திஸ் இஸ் பிராவோ. அண்ட் உடுக்கில் வந்ததுவே வந்து ஸ்டார்டிங்லேயே பாருங்கள், ஸ்டார்டிங்லே பெரிய பாய் ரீசெண்டாக வந்து டிஜிட்டலி சம்பவம் பண்ண ஒரு பாட்டு, அப்படி ஒரு பாட்டு பாட்டு கேட்டு நீங்க தெரிஞ்சுக்க. ரெண்டாவது பாட்டு சின்ன பாய் பாட்டு, சாச்சிட்டாலே பாட்டு உங்களுக்கா வந்து பயங்கரமா வந்துருக்கு. ஓகே, ஸ்டார்டிங்ல வந்து UAE அப்டேட்ல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆகஸ்ட்ல ஒரு பப்ளிக் ஹாலிடே வரும் போலியே. ஆமாம், ஸோ அதாவது UAE என்டர்ஸ் August 2026, அடுத்த மாதம், கம்மிங் மந்த்து. இம்பார்ட்டண்ட் ஒர்க் பிளேஸ் ரெகுலேஷன்ஸ் அதோட வந்து இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகிறோம். அதாவது ஆனுவல் மிட் டே ஒர்க் பேன் இருக்கு இல்லையா, அதாவது கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. அது வந்து இப்போ அந்த மிட் டே ஒர்க் பேன் அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், அன்டில் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது போல், பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இப்போ எம்ப்ளாயர்ஸ் யாராச்சும் இல்லை இல்லை பரவாயில்ல யாரும் பார்க்க மாட்டாங்க, இப்போ கொஞ்சம் போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வாங்கன்னா அந்த மிட் டே பிரேக் டைமில் அவங்களை வேலை செய்ய சொன்னாங்களா, அவங்களுக்கு வந்து 50,000 தரம்ஸ் வரைக்கும் ஃபைன் இருக்குமா. அண்ட் மோரோவர் August 25ஆம் தேதி லீவ் இருக்குது, அதுதான் மெயின் மேட்ரு இப்போ. சரியா, அது எதுக்கு அப்படின்னா ப்ரொஃபட் முகமது பர்த்டே, அதனால். ஸோ 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பப்ளிக் ஹாலிடேவை கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம்ல, மண்டே ஆர் ஃப்ரைடே அந்த மாதிரி, ஒரு டோட்டலாக ஒரு 3-4 நாள் சேர்ந்து வர மாதிரி லீவ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி மண்டே மாற்றிடுவாங்க, August 24ஆம் தேதிக்கு மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், 25ஆம் தேதி ஆகஸ்ட்டுங்கிறது செவ்வாய்க்கிழமையாக தான் இருக்கணும். இருங்க, ஒரு வாட்டி நம்ம கேலண்டரில் செக் பண்ணிடுவோம், நீங்களும் அப்படியே கூடவே கையோட செக் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை தான், எப்படி நம்ம கேல்குலேஷன் மிஸ்ஸே ஆகாதே, August 25. ஸோ 24ஆம் தேதி அவங்க லீவ் விட்டுருவாங்க போல, ஒரு நாள் ப்ரீவியஸாக. எப்படியோ அடுத்த மாதம் 3 நாள் கண்டினியூஸாக ஒரு லீவ் இருக்குதுப்பா, எங்காவது போறீங்கன்னா இப்போ பிளான்
1: பண்ணிக்கங்க. UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: என்ன இழு இழு இழு இழுக்கு பாட்டு வருது கேட்டு முடியும். இப்படி வரேன் நான், சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டேன் வரேன்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்று பண்ணலாம், ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பார்த்துப்பாங்க.
1: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜுமான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
2: There is no place like home. There's no home like DAC.
3: DAC Developers. Dream, Ascend, Conquer.
1: ALD Properties in 4th

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: அடுத்த 30 மில்லியன் ஏவி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
0: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் dirhams ஜாக் பாட்ட வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் dirhams கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் dirhams செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
1: இப்பவே உங்க டிக்கெட்ட the uaelottery.ae ல வாங்குங்க.
0: Brought to you by the game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
3: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.

the evening, correct? 4:31 on the clock. Welcome back, now Bravo. You're listening to 89.4 Tamil FM, and this is the evening, correct? ஓகே ஓகே ஓகே, ஃபைன்லி ஃபைன்லி ஃபைன்லி. இப்போ நிறையா இங்கே வந்து நிறையா ரன் கிளப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக ரன் கிளப்ஸ், இப்போ இந்த ரன் பண்ணுறது அப்புறம் வந்து கம்யூனிட்டியாக இல்லாட்டி கிளப்பாக சேர்ந்து ரன் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு. யுஏஇயில் நிறைய பேர் நான் பார்க்குறேன். நான் அதை பற்றி போன வாரம் கூட பேசியிருந்தேன். எனக்கு பர்சனலி ஒரு ரன் கிளப் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஓகே, நான் இனிஷியலி என்ன நினச்சேன்னா ஒரு தமிழ் ரன் கிளப் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட்டு ரன்னிங் ரன் பண்ணுறதுங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம், எல்லாருமே பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஓகே, அன்லெஸ்ஸாக ரன்டில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத தவிர நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா. சாதாரணமாக இந்த ஊருக்கு நான் வந்தப்போ இல்லை, அந்த டைமில் வந்து எப்படின்னா நான் ஒரு ரெண்டு படிக்கட்டு, அப்போ ஒருத்தர் இருந்தால் நீங்கள் சொல்லிடுவோம் பேர். ஓகே, அப்போது ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்ஜி இங்கே இருந்தார். ஸோ நானும் அவரும் எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஒரு 20 படிக்கட்டு சேர்ந்தாப்புல ஏறணும். சரி, அப்போ எனக்கு வயசு 25 நினைக்கிறேன். அந்த 20 படிக்கட்டு ஏற முடில என்னால், மூச்சு வாங்குது அப்படியே. அவர் சொல்கிறாரு, என்னடா 25 வயசு தான் ஆகுது, நான் உன்னோட 10 வயசு எனக்கு ஜாஸ்தி, நான் ஏறி வந்துவிட்டேன். எனக்கு செம்மையாக பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அப்புறம் ஒரு 2 கழித்து நான் ஜிம் ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து அப்படியே இந்த ரன்னிங் ரன் பண்ணுறது மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. அப்புறம் அப்படியே நான் ஃபிட்னஸ்க்குள்ளே ஃபுல்லாக நுழைஞ்சு அப்புறம் ஒரு மாதிரி இப்போ நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேரை ஒரு 45 வயசு 50 வயசு இந்த ரன் கிளப்பில் போகிறப்போலாம் இல்லை, முந்தானேற்று நான் ஒரு ரன் போனேன். சாயங்காலம் 6 இருக்கும், சாயங்காலம் 6 ஒருத்தர் ஓடுறாரு, 15.6 km ஓடுறாரு மனுஷன், 48 வயசு. இதே 40 வயசில் எனக்கு இன்னொருத்தரை தெரியும், அவரால் வந்து உட்காந்தா வந்து மூட்டு வலிக்குதுன்னு, இடுப்பு வலிக்குதுன்னு. ஸோ த திங் இஸ், உங்கள் லைஃப் ஸ்டைல் என்னவா வேணா இருக்கட்டும், ஓகே, நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணி என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் ஒரு 40 ஒரு நாளைக்கு உங்கள் உடம்புக்காக ஒதுக்கலைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும். ஏன் தெரியுமா, இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிடுவாங்க. உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ, உங்கள் குழந்தைங்களோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கத்தினர், அண்ட் உங்கள் வேலையில் உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய எம்ப்ளாயர், யார் வேணால் இருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு

0: பார்த்தா ஹெல்த் தான். அதுவும் மெயினாக வந்து இந்த கார்டியோ வாஸ்குலர் ஃபிட்னஸ்னு சொல்லுவாங்க. கார்டியோ வாஸ்குலர் ஃபிட், நீங்கள் போய் ஜிம்முக்கு போயிட்டு 2 மணி நேரம் அப்படியே அரனால்டு மாதிரி வெயிட் தூக்கணும் சொல்ல, அது பண்ணாலுமே நல்லது தான். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் 40 நிமிஷமாச்சும் நீங்கள் கொஞ்சமாதும் மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் இந்த கார்டியோ இல்லாட்டி கொஞ்சம் நடக்கிறது ஓடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலன்னா அது வந்து 30 வயசில் செம்மையாக இருக்கும், ஓகேப்பா எனர்ஜி இருக்கும். 35 வயசில் ஓகேவாக இருக்கும். 40 வயசு 45 வயசுன்றப்போ எனர்ஜி டிப்ளீட் ஆகிறது நம்மளால நிறைய பார்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக இந்த ரன் கிளப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆர்வம் வந்தது, என்னை விட 10 வயசு 15 வயசு ஜாஸ்தியாக இருக்கிறவங்கலாம் ஃபிட்னஸ் லெவலில் பயங்கரமாக இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா, ஸோ தேர் செட்டிங் அப் ஸ்டாண்டர்ட்ஸ் வேர் எனக்கு ஒரு 50 வயசு ஆகும்போது நான் அவங்கள மாதிரி 20 கிலோமீட்டர் எந்த ஒரு அசௌகரியமும் இல்லாமல், இடுப்பு வலி மூட்டு வலி இல்லாமல் ஜாலியாக இருக்கணும், ஓடணும் வரணும், அடுத்த வேலையை பார்க்கணும். காலைல ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுறோம், திருப்பி வரோம், அப்படியே ஆஃபீஸுக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், டயர்டில் எதுவும் இருக்கக்கூடாது, ஐயோ தூக்கம் வருது. அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு பக்கம் நிறையா சம்பாதிக்கணும், நம்ம வந்து சொத்து கித்து வாங்கி போடணும், கார் வாங்கணும், வீடு வாங்கி வச்சிடணுங்கிறது எந்த அளவுக்கு நம்ம ஆட்களுக்கு ஒரு கோலாக இருக்கோ, அதே மாதிரி 45 வயசு 50 வயசு ஆனால் கூட நம்மளால் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் வர முடியும், வரணும், எந்த ஒரு அசௌகரியமும் இல்லாமல் நம்ம உடம்புல அப்படிங்கிறது ஒரு பெரிய கோலாக இருந்தாலும். ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்தே இப்போ இருந்தே சின்னதாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அவசியம். அதுக்கு இந்த ரன் கம்யூனிட்டியை தான் அது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களோட சேர்ந்து ஓட ஆரம்பிங்க. இப்போ எப்படின்னா என் கூட வந்து நான் 12 கிலோமீட்டர் ஜாஸ்தி ஓடுவேன், அது என்னோட மேக்ஸிமம் 20 ஓகே 12 கிலோமீட்டர் ஓடுன்னு வச்சுக்கோங்க. என் கூட ஒரு பையன் ரீசெண்டாக வர ஆரம்பித்தான், 2 கிலோமீட்டர் தான் ஓடிட்டு இருந்தான், அப்போ 6 கிலோமீட்டர் ஆகிட்டான். ஸோ ஓட ஓட உங்கள் உடம்பு வந்து உங்களுக்கு வந்து எதையோ உங்கள் உடம்பு வந்து உன்னால் முடியும், 1 கிலோமீட்டரா இன்னைக்கு நாளைக்கு எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் சேர்ந்து ஓடு, நான் உன்னை எக்ஸ்ட்ரா நான் உனக்கு எனர்ஜி கொடுத்து புஷ் பண்ணுறேன்னு உடம்பே உங்களை வந்து முன்னாடி தள்ளும். ஸோ அந்த உடம்புக்கு கரெக்டான ஒரு வேலையை நீங்கள் கொடுக்கலன்னா, ஒரு இப்போ எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 35+ அப்படின்னா இங்கேருந்து 5 வருஷம் 6 வருஷம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, லைஃப் ஸ்டைலு, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள், நம்மளை சோம்பேறி ஆக்கிற பல விஷயங்கள் இருக்குது, அதுலேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறது இதை தான் செஞ்சாகணும். ஓகே, அண்டு நான் அன்றைக்கே சொன்னேன், ப்ளீஸ் இன்வெஸ்ட் இன் நல்ல ஒரு ஃபிட்னஸ் பேண்டெலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய விலை கம்மியான ஃபிட்னஸ் பேண்டெலாம் வருது, நிறையா எவ்வளோ நடக்கிறீங்க, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டின்னு ஒன்று இருக்குது அது எவ்வளோ, VO2 max ஒன்று இருக்குது அது எவ்வளோ இருக்கணும் சராசரியாக ஒரு மனுஷனுக்கு, உங்களுக்கு கம்மியாக இருந்தால் அதுக்கு என்ன வேலை செய்யணும், எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை. ஏன்னா திரும்பவும் நான் மொதல் சொன்னதே தான் இப்பவும் சொல்லுவேன், நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர், நம்ம குடும்பம், அதுக்கப்புறம் நம்ம பசங்க, வாட் எவர் இட் இஸ், ஓகே அவங்களுக்காக வச்சு நம்ம இது செஞ்சாகணும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயரில் இந்த அட்வைஸை தொடர்ந்து விஸ்வநாதன் சன்ஸ் படத்துலேருந்து சூர்யாவே பாடியிருக்கார், அஞ்சான் படத்தில் ஒரு பாட்டு போனதுக்கப்புறம் இப்போ தான் பாடுற அப்படி வருது பாரு, கேளுங்க கேளுங்க.
1: The Evening Correct presented by BNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: வெல்கம் பேக். ஏங்க இந்த போன இப்போ ஜூன் 7ஆம் தேதியா? ஆமாம், ஜூலை 7ஆம் தேதி இந்த கிறிஸ்டபர் நோலனோட படம் அந்த தி ஆடிசி அது ரிலீஸ் ஆச்சு. ஸோ உலகத்துலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐமேக்ஸ் கேமரா வச்சு எடுத்த படம். சரியா, யூஸ்வலாக வந்து ஏதாவது இங்கிலீஷ் படம் வந்ததுன்னா முன்னாடியே டிக்கெட்லாம் போட்டு பார்த்துடுறது. நான் என்ன நினச்சேன்னா சரி படம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் டிக்கெட்டு. சரி என்ன ஒரு 2 நாள் விட்டால் கூட 3வது நாள் 4வது நாள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். படம் இன்னைக்கு இப்போ கூட ஒரு ஷோ ஓடிட்டுருக்கு மால் ஆஃப் எமிரேட்ஸில், இப்போ வரைக்கும் ஃபுல்லு. காலையில் 9 மணி பார்த்தா ஸ்க்ரீன் ஃபுல்லு, 12:30 பார்த்தா ஸ்க்ரீன் ஃபுல்லு. எப்படே வீக் டேல ஓகே, வீக்கெண்டு கூட பரவாயில்ல, காலை மதியானம் மக்கள்லாம் வந்து லீவு, வீக்கெண்டு வருவாங்க படம் பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். வீக் டே காலையில் 9 மணி, திங்கக்கிழமை காலையில் 9 மணி ஷோ ஃபுல்லுங்க, யார் பார்க்குறா எனக்கு புரியல, அந்த அளவுக்கு டைம் யாருக்கு இருக்குது. பட் இருந்தாலும் பார்க்குறாங்களே, அதுதான் ஐ திங்க் சினிமா ஒரு பக்கம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சினிமா ஏதாவது ஒரு எந்த மொழியில் சினிமா ஜெயித்தாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தில் ஒரு ஸ்பாய்லர் கூட கேட்காம காதையும் கண்ணையும் மூடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆகி மினிமம் 1 வாரத்துக்குள்ளே பார்க்கல அப்படின்னா அந்த படத்தை பற்றின எல்லா நியூஸும் வந்துடுது, இன்ஸ்டாகிராம்லேயே பாதி சீன் வந்துடுது, போட்டுடுறாங்க என்ன நடக்குதுங்கிறது, அதை ரிவ்யூவில் மீம்லலாம் போட்டு தள்ளிடுறாங்க. நல்ல வேலை இந்த படத்துக்கு எதுவும் வரல. நீங்கள் பாருங்கள், இப்போ கேட்குற யாராச்சும் படம் இடம் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. இப்போ உங்ககிட்ட நான் யாராவது இந்த படத்தை பற்றி நான் சொல்லுவேன் டிக்கெட் இந்த மாதிரி ஆடிசிக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் கூடவே சேர்த்து டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறது, தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாது, நீ படம் பார்த்துட்டு எனக்கு தெரியும் வாய முடி அப்படின்றவன் நான். ஸோ அதனால் ரைட் நவ் திஸ் இஸ் த சிச்சுவேஷன். ஆனால் சில படங்கள் வந்து தியேட்டரில் மிஸ் ஆகினதுக்கப்புறம் வச்சா மிஸ் பண்ணிட்டுமே நம்ம போயிருக்கலாமே அப்படின்னு தோணும். எனக்கு இந்த ஹீமேன் மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு சின்ன வயசில் இந்த சுட்டி டிவி பார்க்குறப்போ ஹீமேனோட கதை வரும், ஹீமேன் மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் தான் அதுவுமே. ஓகே, நான் வந்து ஹீமேனுடைய கார்ட்டூனில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹீமேன் லேபிள் கிடைக்கும் தெரியுமா, ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்போ அந்த ப்ரௌன் கலர் அட்டையெல்லாம் போட்டுட்டு எல்லா புக்லையும் லேபிள் ஒட்டுவோம். அப்போ ஹீமேன் லேபிளாக தேடி தேடி வாங்குவோம் நான். ஏன்னா ஹீமேன் வந்து அதில் எப்படி இருப்பார்னா முடி கொஞ்சம் வந்து பிக்ஸி கட் மாதிரி பாப் கட்டிங் மாதிரி இருக்கும் அவருக்கு, அந்த ஹேர் கட்டுக்கு பேர் எனக்கு தெரியல, ஆனால் ஆள் பயங்கரமாக பஃப்டாக பெருசாக இருப்போம் அப்படி. அவர் பார்க்கும்போது பார்த்து ஹீமேன் மாதிரி சக்தி வருண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சுட்டி டிவியில் தான் நேரடியாக நான் கார்ட்டூன் பார்க்குறேன், கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி அப்படின்னு அந்த வாழை தூக்கி வானத்துட்டு காட்டினார் அப்படின்னா மனுஷனுக்கு வந்து படார்னு சக்தி வந்துடும். அப்புறம் அந்த கூட வந்து ஒரு வரி புலி இருக்கும், அந்த புலி பேசும், அந்த புலிக்கும் சேர்ந்து சக்தி வந்துடும், செமையாக இருக்கும். இப்போ தமிழில் வந்து வில்லனோட பேர் வந்து ஸ்கெலிட்டார், தமிழில் வந்து எலும்புன்னு மாற்றிட்டாங்க, அவர் பார்க்குறதுக்கு எலும்பாக தான் இருப்பார், மூஞ்சி ஒரு எலும்பு கூட ஒரு ஆளாக இருந்து பேசி அவருக்கு நிறையா கெட்ட சக்திகளாக இருந்தால் எப்படி, அதுதான் வந்து ஸ்கெலிட்டார். இப்போ இது படமாக வந்து ஆல்ரெடி 2-3 வாட்டி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நான் பார்க்கல, இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆச்சு, நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நிறைய பேர் சொன்னாங்க படம் நல்லாயிருக்கு அப்படின்னு, ட்ரெய்லரே நல்லா இருந்தது. இப்போ ரீசெண்டாக அந்த அமேசான் ப்ரைமில் விட்டுருந்தாங்க படத்தை, இன்னும் நீங்கள் அந்த படத்தை பார்க்கலன்னா ஒருவேளை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள், ஆனால் எனக்கு பெருசாக படம் ஒட்டல, ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஐ மீன் லைக் விஎஃப்எக்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க, பட் இருந்தாலும் ஐ டென்ட் லைக் த மூவி, ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ் ஃபிட்டிங்காக இருந்தது. அதாவது சில நேரம் சில படங்களில் வந்து எப்படின்னா ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் சண்டை வரும், ஓகே இப்போ ஹீரோ அப்படின்னா அடிபட்டு விழுந்துருவார், நீங்கள் அந்த வில்லனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அவன் எந்திரிக்கக்கூடாதுன்னு ஓடி போய் நங்கு நங்கே மிதிப்பீங்க, அவனை தூக்கி வீசுவீங்க என்ன. ஆனால் இந்த படத்துலலாம் எப்படின்னா ஹீரோ போய் படுத்துட்டு அந்த பக்கம் வந்து அடிபட்டுருக்கிற தன்னோட அப்பாவைக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ ஏதாவது ஒரு எமோஷனலாக டைலாக் பேசுவான், அப்போ வில்லன் ஒரு வாரம்னு வேடிக்கை பார்த்து. இது எனக்கு இது எத்தனை படத்தில் இப்படி பார்க்குறது, வை டஸ் த வில்லன் வெயிட் ஃபார் ஹீரோ டு ஃபினிஷ் ஃபுல்லி அந்த டைலாகை ஃபுல்லாக பேச முடிச்சதுக்கப்புறம் அப்புறமா அவர் எந்திச்சு வந்து அப்புறம் திருப்பி அடித்து அப்புறம் அவர் அடி வாங்கி அப்புறம் அந்த ஃபைட்டை முடிச்சு ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காகவே இருக்காதா. இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் இப்படி இருந்துச்சு அவ்வளோதான். பட் இருந்தாலும் இந்த காமிக் படித்தவங்களுக்கு இந்த கார்ட்டூன் பார்த்தவங்களுக்கு அதெல்லாம் கார்ட்டூனில் பார்த்த கேரக்டர்ஸை படமாக பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அதே எனக்கு இருந்துச்சு. பட் எனிவேஸ் ஹீமேன் மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் படம் வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நான் வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னல, அது சூப்பராக இருக்குது, தமிழ் படம் தான், தெலுங்கு படம் தமிழ் டப்பிங், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது படம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது இருக்கீங்க ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் வேணும் அப்படின்னா அந்த படத்தை பாருங்கள். கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல 2020லேருந்து கண்ணை கட்டி கொள்ளாதே அந்த பாட்டு வருது, கேட்டு முடிங்க. ஐ வில் பி பேக் நம் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99%.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ayurtreat ayurveda, Dubai Silicon Oasis and DIP1 Dubai.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: வெல்கம் பேக். நான் பிராவோ அண்ட் யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 4:52 ஆகிப்போச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பெருசாக சூடு இருக்கிற மாதிரி தெரியல வெளியில். இல்லை, இன்றைக்கி ஆக்சுவலி கம்மியாக தான் இருக்க போல். மேடம் சொல்லிட்டாங்க, எங்கள் ஆஃபீஸ் மேடம். என்ன, ஆனால் நேத்திக்கு சூடு இருந்துச்சுல்ல கிருஷ்ணி? நேத்திக்கு குறைவாக தான் இருந்தோம். எப்படி, நீங்கள் தான் வீட்டு விட்டு வெளியிலே போக மாட்டிங்களே? ஓ, ஓகே ஓகே ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து அபுதாபி அண்ட் ராசல் கேமா சைட்லாம் வந்து ஒவ்வொரு எமிரேட்லேயும் ஒவ்வொரு சூடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு விதமான சூடு இருக்கும். அண்டு துபாயில் எனக்கு தெரியல. நேற்றுக்கு நான் ஆக்சுவலி ஃபுல் டைம் நேற்று வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் சண்டே யூஸ்வலாக வந்து சாட்டர்டே சண்டே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன். காலையிலே கிளம்பிடுவேன், படம் பார்க்க போவேன், ஏதாவது கண்டென்ட், அதாவது வெளியிலே சுற்றிட்டு இருப்பேன். இப்போ ஒரு கடந்த ஒரு 3 சண்டேவா வெறும் சண்டேஸ் மட்டும் காலில் லேசியாக எந்திரிக்கிறது, சமைச்சு டிவியை போட்டு படம் பார்த்துட்டு அப்படியே தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கிறது. அப்புறம் சாப்பிட்றோம், ஒரு பாயிண்டில் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1:30-2 மணிக்கெலாம் வந்து ஃபுட்டு ரெடியாகிடும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இல்லை, அப்படியே கொஞ்சம் லைட்டாக கண்ணு சொருவோம். அப்புறம் அந்த வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி அடிக்குமா, அந்த சூடு லைட்டாக வீட்டுக்குள்ளே வரும். அப்படியே ஏசிக்கும் அந்த சூடு, நான் கதவு திறந்தா வச்சுருப்பேன், அந்த சூடு காற்று ஏசி இது ரெண்டுமே வந்து கலந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும். அதில் படுத்து ஒரு தூக்கம் போட்டால் ஐயோ யோ யோ யோ எப்படி இருந்தது தெரியுமா? நேற்றுக்கு நான் வந்து இவ்வளோ இந்த லக்ஸரி வீட்டுக்குள்ளே இருக்குது, நம்ம இடம் வெளியில் போகிறோம் அப்படி இருந்தது. இது வரைக்கும் நான் எந்த லீவுமே வீட்டில் பொறுமையாக உட்காந்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ பட் நேற்றுக்கு வந்து கொஞ்சம் அப்படி உட்காந்ததுனால ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் சாயங்காலம் வெளில போயிட்டு வச்சுக்கலாம், பட் ஸ்டில் இட் வாஸ் ஃபன். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். ஃபைரோஸ்.
2: ஃபைரோஸ்க்கு நிறைய பாட்டு கொடுத்துருக்கேன் நான்.
3: கொடுத்துருக்கீங்க,
2: அதனால நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருக்கேன்.
3: அப்படியா? என்ன, நீங்க வந்து
2: எடுத்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. படம் நீங்க போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நான் 30th காலைல போறேன். அண்ட் நாளைக்கும் நாளைக்கும் நிறைய காலங்கத்தில் எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால தான் நானே ப்ரீமியருக்கு போடல. ஸோ ஐ ஆல்சோ காட் கால் ஃப்ரம் ரீல் சினிமாஸ் டு கம் அட்டன் த ஷோ அண்ட் ஸ்டஃப், பட் என்னால் பண்ண முடியாத சிச்சுவேஷன். பட் ஸோ ஸோ கைண்ட் ஆஃப் யூ மேன், தேங்க்யூ. என்ன பாட்டு வேணும் ஃபைரோஸ்?
3: அந்திமலை பொழிகிறது போடுவோம். லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிருந்தேன், நல்ல மழை பெஞ்சிச்சு. ஓகே, அதில் வந்து எனக்கு அந்த பாட்டு கேட்கணும் போல இருந்துச்சு.
2: அப்படியா? சரி, ஓகே, பாட்டு வருது, கேளுங்க. கேட்டு முடிங்க.
3: தேங்க்யூ
2: தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வாட் அ கைண்ட் லிசனர். எனக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு மனுஷன் வந்து 2 ப்ரீமியர் ஷோ டிக்கெட் எடுத்து வச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட்றா. அப்படி என்ன அது? ஐயோ, ஒரே ஹோல்சம் மொமெண்ட்டாக இருக்கு இன்றைக்கி. சரி, என்ன இருந்தாலும் அவர் கேட்ட ஒரு பாட்டை போட்டுரும். அந்திமழை பாட்டு ராஜபார்வையிலேருந்து. இஸ் ஆன் த வே. நம் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayamikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasathu Dimmittu. Manasathu Dimmittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு திட்டமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களில் 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவது தொடர்பிலான அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கமைய கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாட்டின் தாவேக்கா அரசு வழங்கிய பணி நியமன உத்தரவு செல்லுபடியாகாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் கார்த்திகேயன் சக்திவேல் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் கரூர் அரசு பணி ரத்து விவகாரத்தில் நாளை உச்சநீதிமன்றம் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் இன்று ஆலோசித்த முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: E20 பெட்ரோல் விவகாரத்தில் தமது குடும்பத்தினர் மீது அவதூறு பரப்பப்படுவதாக நீதிமன்றத்தை நிதின் கட்கரி நாடியுள்ளார். E20 எனப்படும் எத்தனூல் கலந்த பெட்ரோல் விவகாரம் தொடர்பாக தன்னையும் தன் குடும்பத்தினரையும் தொடர்புபடுத்தி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அது தொடர்பான மனுவில் சமூக ஊடகங்களில் உள்ள சர்ச்சைக்குரிய பதிவுகள், டீப் ஃபேக் படங்கள் மற்றும் காணொலிகளில் E20 எனப்படும் எத்தனூல் கலந்த பெட்ரோல் திட்டத்தின் மூலம் கிடைக்கும் லாபத்துடன் என்னையும் எனது குடும்பத்தினரையும் தொடர்புபடுத்தி குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுவதாக நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார். எத்தனூல் கலப்பு கொள்கையானது பெட்ரோலிய அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுவது, எனவே இதன் மூலம் எனது குடும்பம் ஆதாயம் அடைவதாக சொல்வது ஆதாரமற்ற பொய் என அவர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று விசேட மனு தாக்கல் ஒன்றின் மூலம் சட்டத்தரணியூடாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். இதற்கமைய குறித்த வழக்கை வரும் அக்டோபர் மாதம் 9 தேதி மீண்டும் அழைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவருக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பான விசாரணைக்கு முன்னிலையாகாத காரணத்தினால் கடந்த 24 தேதி அவருக்கு எதிராக நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. வளைகுடா பிராந்தியத்தில் மீண்டும் அதிகரித்துள்ள பதற்றங்களுக்கு மத்தியில் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த சில விமான நிறுவனங்கள் குவைத் மற்றும் பஹ்ரைனுக்கான விமான சேவைகளை தொடர்ந்து 2 வாரமாக நிறுத்தி வைத்துள்ளன. பெரும்பாலான விமான சேவைகள் தொடர்ந்தும் இயங்கி வந்தாலும் செயற்பாட்டு காரணங்களால் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிளை துபாய் நிறுவனம் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் சில விமான சேவைகளை தொடர்ந்தும் இயக்கி வருகின்றது. மேலும் குவைத் ஏர்வேஸ் மற்றும் பஹ்ரைனைச் சேர்ந்த நிறுவனங்களும் விமான சேவைகளை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை சந்திப்பதற்காக தாம் அமெரிக்கா பயணிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் 2 முறையாக பதவியேற்ற பின்னர் இரு தலைவர்களும் சந்திக்கும் 8 சந்திப்பு இதுவாகும். இந்த சந்திப்பில் விவாதிக்கப்படும் முக்கிய விவகாரங்களில் ஈரான் விவகாரம் முதன்மையாக இருக்கும் என்று நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்வது, அதன் வலிமையை அதிகரிப்பது மற்றும் எங்களை சுற்றியுள்ள அமைதியின் வட்டத்தை விரிவுபடுத்துவதே தெளிவான இலக்கு என்று அவர் கூறியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கசியூரா மற்றும் முகாரிஸ் பகுதிகளில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் முறையே 40 மற்றும் 36 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைனாவில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக். நான் வந்து இன்னைக்கு ஒரு 20 ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதில் என் அக்காவோட கல்யாண ஃபோட்டோ ஒன்று மாட்டுச்சு. சரியா, என் அக்கா மாமா அதுக்கப்புறம் நான், நாங்கள் 3 பேர் நின்று அப்படியே நின்று போஸ் கொடுக்குறோம். அது அவங்க கல்யாண ரிசப்ஷன் அன்றைக்கி எடுத்த ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அதில் ஒரு பிளாக் கலர் சூட் ஒன்று போட்டிருப்பாரு. என் அக்கா வந்து சம்திங் ஒரு ரெட் கலரில் சாரியோ அதை ஒன்று கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் பார்த்துட்டு இருந்துட்டு அந்த ஃபோட்டோ என் கூகுள் டிரைவில் இருந்துச்சு. அதை அவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு இந்த சாரீ அப்புறம் இந்த கோட் சூட்லாம் இன்னும் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன் நான். எங்கள் மாமாட்டை கேட்கும்போது அது கல்யாணத்தப்போ போட்டோ தரும், அதுக்கப்புறம் போட்டோ போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவர். இப்போ எனக்கு டக்குன்னு ஒரு டவுட் வந்தது. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி பேசியிருக்கேன், பட்டு அது பேச ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு திரும்பவும் இந்த டவுட் தான் வந்தது. இந்த கல்யாணத்தப்போ அந்த கல்யாண ட்ரெஸ்ஸுக்கு வேண்டி இந்த பொண்ணு மாப்பிள்ள அவ்வளோ செலவு பண்ணுறாங்களே, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்களே. எனக்கு எப்பவுமே ஐ டிஸ்அக்ரி வித் வேரிங் ஷெர்வானி. நிறைய பேர் வந்து ஷெர்வானி போடும், சில பேருக்கு சூட் ஆகும், பல பேருக்கு சூட் ஆகாது. அது எதனால் அது வாங்குறாங்க என்ன எனக்கு புரியல. நிறைய பேர் இந்த ஷெர்வானி வாங்கிட்டு அது ஒரு மாதிரி நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு அந்த கல்யாணம் அதனால் புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம், அந்த ஒரு நாள் மட்டும் யார் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு செலவு பண்ணி அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வித்தியாசமாக வாங்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரீயூஸ் பண்ணுறதே கிடையாது. சில பேர் வந்து கல்யாணத்தன்னைக்கு வாங்கினதுங்கிறதுனால அது ஒரு மெமரியாக எங்காவது வச்சுப்பாங்க. சில பேர் கொஞ்ச நாள் கழித்து சைஸ் பார்த்தா போயிடும். பல ரீசன்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஆனால் அந்த கல்யாண ட்ரெஸ்ஸு அப்புறம் சிமிலர்லி ஐ ரிமெம்பர் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த மாப்பிள்ளைக்கு மட்டும் 50,000 ரூபாய்க்கு சூட் வாங்கினாங்க. எனக்கு என்னென்னா 50,000 சூட்டான்ற மாதிரி எனக்கு அப்பவும் இருக்கும் இப்போவும் இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய தொகையை எடுத்துகிட்டு போயிட்டு கல்யாண ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணிடுறாங்க நிறைய பேர். கல்யாணம்னா செலவாகும் தான், பட் ஒரு சில இடங்களில் இந்த காசெல்லாம் கம்மி பண்ணலாம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு வாட்டி உனக்கு கல்யாணம் ஆகும்ல அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் தான், பட் வில் ஐ ஸ்பெண்ட் ஸோ மச் காசு இன் கோட் ஷூட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டு தான். ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்புறம் இடத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை ஓகே. ஆனால் அவ்வளோ சரி, இப்போது கட்டிங் இட் டு ஷார்ட், உங்கள் கல்யாணத்தப்போ நீங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸோட ரேட் என்ன? உங்கள் கல்யாணம் தன்னைக்கு நீங்கள் வாங்கின அந்த கோட் சூட்டோ இல்லை சாரியோ வாட் எவர் இட் இஸ் இன்னும் யூஸ் பண்ணுறீங்களா? எங்கே இருக்குது இன்றைக்கி அது கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உண்மையாக சொல்லுங்கண்ணே. ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம். நல்லா இருக்கேன். யார் பேசுகிறீங்க?
1: தமிம் பேசுகிறேன்.
0: தமிம், கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? தமிம்
1: கல்யாணம் ஆகி கரெக்டாக 11 ஆச்சு.
0: ஏன் எவ்வளோ செலவு பண்ணி ட்ரெஸ் வாங்கினீங்க?
1: ஆனால் எங்கே இதை போ, நாங்கள் எங்கள் ஊரை பொறுத்த வரையும் அந்த பொண்ணுக்கு பெண்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
0: பெண்களுக்கு தான் ஜாஸ்தி செலவாகுங்கிறீங்க?
1: ஆமா, ஜாஸ்தி செலவாகும். அதே மாதிரி இந்த சேலை எடுத்தாலும் அது திருப்பி நாங்க துபாயிலுக்கு கிளம்பி வர்றோம்ல.
0: ஆமா,
1: அந்த அன்னைக்கு அதை கட்டி காமிப்பாங்க.
0: அவ்வளவுதான், அதுக்கப்புறம் உள்ள இருக்கும். அது
1: அதுக்கப்புறம் உள்ள இருக்கும்.
0: நீங்க கேட்டதுல ஏன் அது ஆக்சுவலி பசங்களுக்காவது சூட்டு ஷெர்வானி எல்லாம் சைஸ் மாறிடும், ஆனா பெண்களுக்கு சாரி சைஸ் மாற வாய்ப்பு இல்லைல்ல?
1: வாய்ப்பே கிடையாது. நாங்க துபாய்க்கு எப்போ கிளம்புறோமோ
0: என்ன வேணும் சொல்லு.
2: பெண்களுக்கு வந்து இந்த ஆடைக்கு செலவழிக்கிறது வந்து செலவுக்குள்ள வராது.
0: ஏன் அப்படி?
2: அப்படிதான், அது செலவுக்குள்ள வராது.
0: சரி, உங்களை பொறுத்த அளவுக்கு கல்யாணத்தப்போ நீங்க நிறைய கல்யாணம் பாத்துருப்பீங்க. உனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, சரி, நீ எவ்வளவு செலவு பண்ணணும் கல்யாணத்துக்கு?
2: நான் வந்து என்னோட கல்யாண புடவைய தாண்டி இன்னொரு புடவை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அதை விட அதிகமா செலவு பண்ணி வாங்கினேன்.
0: எங்க யூஸ் பண்ணீங்க அதை?
2: அதான் அடிக்கடி
0: சும்மா
2: தலைமுறை தாண்டி வந்து அது பயன்படுத்தப்பட போகுது. அதை நான் யூஸ் பண்ணி என்னோட அடுத்த வார ஜெனரேஷன் அது யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. அதனால புடவை எல்லாம் வந்து அந்த கணக்குள்ள வராது. அப்ப கல்யாணத்துக்காக புடவை வாங்குறதுக்கு சென்னை, சாரி தமிழ்நாடு போயிட்டு அங்கிருந்து காஞ்சிபுரம் போனோம். தறியில போய் வாங்கணும் அப்படின்னு. அப்ப தறியில போய் பார்க்கும்போது அந்த நாங்க கல்யாணத்துக்கு ரெட் சாரி வேணும், அது கிடைக்கல. அதை விட்டு ஒரு பர்பிள் சாரி இருந்தது.
0: 20,000
2: இந்தியன் மணி 20,000.
0: பட்டு புடவைக்கு 20,000 அதிகமா கம்மியா?
2: தெரியல, ஆனா அந்த புடவை வந்து அந்த விலை தான், அந்த வைர ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க, வைர ஊசின்னு அந்த, ஆமா அதுக்கு வந்து அதுதான், அதுவும் தறியில கம்மி. இதே போயிட்டு வேற ஷோரூம்ல வாங்கினா அதை விட அதிகமா இருக்கும். ஆமா,
0: லட்ச லட்சமா
2: லட்ச லட்சமாலாம் இருக்கு. ஆமா, அப்படியெல்லாம் வாங்குவாங்க. ஆனா கல்யாண சாரி அப்படிதான் வாங்கணும், அதை விட கம்மியா தான்
0: சரி. ஐ திங்க் வந்து ஃபார் ஃபீமேல், தேங்க்ஸ் ஃபார் ஃபீமேல்ஸ் வந்து, அதாவது பெண்களுக்கு சாரிங்கிறது ஓகே, ஏன்னா வந்து சொன்ன மாதிரி எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பசங்களுக்கு சைஸ் மாறிடும், இது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்குது என்றைக்குமே. ஸோ ஆண்கள் ஜாஸ்தி கால் பண்ணுவீங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கல்யாண ட்ரெஸ்ஸை எத்தனை வாட்டி திருப்பி போட்டீங்க, எத்தனை வாட்டி திருப்பி ரீயூஸ் பண்ணீங்க, இங்கே ரீயூஸ் பண்ணுற நிலமையில இருக்கா, எவ்வளோ செலவு பண்ணி உங்கள் ட்ரெஸ் வாங்கினீங்க சொல்லுங்கள். இன்றைக்கி பேசுவோம் நான் ப்ராப்போ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் பே. Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
2: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
3: தொடர்பு கிடைக்க 0555241536 அல்லது yaalkalviyagam.com.
4: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
5: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
5: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: சூப்பர் சார். என்ன வேலை முடிஞ்சதா? 5:30 மணி ஆச்சு.
1: முடிஞ்சு. சரி, உங்களுடைய ஒரு பண்ணலாம். சரி, ஒரு ஒருத்தர் பேசு, வண்டி எடுக்கலாம்ன்றக்காக அப்படி பார்க்கலயே.
0: யார் பேசுறீங்க? வாட்ஸ் நேம்?
1: அபுதாபில இருந்து முன்னா பேசுறேன்
0: ப்ரோ. ஓ, முன்னா லாஸ்ட் வீக் கால் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர்.
1: எல்லாம் மெமரி போர்.
0: நல்ல மெமரி போர். அப்படிலாம் டக்குன்னு பாராட்டுனீங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் இருக்காது. ஏதோ பேர் ஞாபகத்தில் இருக்கு. எனக்கு முன்னான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, வேற ரேடியோவில் இருக்காரு அவர் இந்தியாவில், அதனால டக்குன்னு ஒரு ரிலேட் ஆயிடு. பட் ஆக்சுவலி டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட் கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் வாங்கின உங்களுடைய அந்த கோட் சூட்டோ வாட் எவர் இட் இஸ், எத்தனை வாட்டி யூஸ் பண்ணீங்க, எவ்வளோ செலவாச்சு?
1: அது இங்கே எடுத்துட்டு போனேன், ஒரு 1200 சம்திங் ஆச்சு. ஒருத்தர் தானே ப்ரோ யூஸ் பண்ணேன், ஆனால் பரவாயில்ல, நான் கூட யூஸ் பண்ணாம என்னோட கல்யாணம் என்னோட ரேசர் ஃபுல்லாக அவங்க செட் எடுத்து. ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, நான் திருச்சி ஆக்சுவலி, இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ராம்நாட்டை சேர்ந்தவர் ஜியான்னு சொல்லி, அவரும் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு ட்ரை வாஷ் பண்ணி திருப்பி அவருக்கு சென்ட் பண்ணி வச்சேன். அவர் யூஸ் பண்ணிட்டு அவரை திருப்பி விட்டாங்க.
0: அவர் எனக்கு புரியல, உங்க ட்ரெஸ், உங்க கல்யாண ட்ரெஸ் அவரும் அவர் கல்யாணத்துக்கு போட்டுக்கிட்டாரா?
1: ஆமா.
0: என்ன பயங்கரமான ரீசைக்கிளபிள் மெத்தடா இருக்கே. ஓகே.
1: இல்ல ஆக்சுவலி சம்பவம் என்னன்னா, ஒயிட்ல எடுத்தேன்.
0: ஒயிட்
1: அந்த டைட்ல வந்து கொஞ்சம் இந்த பில்லா படம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுனால ஒரு 11 இயர்ஸ் முன்னாடி. ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து அதிகமான ஆளுங்க யாரும் போடல.
0: 2007 தானே பில்லா?
1: ஆமா.
0: எப்ப கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு?
1: எனக்கு 11-12 இயர்ஸ் சம்திங் ஆச்சு.
0: சரி, இல்ல ஓகே, 2013-14 வச்சுக்கலாம் கணக்கு. ஓகே,
1: ரைட். சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பீக் டைம்ன்றதுனால தலையுடைய ஃபேன்ஸ்ன்றதுனால ரொம்ப அது அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாலும், இங்க வந்து தேடி தேடி தேடி ஒரு லெனின் கிளாத்ல சர்ச் பண்ணி நம்ம எடுத்தோம். எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணதுல என்னோட ட்ரெஸ் வந்து என்னோட நண்பருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அவர் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டாரு. அதனால அந்த செட் வந்து நாங்கள் ரெண்டே தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
0: போடு, அதாவது நீங்க ஒருத்தர் வாங்கி அதை வந்து வெளி வாடகைக்கு வேற கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க வாங்கின காசு இன்னொருத்தருக்கும், நீங்க போட்டு வாங்கின அந்த சூட் வந்து இன்னொருத்தருக்கும் யூஸ் ஆகுது. பரவாயில்ல, சூப்பர்.
1: அட்லீஸ்ட் அது கொஞ்சம் மேனேஜபிள் ஆச்சு. ஆனா என் வைஃப் வாங்கின புடவை இப்போதைக்கும் வந்து, நாங்க பேசுறோம் திருச்சி, கிளம்பி போய் சென்னையில ஸ்டே பண்ணி அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு போய்.
0: ஆமா, இப்ப இந்த கிருஷ்ணி பேசிட்டு இருந்த மாதிரி நீங்களும் காஞ்சிபுரம் போய் வாங்கிருக்கீங்க.
1: ஐயோ, ஏன் கேக்குறீங்க? அந்த கொடுமை எல்லாம்
0: கொடுமையா, பாவம் மனுஷன். ஏன்
1: காஞ்சிபுரத்துல போய் அவங்க சர்ச் பண்ணி இத்தனைக்கு வந்து கடைக்கு போக கூடாது, நேரடியா தை தைக்கிறதுக்கு தான் போகணும். ஆமா, தறி போட்டுருக்காங்கல்ல, சோ அவங்க இடத்துல தான் போகணும்னு போய் அவங்க எல்லாம் தேடி புடிச்சு இப்போ வரைக்குமே ஒரு 12 வருஷமா அவங்க எல்லாம் கான்டாக்ட் வச்சுட்டு, ஒவ்வொரு கல்யாணம் வந்தாலும் நம்மள போட்டு சாவடிக்கிறாங்க ப்ரோ.
0: ஓ, அந்த கான்டாக்ட் சொல்லுங்க. உங்க சாரி நல்லா இருந்தது, வைஃபோடு தான் நாங்க வாங்குறோம்ன்றாங்களா?
1: வைஃபோடது வந்து சேம் மேக்ஸிமம் வந்து எல்லா கல்யாணங்களையும் பார்த்தா இந்த இந்த வயலட்டரு இல்ல வெல்வெட்டரு இந்த மாதிரி லெவன்டரு இந்த மாதிரி தான் வந்து செட் ஆகும். ஸோ என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 11th கலர்ல எடுத்தேன்.
0: தட்ஸ் குட், தட்ஸ் குட். எவ்வளவு செலவு பண்ணீங்க? பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பொண்ணுக்கு தான் வந்து ட்ரெஸ் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நீங்க சாரி எடுத்துட்டீங்கன்னா, பொண்ணு அதான் சாரி எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த பெண்கள் ஏதாவது பெரிய பெரிய ஃபங்க்ஷன் போறாங்கன்னா அவங்க கட்டிப்பாங்க. ஏன்னா ஜாஸ்தியாக பெரிய பெரிய ஃபங்க்ஷன்றதுனாலே அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரி ஒர்த்தாலேன்னு அவங்க டிசைட் பண்ணிப்பான். ஆனால் பசங்களை அப்படி கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து கொஞ்சம் சைஸ் மாறிடுவாங்க. கொஞ்சம் வந்து சப்போஸ் வந்து வெயிட் ஜாஸ்தி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. 90s நாட் அவுட்டில் டூஎட்லேருந்து ஒரு பாட்டம், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல இன்னொரு பாட்டம் உங்களுக்காக டெரிஃபிக்கா பேக் டு பேக் வருது. திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT Global, லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: 91 போட

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: சென்னையில ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனாலும் சரி, கோயம்புத்தூர்ல காமன் பீஸ்ஃபுல் லொகேஷனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சது உங்களை தேடி வரப்போகுது.
3: ஜாக் டெவலப்பர்ஸோட இன்ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. ஆகஸ்ட் 8th and 9th, 10 AM to 7 PM, சிட்டி சீசன் ஹோட்டல் புஜ்மான் துபாயில நடக்க இருக்கு. ஜாக் டீம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிய உங்களுக்கான பெஸ்ட் பிரைஸ்ல வழங்க காத்துட்டு இருக்காங்க.
4: ஜாக் டெவலப்பர்ஸ், Dream, Ascend, Conquer.
5: There is no place like home. There's no home like that.
6: அப்புறம் இசை போயிலே சொல்லிட்டாரு, ஆகஸ்ட் 8th and 9th மறந்துடாதீங்க.
7: Changing lifestyle and food habits ஆல gastritis, constipation மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at Ayurtrade Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
6: அப்புறம் சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
8: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.

For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: ஓகே நான் அப்படியே இங்கிருந்து 6 மணிக்கு மேலே தாவுவோம், அதுக்கப்புறம் ஜாலியாக பேசுவோம். ஆனால் இந்த யூஏஇ அப்டேட்டை சொல்லிடலாமா? ஒரு 1 திரம் சம்திங் கடையை பொறுத்து, கடை பெரிய கடையாக இருந்தால் 1 திரம் கேட்பாங்க, அந்த பச்சை கலர் லோகோ போட்ட கடையாக இருந்தால் 1 திரம் கேட்பாங்க. பச்சை கலர் லோகோ போட்டது அந்த துபாய் மால்க்குள்ளலாம் ஒரு கடை இருக்குது, அங்கேயா இருந்தால் 150 கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கடை மாறுது. ஆனால் இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் யூசேஜ் குறைக்கிறதுக்கு வேண்டித்தான் பிளாஸ்டிக் பேக்ஸை வந்து சார்ஜபிளாக பண்ணுது. பட் இருந்தாலுமே அதோடைய ரிடக்ஷனுங்கிறது அந்த அளவுக்கு இல்லை. மக்கள் வந்து என்னப்பா 1 பேகா 2 பேகா கொடுப்பான்னு கேட்டு தான் வாங்கிக்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, டிப்பிக்கலி வெரி லோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மோஸ்ட் ஷாப்பர்ஸ். அதாவது ஜென்ரலாக இந்த கார்டு பேமெண்ட்டில் தான் நம்ம பே பண்ணுறதுனால இந்த 50 fills வந்துடுமோங்கிறது நமக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக தெரியறதில்ல. ஸோ அதனால் பிளாஸ்டிக் வாங்குறவங்க இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் வாங்காதீங்கன்னு தடுக்கவும் முடியாது. அதிக இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படின்னா பேகை விற்கிறது இல்லை, வீட்டிலேருந்து கொண்டு வந்துருங்கன்றாங்க. இல்லாட்டி இந்த ஜூட் பேக் தராங்க. இந்த ஜூட் பேக் வந்து எப்படின்னா 10 ரூபாயோ 20 ரூபாயோ சம்திங் வருது. 1 வாட்டி 20 ரூபா செலவு பண்ணிட்டா அதுக்கடுத்து திருப்பி அதே எடுத்துகிட்டு வராங்க மக்கள். அது இந்த விதத்தில் கொஞ்சம் பிளாஸ்டிக் பேக்குடைய யூசேஜ் ரொம்ப குறையுது. நானே ஊரில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இங்கே வந்துட்டால் பெட்டர்னு தோணுது. ஏன்னா ப்ளஸ் வந்து கவரை சேர்த்து வச்சு அதை வந்து ரீயூஸ் பண்ணுறது நம்மளுடைய பழக்கம். பிளாஸ்டிக் பேக் எடுத்து எடுத்து வச்சு அது வந்து டஸ்ட்பின்க்கோ இல்லை வேறு ஏதாவது பொருள் போட்டு வைக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் கவர் அவசியம்னு சொல்லி காசாக இருந்தாலும் போட்டு வாங்கிக்கிறாங்க போல். பட் இருந்தாலும் கணிசமான ஒரு முறையில் பிளாஸ்டிக் பேக்குடைய யூசேஜ் குறைஞ்சிருக்கு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மக்கள் வந்து பிளாஸ்டிக் வாங்கக்கூடாது, ஏன்னா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புன்ற ஒரு தாட்டில் வாங்காமல் இருக்காங்களாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம்தான்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: தம்பி பாட்டு வருதுப்பா, சந்தோஷமா கேளு. ஓகே.
2: For details, call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சிவகாசி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பலியாகிய 4 பேருக்கு முதலமைச்சர் விஜய் நிவாரணம் அறிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவிப்பதாக முதல்வர் விஜய் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கிடவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையில் தேர்வு முறைகேடு மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கவும் அதற்கான தண்டனைகளை விதிக்கும் நோக்கிலும் இந்த மசோதா முன்மொழியப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இந்திய அரசின் நிதியுதவியின் கீழ் இலங்கையில் செயற்படுத்தப்பட்டு வரும் கட்டுமான திட்டங்களில் எழுந்துள்ள சிக்கல்கள் தொடர்பான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கனாநிதி அனில் ஜாந்த பெர்னாண்டோ மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோரின் தலைமையில் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது இந்திய உதவியின் கீழ் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் கட்டுமான திட்டங்களில் காணப்படும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கு தீர்வு காண்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது.
1: அமீரக செய்திகள்.
2: ஈராக்கில் இருந்து ஏவப்பட்ட பல ட்ரோன்களை இடைமறித்து அழித்ததாக சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ட்ரோன்கள் கிழக்கு மாகாணம் மற்றும் ரியாத் பகுதிகளில் உள்ள பெட்ரோலிய வசதிகளை இலக்கு வைத்து ஏவப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி தெரிவித்தார். இந்த ட்ரோன்கள் ஈராக்கிய பிரதேசத்தில் இருந்து ஏவப்பட்டதாகவும் அவை ஈரான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத ஆயுத குழுக்களால் இயக்கப்பட்டதாகவும் சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தனது மின்சார சைக்கிள் விநியோக சேவையை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. இதன் மூலம் துபாய் முழுவதும் சேவை வழங்கப்படும் பகுதிகளின் எண்ணிக்கை 11 உயர்ந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் 4 பகுதிகளில் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்ட இந்த சேவை தற்போது மேலும் 7 புதிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அல்தவார் 1, அல்தவார் 2, அல்கிசைஸ் 1, ஷேக் முகமது பின் ராஷித் பில்லவார்டு, துபாய் மீடியா சிட்டி, ஜுமைரா லேக்ஸ் டவர்ஸ் மற்றும் துபாய் மெரினா ஆகிய 7 இடங்களில் புதிதாக சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. முன்னதாக சோதனை திட்டத்தில் இடம்பெற்ற அல் கராமா, அல் ஹம்ரியா, அல் ஹுராயிர் மற்றும் அல் மன்கூல் ஆகிய 4 பகுதிகளும் தொடர்ந்தும் சேவையில் உள்ளன. இந்த விரிவாக்கத்தின் மூலம் துபாயில் இ பைக் விநியோக சேவை அதிகமான பகுதிகளை சென்றடையும் என்று RTA தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5வது பதக்கத்தை வென்றது. இதனிடையே பொதுநலவாய போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டி என்ற தமிழக வீரருக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். கிளாஸ்கோவில் நடைபெறும் பொதுநலவாய விளையாட்டு போட்டியில் ஆடவர் 65 கிலோ பழுதூக்கல் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982

0: of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஓகே, வெல்கம் பேக். நான் பிராவோ அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். சரி, ஓகே, வெல்கம் பேக். இன்னைக்கு எதை பத்தி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். உங்க கல்யாணத்தப்போ நீங்க வந்து சூட்டோ இல்ல சாரியோ பயங்கர விலை ஜாஸ்தியா வாங்கியிருப்பீங்க, கரெக்டா? வாட் எவர் த ரேட் இஸ், உங்க கல்யாணத்தன்னைக்கு நீங்க வாங்கின ட்ரெஸ்ஸை எத்தனை வாட்டி ரீயூஸ் பண்ணீங்க, இப்ப அந்த ட்ரெஸ் எங்க இருக்கு, அது இருக்கா இல்லையா? ஒருத்தர் சொன்னாரு, 1200 dirhams நான் சூட் வாங்கினேன், அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு அதை ட்ரை வாஷ் பண்ணி கொடுத்து அவர் கல்யாணத்துக்கும் போட்டு திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கதையை சொன்னாங்க, விச் இஸ் ஐ அப்ரிஷியேட். ஹீ சவுண்டட் லைக் எ மினிமலிஸ்ட். இதே மாதிரி உங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க, அவ்வளோ காசு போட்டு வாங்கின அந்த ட்ரெஸ் இப்போ எங்கே இருக்கு? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறது? நல்லா இருக்கேன்.
1: நான் ஹாரூன் பேசுறேன், அபுதாபில இருந்து.
0: சொல்லுங்க, என்ன எவ்வளவு செலவு பண்ணி வாங்கினீங்க?
1: நான் வந்து 5000. நான் என்னோட கல்யாணம் 2017 நடந்துச்சு.
0: 5000 தரம்சா?
1: இல்ல இல்ல, இந்தியன் ரூபீஸ் 5000 க்கு தான் கோட் ஷூட் வாங்கினேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே.
1: சொல்லுங்க.
0: ஆனா உங்களுக்கு அப்பா பரவாயில்ல, 5000 தான் செலவு பண்ணோம், பிரச்சனை இல்லன்ற மாதிரி ஒரு திருப்தியா இருக்குண்ணா.
1: வெறும் 5000
0: கொடுத்து சூப்பரா சூட் வாங்கி கல்யாணத்தை முடிச்ச அருண் எங்க, 50000 கொடுத்து சூட் வாங்கி அந்த சூட்டை எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கிறேன் என் நண்பன் எங்க. இப்ப ரேடியோ கேட்டு
1: இருப்பான்.
0: வருவோம் எவ்வளவு செலவு பண்ணீங்க?
2: அதாவது அந்த சம்பவத்தை நீங்க ஞாபகப்படுத்தினால உடனே கூப்பிட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பச்சை வேட்டி பட்டு சட்டை அப்ப எடுத்த சூட் எல்லாம் வாங்கினீங்க, அது ஒரு 13000
0: நினைக்கிறேங்க,
2: சரிங்களா? ₹13000 அது வாங்கிட்டு, சரிங்களா? அந்த ஒரே ஒரு டைம் போட்டதோட சரி, போன மாசம் என் பாப்பா ஃபங்க்ஷன் வச்சிருந்தேன், சரிங்களா? அப்பதான் அதை எடுத்து சட்டை எடுத்து பார்த்தேன்.
0: எப்ப கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு?
2: 2012 கல்யாணம் ஆச்சுன்னு
0: ஒரு 14 வருஷம்.
2: 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுத்தே பார்த்தது. வேற திருப்பி பார்க்க விடுமான்னு.
0: சைஸ் இப்போ எப்படி, ஏன் போடாம விட்டீங்க, என்ன மேட்ரு?
2: அதாவது என்னன்னா, ரொம்ப கிராண்டா எடுத்துட்டோம்ல, விஷயத்துக்கு கல்யாணத்துக்கு போனோம்னா மாப்பிள்ளையும் கூட கம்மியா போட்டிருப்பான், நம்ம அவனோட
0: யாரு மாப்பிள்ளைன்னு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னு பாக்குறவங்க
2: போறதில்ல.
0: சரி ஓகே, அந்த கிராண்டா எடுத்தாலே இதான் பிரச்சனை. தேங்க்யூ லக்ஷ்மண், ஐ ஹோப் your room temperature is lesser now. So anyways, இப்போ வந்து தங்கம் வாங்குறது கொஞ்சம் ஓரளவுக்கு சுலபமான ஒரு காரியம் தான், ஏன்னா வந்து இப்போ விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு, கரெக்டாக. ஆனால் அட் த சேம் டைம், வாட் இஃப் ஐ டெல் யூ, தமிழ் எஃப்எம் அப்படிங்கிற ஒரு கோடை யூஸ் பண்ணி ஐன் கோல்டு வாலெட்டை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் கிடைக்கும். எப்படி? கோல்ட் ரஷ் 2.0. ஓகே, இட் இஸ் பேக் வித் ஐன் கோல்டு வாலெட். இந்த கான்டெஸ்ட் பேர் வந்து கோல்டு ரஷ் 2.0, நடத்துறது வந்து ஐன் கோல்டு வாலெட். ஐன் கோல்டு வாலெட் வந்து ஒரு ஆப், நீங்கள் வந்து ஒரு தரம்லேருந்து கோல்டு அண்ட் சில்வர் வாங்கிக்கலாம். ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இருக்குது, டிஜிட்டல் கோல்டு. அவங்க ஃபிசிக்கல் ஸ்டோருமே வந்து கோல்டு, நம்ம கோல்டு சூக் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. இன்றைக்கி காலம் தான் போயிட்டு இருந்தேன், ஒரு வீடியோவும் வரப்போகுது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ இப்போ நீங்கள் கோல்டு காயினை வின் பண்ணலாம், ஓகே, இந்த கான்டெஸ்ட் மூலமாக. நீங்கள் இப்போவே வந்து ப்ளே ஸ்டோர், உங்கள் ஃபோனில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வரும் தெரியுமா, அங்கே வந்து ரெஃபரல் கோடு கேட்கும், அங்கே தமிழ் எஃப்எம்னு கோடு யூஸ் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 050-252-8940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா செலக்ட் ஆகிறவங்களுக்கு கோல்டு காயின்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். 32 வருஷமாக இருக்கிறாங்க அந்த 9 கோல்டு வாலெட்டு. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோடு நீங்கள் வந்து உங்கள் சேவிங்ஸாக கோல்டு பாராவோ காயினாவோ ஜுவல்லரி இல்லாட்டின்னா கேஷாக கூட நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். இங்கே டிஜிட்டல் கோல்டாக வாங்கி அதை ரெடீம் பண்ணுற ஆப்ஷன் வந்து நீங்கள் நேரடியாக அங்கே போய் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் 9 கோல்டு வாலெட் ஆப் ரைட் நவ். ஓகே, கண்மணிலேருந்தும் 3லேருந்தும் 2 லவ் பாட்டு ஜாலியாக லவ் பண்ணுறவங்களுக்கும் லவ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஐயோ தேலையே தேவையில்லாத லவ்வில் வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு முடியும், ஐ வில் பி பேக். திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பேக் டு பேக் பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You are back. The evening Karak. The evening Karak. Traffic la maatna unna time pass panna vekkatta. Gadagadana chai nu kulichu onne vai panni kaatta. The evening Karak.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

வெல்கம் பேக். நம்ம பிராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இந்த டிசின்னு ஒரு படம், அதில் வந்து ஹேங் ஓவர்னு ஒரு பாட்டு, சரியா கேட்டிங்களா நீங்கள்? இப்போ கேட்பீங்க ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயரில், சரியான பாட்டு. நம்ம யூ லைக் தட் ஸ்லோ அண்ட் மூன் லைட் டேஞ்சரஸ் வைப் அப்படிலாம் வரும் பாட்டு. அனிருத் வந்து ஹைசன்பர்க், அப்படி எனக்கு தெரிஞ்ச அனிருத் தான் ஹைசன்பர்க்னு நினைக்கிறேன். எல்லா லோகேஷ் கனகராஜ் படத்துலேயும் ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று வந்துடுது, அந்த பாட்டெல்லாம் எழுதுறது லிரிக்ஸ் பை ஹைசன்பர்க்னு போடுவாங்க. ஆனால் ஹைசன்பர்க் வந்து யாருன்னு சொல்லவே இல்லை. லோகேஷ்க்கும் அனிருத்துக்கும் மட்டும்தான் யாருன்னு தெரியும். அனிருத் சொன்னார், ஐ வில் டேக் திஸ் டு மை கிரேவ் அப்படின்னாரு. நான் சாவர வரைக்கும் யாருன்னு சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு. ஐ திங்க் இட் ஷுட் பி அனிருத் ஒன்லி. ஓகே, எனிவேஸ் டுடே வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் உங்களோட கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணி கல்யாண ட்ரெஸ்

0: வாங்கினீங்க, அந்த கல்யாண ட்ரெஸ் இப்போ எங்கே இருக்கு, என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அந்த கல்யாண ட்ரெஸ்ஸை எத்தனை வாட்டி ரீயூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பித்தோம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்னு நான் எதிர்பார்க்குறது எதுவுமே இப்போ வரைக்கும் வரலையே. எல்லாருமே ரொம்ப கிரவுண்டடாக பேசுகிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஆ வணக்கம் சார். எஸ் நல்லா இருக்கேன். யார் பேசுகிறீங்க? இம்ரான். எப்போ கல்யாணம் ஆச்சு இம்ரான்? 2021 தான். பரவாயில்லையே.
1: புரியல.
0: 2021 தான் ரொம்ப கிட்ட. 4 வருஷம் 5 வருஷம் தான் ஆகுது. பரவாயில்லையா? இந்த வருஷம் கல்யாண நாள் முடிஞ்சதா? ஆனிவர்சரி
1: என்ன
0: சிரிக்கிறீங்க? கங்கிராட்ஸ். சொல்லுங்க, எவ்வளவு செலவு பண்ணீங்க?
1: 150
0: தரம்சா?
1: ஆமா.
0: சூட்டா?
1: ஆமா சூட்.
0: நீங்க அப்படியா? ஓகே ஓகே.
1: அது சொல்றதுக்கு தான் அடிச்சேன். வெயிட் பண்ண உங்களுக்கு.
0: சோ நீங்க வந்து ரொம்ப அஃபோர்டபிளா முடிச்சிட்டேன்னு சொல்ல வரீங்க?
1: ஒரு
0: விலையா தெரியலையா சில நேரம்?
1: உங்களுக்கு
0: ரொம்ப தெரிஞ்சவரோட கடையோ?
1: தெரிஞ்ச கடைலாம் கிடையாது, அங்க ஏரியால இருக்கிறதுனால தெரியும்.
0: சரி ஓகே ஓகே.
1: எனிவேஸ் தமிழ் கடைலாம் ஒண்ணும் கிடையாது, அது ஒரு 70 அரபி வச்சிருக்காங்க.
0: நல்லா இருக்குன்றீங்க அங்க?
1: ஆமா நல்லா இருக்கும். 300-350 இருக்கும், 120-180 இருக்கும்.
0: அடுத்த வாரம் நானே வருவாங்க. நீங்க வந்து அனாவசிய செலவு அந்த இடத்துல பண்ணாம விட்டுருக்கீங்க. கல்யாணத்துலதான் கல்யாணம்னா நிறைய செலவு இருக்கும். சோ இந்த இடத்துல
1: பண்ணுவேன். பிரதர்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணதுனால அது அப்படியே இருந்துச்சு.
0: ஓகே, யூ டுக் எ ஸ்மார்ட் டிசிஷன். ஓகே குட், தேங்க்ஸ் தேங்க்ஸ் மேன். ஓகே, நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ஒரு 5-8 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ண நிறைய பேர் வந்து எப்படின்னா ட்ரெஸ்ஸில் இது இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு தாட்ஸ்லேயே அந்த இடத்துல ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ வந்து இப்போ ஒரு சில ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சில பேருக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி தர வேண்டியிருக்கும். அது முறையாகவே வரும், அங்கேயே செலவாகும் தெரியுமா பயங்கரமாக. சாரீ வாங்கி தர வேண்டியிருக்கும் அந்த அத்தை, அதுக்கப்புறம் மாமனார், நாத்தனார், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நான் கரெக்டாலாம் சொல்லலை, எனக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி தர வேண்டியிருக்கும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்குறத விட இவங்களுக்கு வாங்குற செலவு பெருசாக இருக்கும். சரியா கரெக்டா? எவ்வளோ பேர் வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்கே ஒரு பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த நேரத்தில் யார் மெயினாக செலவு பண்ணுறாங்களோ அவங்க வந்து தான் வாங்குற ட்ரெஸ்ஸில் ஒரு அமௌண்ட்டை குறைச்சிக்கிறாங்க, விச் இஸ் அ ஸ்மார்ட் டிசிஷன். ஐ உட்ஸ் ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயரில் டிசிலேருந்து யூவ் காட் ஹேங் ஓவர்.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. We'll be back.
1: வாங்குங்க.
2: There's no home like that.
3: DAC Developers. Dream, Ascend, Conquer.
4: Joy Alukasle, ungalukaga, the joy of summer. இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ் கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: ஆஸ்த்மா அண்ட் அலர்ஜி கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: ஸ்லோ அண்ட் மூன் லைட் டேஞ்சரஸ் வைப். சரி ஓகே, வெல்கம் பேக். ஆரே முக்கால் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே உட்காண்ட்ருங்க. வண்டி எங்கே ஓட்டிகிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு முன்னாடி டிராஃபிக் இருக்கா இல்லையான்றதை நான் பார்த்து சொல்கிறேன். நான் சொல்கிறேன்.
3: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
2: ஷேக் சாத் ரோட் டுவர்ட்ஸ் கராமா, எங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம ஷதாஃப்லேருந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் கராமா துபாய் ஃப்ரேம் முன்னாடி நல்லா டிராஃபிக் தெரியுது அந்த சிக்னலில். ஆமாம், அந்த சிக்னல் கொஞ்சம் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். அண்ட் மன்குல்குள்ளே கொஞ்சம் ரெகுலர் டிராஃபிக் தான் அந்த குவைத் ரோட்லலாம். அண்ட் இந்த பக்கம் இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் கொஞ்சம் டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் வழியாக அப்படியே கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் தாண்டிங்கன்னா அங்கேருந்து நம்ம துபாய் ஹாஸ்பிட்டல்லாம் ரீச் ஆகிற டைம் இந்த ஹயத் வரும் தெரியுமா, அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் போனிங்கன்னா அங்கே இன்னொரு பிரிட்ஜ் ஒன்று வரும், அங்கே இன்னொரு கிராஷ் ஆயிருக்கு. ஸோ பேக் டு பேக் ரெண்டு கிராஷ் இன் இன்ஃபினிட்டி பிரிட்ஜ். ஸோ ஹூவர் இட் இஸ் கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுங்க. சிட்டி சென்டர் தேரா முன்னாடியும் ஒரு கிராஷ் ஆயிருக்கு, பட் விசிபிள் டிராஃபிக் எதுவும் இப்போதைக்கு ரெக்கார்ட் ஆகலை. பட் இருந்தாலும் போகிறவங்க பார்த்து போங்க.
3: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: சரி, இன்னைக்கு வந்து கல்யாண மேட்டர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஐயா வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க ப்ராவோ?
2: நல்லா இருக்கேன். கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இல்லையா?
4: என்ன
2: ஆமாமா அப்படிங்கறீங்க, ஒரு மாதிரி இழுவ ரொம்ப வலுவா இருக்க. ஏன்
4: நீங்க போட்ட டாபிக் அப்படி ஒரு 1,50,000 செலவு இருக்குமா இல்லையா? அதுக்கு
2: சொல்லுங்க, உங்களதான் தேடிட்டு இருந்தேன், பேர் சொல்லுங்க.
4: அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கல்யாண நாளுக்கு ஒண்ணு, அப்புறம் ரிசப்ஷனுக்கு ஒண்ணு. அப்ப அந்த கல்யாண நாளுக்கு வந்து நம்ம டி நகர்ல ரேமன்ல எடுத்தேன்.
2: சரி,
4: அந்த ரேமன்னா சொல்லவே தேவையில்ல, தக்கிறதுக்கு ஒண்ணு, துணிக்கு ஒண்ணு. அதனால ஒரு எப்படி ஒரு 60,000-70,000 வந்துருச்சு நினைக்கிறேன்.
2: 2018
4: ஒரு சூட்டுக்கு. ஆமாமா,
2: 60,000?
4: ஆமா, 2018. ஆமா, ஏன்னா அப்ப இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அதனால நிறைய காசு வரும். என்ன ரீசன்னா, நம்ம இன்சூரன்ஸ் செல்லிங் அனுசரிச்சு உங்களுக்கு கமிஷன்ஸ் கூடுதல் அங்க. அதனால தண்ணி கரையிறதுலாம் அப்படியே போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ
2: இந்நேரம் 150 dirhams சூட் வாங்கினேன்னு சொன்னவர் நெஞ்சு புடிச்சு உட்காந்துருப்பாரு, பாவம் அந்த மனுஷன், இவ்வளவா அப்படின்னு எனக்கே ஷாக்கிங். சரி, அடுத்து அடுத்து ரிசப்ஷனுக்கு வாங்க.
4: இது வந்து கல்யாண கோட்டு, ஏன்னா ஒய்ஃப் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ்ன்றதுனால நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பர்பிள் டார்க் பர்பிளும் ஷர்ட் ஒரு மாதிரி பிங்கிஷா செலக்ட் பண்ணு, அது செலக்ட் பண்ணி அதை எடுத்தது.
2: சரி,
4: அது முடிஞ்சிச்சு. ஆமா, அதுக்கப்புறம் ரிசப்ஷன், ரிசப்ஷனுக்கு வந்து மதுரை அப்படின்றனால ரிசப்ஷன் மதுரையில வச்சு ஆரம்பிச்சு. அப்போ அங்க வந்து எங்கேயோ சென்னை சில்க்ஸ் அங்கே நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அது வந்து ரொம்ப கம்மியா முடிஞ்சிச்சு, 30,000 முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். 28-30
2: நினைக்கிறேன். 1,00,000 உங்க ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்?
4: ட்ரெஸ்ஸுக்கு மட்டும். ஆமா, அதுக்கு இது இல்ல கூத்து, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கும். என்னன்னா ஷூஸ், ஏன்னா நான் சென்னையில ஒர்க் பண்ணதுனால நம்ம அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட, அந்த சைதாப்பேட்டை சவுகார்பேட்டை ஏதோ ஒரு டைம் அங்க வந்து இந்த இதுக்கெல்லாம் பயங்கர ஃபேமஸ், லெதர் ஜாக்கெட், லெதர் பர்ஸ்,
2: லெதர் ஷூ வாங்குவீங்க.
4: அங்க வந்து ஷூஸ்
2: எவ்வளவுக்கு வாங்குவீங்க?
4: 13 நினைக்கிறேன்
2: ஒரு ஷூவா.
4: ரெண்டு ஷூ வாங்கிறேன்.
2: ஷூ ஓகே, நான் வந்து ஷூ என்னைக்குமே எதுவும் சொல்ல மாட்டேன். ஷூ யூஸ் பண்றீங்களா இப்ப?
4: லெதர், அது இன்னொரு இருக்குது, நல்லா இருக்கு,
2: நல்லா இருக்கும். அப்ப இசி அந்த டிரஸ் எத்தனை வாட்டி ரியூஸ் பண்ணிருப்பீங்க அந்த ரெண்டு டிரஸ்ஸையும்?
4: ஐயோ, அதெல்லாம் எப்படி சொல்றது, இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. உண்மைதான்,
2: அடப்பாவி அடப்பா.
4: அது ஒரு வாட்டி இல்ல, ஏன்னா இங்க வந்திருக்க டைம் வேற, வேலை இல்ல, தேடிட்டு இருக்கோம். நம்மள ஆர்டிஎல்ல சுத்தி தேடிட்டு இருக்கோமா, நோல் கார்டு எல்லாம் வச்சு. அப்ப எங்க வீட்டுல இருந்து அம்மாட்ட சொல்றேன், அம்மா எப்படி இருந்தாலும் நான் இன்டர்வியூ எல்லாம் போவேன், நீங்க எனக்கு கொஞ்சம் கோட்டையா தான் வரும்போது குடுத்து விட்டுருங்க, அது இதுக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி
2: வாங்கினேன்.
4: இங்கெல்லாம் பேய் வெயில் அடிச்சு கரிஞ்சுகிட்டு இருக்கமே, நீங்க கோட்டையும் கொண்டு சுத்தனா எப்படி இருக்கும்? அப்போ அது கோட்டை என்னால போட முடியல. அந்த பேண்ட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் சூட்டபிளா இருந்துச்சு, மேட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கப்புறம் அதையும் காணும்.
2: காணும். உங்க பேர் சொல்லுங்க. ஒருத்தர் வந்து மாட்டாடி பட் ஓகே, அவங்கவுங்க கல்யாணத்துக்கு அவங்கவுங்க காசு செலவு பண்ண போகிறாங்க, இதில் நமக்கு என்ன இருக்கு போகுது என்ன. இருந்தாலும் 100,000 அப்படி இருந்துச்சு எனக்கு. பட் ஓகே, அவர் காசு. கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்ல பாட்டு வருது, கேட்டு பிடிங்க. ரைட்,
3: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வாலிட் அண்டில் 13th August. TNCs apply. டவுன்லோட் தி அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.

0: சரி ஓகே, யாரெல்லாம் உதித் நாராயணன் வாய்ஸ் வந்து அவர் மாதிரியே பாடுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க? நான் எப்பவுமே ட்ரை பண்ணுவேன். பூவோட்டு உரசம் பூங்காற்றை போல் அது அவர் மாதிரி வாயை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பாடினா அவர் வாய்ஸ் மாதிரி வந்துடும் நமக்கு. சரி, இப்போ டாபிக் முடிஞ்சுது, அதனால் வந்து பாட்டு மட்டும் கேளுங்க. எனக்கு ஃபோன் அடிச்சுன்னா சார் வணக்கம், பாட்டு என்ன வேணும்?
1: ஹலோ,
0: ஆ என்ன என்ன பாட்டு?
1: உங்கள் பெரிய ஃபேன் நான்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. யார் பேசுகிறீங்க?
1: நான் வந்து அப்துல் பாசித்.
0: பாசித்துக்கு வந்து என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. பாசித் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா பாட்டு கொடுத்துருவோம் நாங்கள் எப்பவுமே.
1: எனக்கு வந்து பவளமல்லி சாங் போடுங்க.
0: போடு அப்பா, எவ்வளோ நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு.
1: நீங்க பவளமல்லி சாங் போடுங்க. பிக் பாஸ்ல நான் உங்க ஃபேன்.
0: சரியா ஓகே.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasathu dimmittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தின் சில பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஆலங்கட்டி மழை மற்றும் தொடர்ச்சியான மழைக்கால எச்சரிக்கையை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். குறிப்பாக அமீரகத்தின் ஃபுஜைரா, கொர்ஃபுகான் மற்றும் ராசல் கைமாவின் சில பகுதிகளுக்கு மஞ்சள் மற்றும் செம்மஞ்சள் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் ஆபத்தான வானிலை நிலைமைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் வெளியில் செல்லும் பொழுது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
3: பிரான்ஸ், ஸ்பெயினில் காட்டுத்தீ தீவிரமடைந்துள்ள நிலையில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரான்சில் இந்த நூற்றாண்டில் எந்த ஆண்டையும் விட அதிக நிலப்பரப்பு இந்த ஆண்டு தீக்கிரையாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் அதிகாரிகள் அந்த பிராந்தியம் இதுவரை சந்தித்ததிலேயே மிக மோசமான காட்டுத்தீ நிலைமை இதுவாகும் என்று கூறியுள்ளனர்.
2: தமிழக செய்திகள்.
3: மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு திமுக அரசு 1 அங்குலம் கூட அனுமதித்தது கிடையாது என்று திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். லாட்டரியில் கவனம் செலுத்தும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதெல்லாம் புரியாது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய காவிரி நீரை போராடி பெறுவதிலும் மேகதாட்டு அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் உறுதியாக இருந்தது என்று தெரிவித்தார். தாவைக்க அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேற்றைய தினம் திமுக அரசின் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து உண்மைக்கு மாறான பல கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாணவ போராட்டக்காரர்கள் மீதான அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெறாவிட்டால் மீண்டும் ஒரு போராட்டத்தை தொடங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று காக்ரோச் ஜனதா கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் தொடர் போராட்டம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 25ஆம் தேதி தர்மேந்தர் பிரதான் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து மற்ற 2 கோரிக்கைகளையும் மீட்பதாக மத்திய அரசு உறுதியளித்ததை அடுத்து அன்றைய தினமே போராட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கு ஆதரவாக நாட்டின் பல பகுதிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்திய போராட்டங்களில் பலர் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவை திரும்பப் பெறப்படவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளதாகவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் சிஜேபி தெரிவித்துள்ளது. வழக்குகளை திரும்பப் பெறாவிட்டால் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் என்று அக்கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதற்கான யோசனைக்கு இலங்கை அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின் மூலம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதாக வரையறுக்கப்பட்டுள்ள முறையே 63 மற்றும் 65 வயது எல்லையை அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றின் மூலம் மேலும் 2 ஆண்டுகள் வீதம் நீட்டிக்க அரசாங்கம் யோசனை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். Tamil FM ka hukku, Tamil FM ka hukku, hukku, hukku.
5: Hahaha, artumain thana cha.

0: the evening karak.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

பாட்டு.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of the evening correct is brought to you by Joy Alukas in Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers gold making charges verum 1.99% mudal old gold exchange ku zero deduction

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: Atunci ok, se bude etunel.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
4: Welcome back, 7:32 on the clock. Now, bravo, you're listening to 89.4 Tamil FM. சரி ஓகே, யாராவது வந்து இந்த ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஓகே ஃபஸ்ட்லேருந்து வரேன். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் அவன் எப்படின்னா வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸாக தான் வாங்குவான். ஓகேவா, எனக்கு பர்சனலி எப்படின்னா ஃபோன் வாங்குறது ஓகே ரைட்டு, ஃபோன் வாங்கினா ஒரு கெத்தாக இருந்துச்சு. ஆனால் அவன் எப்படின்னா வந்து ஃபோன் வாங்குவான், ஹெட்ஃபோன்ஸ் வாங்குவான், அதுக்கப்புறம் சார்ஜர் கூட போய் கரெக்டாக ஆப்பிள் ஷோரூமில் தான் வாங்குவான், அண்டு லேப்டாப்பு சிஸ்டம் எல்லாமே. இப்போ அவன்கிட்ட கேட்கும்போது அவன் அப்போ தான் வந்து புதுசாக எனக்கு ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்குறான், ஆப்பிள் ஈகோ சிஸ்டம். அது ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்னு இல்லை, அதாவது ஒரே பிராண்டில் இருக்கிற அந்த பிராண்டுடைய எல்லா கேட்ஜெட்ஸுமே இப்போ வாங்கிட்டா ஒன்னோட ஒன்று ஈஸியாக இன்டர்கனெக்ட் ஆகிடுது. இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்க, ஒரு ஏர்பாட்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் மோர் ஈஸி, ஏன்னா ஒரே பிராண்ட் அப்படிங்கிறதுனால அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் இன்னும் ஈஸியாகவும் அட் த சேம் டைம் இப்போ இந்த ஃபோனுக்கு இது தாண்டா அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ண வச்சிட்றாங்க. இது வந்து வாவி, ஜாமி, அதுக்கப்புறம் சாம்சங், இந்த பக்கம் ஆப்பிள், இது எல்லாமே இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஐ திங்க் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆப்பிள்னு நினைக்கிறேன். பட் இப்போ அது நமக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. இப்போ ஏர்பாட்ஸ்னு ஒன்று முத முதல்ல மார்க்கெட்டுக்கு வரும்போது பயங்கரமாக காமெடி பண்ணாங்க. ஏன்னா முத முதல்ல ஏர்பாட்ஸ் வரும்போது அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆப்பிள் ஃபோனுக்கு முதல்ல ஹெட்ஃபோன்ஸ் கொடுப்பாங்க ஃபஸ்ட்லாம், அந்த ஹெட்ஃபோன்ஸுடைய ஜாக்கே வேறு மாதிரி இருக்கும். பட் அந்த ஹெட்ஃபோன்ஸ் அந்த காதில் வைக்கிற இடம் இருக்குல்லையா, அந்த பட்ஸ், அது வந்து ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் நான் சொல்கிறேன். அதையே லைட்டாக அந்த கத்திரிக்கோலுக்கு அந்த ஒயரை மட்டும் கட் பண்ணிட்டு காதில் வச்சா எப்படி இருக்குமோ, ஏர்பாட்ஸோட ஒரிஜினல் டிசைன், ஐ மீன் அது காலத்து டிசைன் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஏர்பாட்ஸ் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆகப்போகுது, நிறைய வேர்ஷன்ஸ் வந்துருச்சு. ஏர்பாட்ஸ் ப்ரோ, ஏர்பாட்ஸ் 4, ஏர்பாட் மேக்ஸ்னு எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஏர்பாட்ஸ் அல்ட்ரான்னு சொல்லிட்டு இந்த செப்டம்பரில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று ஓடிட்டுருக்கு. ஒவ்வொரு வருஷம் செப்டம்பர் மாதம்

0: ஆப்பிள் வந்து அவங்களுடைய புது வேர்ஷன் மொபைல் ஃபோன் அப்புறம் மற்ற கேட்ஜெட்ஸ் எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு பெரிய வேவை கிரியேட் பண்ணும் ஒரு 10 நாளைக்கு. நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே ஆப்பிள் ஃபோன் ரிலீஸ் ஆகும்போது அதை ப்ரீபுக் பண்ணி எங்கே வந்து அந்த அந்த டிவைஸை போய் ரிசீவ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ரிச்சுவல் மாதிரி நடக்கும். அமெரிக்காவிலலாம் வந்து டென்ட் போட்டு தங்கி அந்த ஆப்பிள் ஷோரூமுக்கு வெளியில் முன்னாடியே ப்ரீ ஆர்டர் பண்ணி அதை போய் ரிசீவ் பண்ணுவாங்க. அது நியூஸாக வரும். இங்கேயே கூட மால் ஆஃப் எம்பரேஜ் டுபாய் மால்லலாம் முன்னாடியே வர்றதுக்கு, ஐ மீன் ஃபோன் வருது அப்படின்னா அதை முன்னாடியே ப்ரீ ஆர்டர் பண்ணிவிட்டு அது வாங்குறதுக்கு வேண்டி அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும், அப்புறம் அந்த ஃபோனில் என்ன புதுசு அப்படிங்கிறது வரும், அப்புறம் ப்ரீ ஆர்டர் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டே வரும். அந்த டைமில் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு நம்ம பையன், அதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் உட்காந்து ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்புறம் எந்த ஏரியாவில் இருக்குமோ எந்த ஏரியாவில் போய் ரிசீவ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி லைனில் க்யூவில் நிற்பாங்க. காலைல 6 மணிக்கே வந்து ஆப்பிள் ஷோரூமில் வெளியில் க்யூவில் நிற்பாங்க. அதான் அது ஒரு ரிச்சுவல் மாதிரி. இப்போ நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, 5000-6000 தரம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபோன், அதை வாங்கிட்டு வந்து நிறைய வெப்சைட்ஸில் வைப்பாங்க. ஓகே இப்போ தான் வாங்கினேன் டே 1 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 4000-5000 வச்சு அந்த ஃபோனை வந்து அதெல்லாம் வந்து ஒரு சேல்ஸாக நடக்கும். அப்போ எப்படின்னா ஒரு 10-20 நாளைக்கு ஒரு சில ஃபோன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நான் ஐஃபோன் 17 ப்ரோ வாங்கினேன், நான் 14 ப்ரோ மேக்ஸ் வச்சுருந்தேன். வாங்குறப்போ எனக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் எதிர்பார்க்குற அந்த கலர் கிடைக்கிறதுக்கு, ஏன்னா டிமாண்டில் இருக்கும் என்றைக்குமே. சரி இது வந்து ஒரு ஸ்மால் கதை. ஸோ இப்போ செப்டம்பரில் வந்து எப்படின்னா ஃபோனோட சேர்த்து ஏர்பாட்ஸ் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் புதுசு வாட்ச் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏர்பாட்ஸ் அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போகிறதா வந்து இப்போ ஒரு பேச்சு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு நிஜமாகவே நான் சொல்கிறது வந்து ஏ சூப்பர்ப்பா நான் ஆப்பிள் ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது ரிலேட்டபுளாக இருக்கும். மற்றவங்களுக்குலாம் அது சாதாரண நியூஸ். ஏன் தெரியுமா, இந்த ஏர்பாட்ஸ் அல்ட்ராவில் வந்து கேமராலாம் வச்சு வரப்போ தான். ஹெட்ஃபோன்ஸில் எதுக்கடா கேமரா அப்படின்னா அது கொஞ்சம் என்வாயன்மெண்டல் அவேர்னஸோடு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, அங்கே கேமரா இருக்கா, அது வந்து எப்படின்னா நம்ம எந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி அது வந்து ரியாக்ட் பண்ணுமா. சப்போஸ் யாராவது பக்கத்துலேருந்து பேசுகிறாங்க ஏதாச்சும், நிறைய நேரம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்கும்போது பின்னாடி இருந்து நம்மளை யாராவது கூப்பிட்டாங்கன்னா நம்ம கேட்காது, ஏன்னா காதில் ஹெட்ஃபோன்ஸ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து யாராவது தொட்டு இப்படி கூப்பிட்டா தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த கேமரா இருக்கிறதுனால கிட்டக்க யாராவது வராங்க பேசுகிறாங்க அப்படின்னா அது தெரிஞ்சுக்குமா. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் லீக்டு டிசைன் தான், பட் நோ ஐடியா இஃப் இட்ஸ் ட்ரூ ஆர் நாட். பட் வந்தால் நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும். என்ன சரி ஓகே இப்போ வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டா, எங்கடாது அயன் கோல்டு வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் பண்ணி வைங்க. ஒரு தரம்லேருந்து கோல்டு சில்வர்லாம் வாங்கலாம். ஒரு தரம்கே தராங்கன்னா சும்மாவா, டிஜிட்டல் கோல்டு தான். ஸோ டவுன்லோட் அயன் கோல்டு வாலெட் ஆப் அண்ட் அட் த சேம் டைம் உங்களுடைய கேஒய்சி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் போட்டு ரெஃபரல் கோடு வேறு கொடுத்துருக்கோம் தமிழ் எஃப்எம் அப்படின்ட்டு. அதை போட்டு நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சா கோல்டு காயின்ஸ்லாம் வின் பண்ணலாம். அது போக நீங்கள் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அந்த ஆப்பில் 100 தரம்ஸ்க்கு அப்படின்னா 20 தரம்ஸ் ஒர்த் ஆஃப் கோல்டு ஃப்ரீயாக கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி அவர் உங்கள் மூலமாக வாங்கினார்னா அவருக்கும் 20 தரம்ஸ் கிடைக்கும். அவர் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 தரம்ஸ் ஒர்த் ஆஃப் கோல்டு ஃப்ரீயாக கிடைக்கும். நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் பஸ் தெரிஞ்சுக்கங்க அதெல்லாம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: சென்னையில ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனாலும் சரி, கோயம்புத்தூர்ல காமன் பீஸ்ஃபுல் லொகேஷனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சது உங்களை தேடி வரப்போகுது.
3: ஜாக் டெவலப்பர்ஸோட இன்ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM சிட்டி சீசன் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில நடக்க இருக்கு. ஜாக் டீம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிய உங்களுக்கான பெஸ்ட் பிரைஸ்ல வழங்க காத்துட்டு இருக்காங்க.
4: ஜாக் டெவலப்பர்ஸ் Dream Ascend Conquer.
5: There is no place like home. There's no home like that.
6: அப்புறம்னா இசை போயிலே சொல்லிட்டாரு, ஆகஸ்ட் 8th and 9th மறந்துடாதீங்க.
7: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
6: போங்க
8: சந்தோஷம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alakasin Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: அப்புறம் என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து பேசுறதுக்கு எந்த டாபிக்குமே கிடைக்கல அப்படின்னா அப்புறம் சொல்லுங்கள் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு இந்த மாதிரி கேட்பாங்க தானே எப்போவுமே. எனக்கும் இந்த ஃபில்லர் வேர்ட்ஸே போட்டு பேசவே தெரியாது. இப்போ மெயினாக இன்றைக்கி காலையில் ஒரு மீம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா எங்கேயாவது வெளில போயிருக்காங்க, ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு கடைக்கு இல்லை ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போயிட்டாங்க, தனியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். திடீர்னு சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்காது? ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்கன்னு, உங்களுக்கும் அவங்க வருவாங்கன்னு தெரியாது. அவங்க ஏதாவது பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு இல்லாட்டி எதையாச்சா இந்த பக்கம் வந்தோம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பெரிய பையனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசலாம். அவங்களுக்கும் வந்து பட்டா வந்த உடனே கிளம்பணுன்ற ஒரு வந்த உடனே கிளம்பணுமா அப்படிங்கிற ஒரு மரியாதைக்கு வேண்டி ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நினப்பாங்க. நமக்கும் வந்து எப்படி பேசி சமாளித்து அந்த இடத்த அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுனே தெரியாது. அது ஒரு மாதிரி ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷன். அட் த சேம் டைம் ஈக்குவலி அப்படின்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா பெரியவங்க யாராவது வராங்க, சொந்தக்காரங்க யாராவது வராங்க அப்படின்னா இல்லாட்டி தெரிஞ்சவங்க யாராவது வராங்கன்னு வச்சுக்கலாமே, வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம அம்மா வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாத்தையும் போட்டு நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை டோட்டலாக டேமேஜ் பண்ணிட வேண்டியது. எதுக்கு அதை ஒரு ஃபன்னியாக மாற்றுறதுக்கு, அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் ஜாலியாக மாற்றுறதுக்கு. இவன் இப்படி தாங்க போன வாரம் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸில் எல்லா சாப்பாடையும் பசங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டான் சரியான அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண எதையாவது ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட்டாக நம்ம அம்மா ஃபன்னுன்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. ஆனால் அங்கே நம்ம மரியாதை வந்து தேஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் நடக்கும் அவங்க வீட்டில், இதெல்லாம் வந்து எல்லார் வீட்லையும் நடக்கிறதான்னு. சரி ஓகே, அதே ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் ரைட் நவ் ஐ ஹேவ் டு அப்டேட் யூ வித் UAE அப்டேட்ஸ்.
3: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: ஸோ நம்ம டுபாய் RTA e-bike delivery service வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படின்னா புது ஏரியாஸ் வேர் சோசன் பேஸ்ட் ஆன் செவரல் ஃபேக்டர்ஸ், அதாவது அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சைக்கிளிங் ட்ராக் இருக்கா, அப்புறம் வந்து ரீட்டெயில் அவுட்லெட்ஸ் ஏதாவது பக்கத்தில் இருக்கா, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுலாம். ஆர்டிஏ வந்து எப்படின்னா இந்த இபேக் டெலிவரி சர்வீஸை வந்து இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ எப்படின்னா அல்தோ R1, அல்தோ R2, கிசைஸ், ஷேக் முகமது பின் ரஷீத் பொலுவாட், மீடியா சிட்டி, அப்புறம் JLT, துபாய் மரினா, இந்த ஏரியாலெலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அப்படியே வண்டியிலே வந்து சில பல டெலிவரி சர்வீசஸ்லாம் பண்ணுவாங்களாம், மெயினாக வந்து ஃபுட்டு. ஓகே, ஸோ இப்போ யூஸ்வலி ஃபுட் டெலிவரி இதில் தான் பண்ணிகிட்ருந்தாங்க, பைக்கில் தான் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. இல்லாட்டி பெரிய ஆர்டர் இருந்தால் பெரிய அதுக்குண்டான வண்டியில் வரும். இப்போ ஆர்டிஏ வந்து சைக்கிள்ஸையும் அலோவ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த வெசினிட்டியில் இருக்கிற கடைகள்லேருந்து சைக்கிள்லேயே வந்து டெலிவரி பண்ணுறாங்களாம், பரவாயில்லையே. ஸோ ஆக்சுவலி சைக்கிள் வந்து டெலிவரி பண்ணுவாங்கல்ல முன்னாடியே, இல்லை?
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Actually இப்போ நம்ம வேகமா அப்படியே ஓடிட்டு இருக்கும்போதுல படார்னு நம்மள ஸ்பீட் பிரேக்கர் போட்டு நிறுத்த வைக்கிறது என்ன, ஏதாவது ஒரு நல்ல பாட்டு அப்படி ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம் இல்லாட்டி ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கோம், சட்டுன்னு ஏதாவது நல்ல பாட்டு ஒன்று வருது அப்படின்னா நம்ம அப்படி நிறுத்தி கேட்போம். அந்த ஒரு 10 செகண்ட் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத அப்படி டோட்டலி மறந்துடும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் உங்களுக்காக வருது. ஏன்னா நான் இங்கே கிளம்ப போகிறேன். ஓகே பாய் காய்ஸ், திஸ் இஸ் பிராபோ சைனிங் ஆஃப். அண்ட் பை தி வே, நான் சொன்னதில்ல, கோ வாட்ச் மை ஷோ இன் ஹாட் ஸ்டார். அண்ட் யா, ஐ வில் சீ யூ கைஸ் சேம் பிளேஸ் சேம் இடம் நாளைக்கு 4 மணிக்கு. அது வரைக்கும் பார்த்து வண்டி ஓட்டுங்க, வீட்டுக்கு நேரமாக பேசிடுங்க, அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் எனக்கு நானே சொல்லிப்பேன், பட் உங்களுக்கும் ஒரு ஃப்ரீ அட்வைஸாக கொடுக்குறேன். அப்புறம் ஃப்ரீ ரைட் எங்காவது இருக்கும், அங்கெல்லாம் வந்து வழி மறித்து நிற்காதீங்க, ஹாட் ஷோல்டர் கொடுக்காதீங்க. பெரிய வண்டியாவது பின்னாடி வந்து அதிகமாக உங்களுக்கு லைட் அடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது, விலைக்கு தானே ஆகணும், பெட்ரோல் வந்து தள்ளி போய் தானே ஆகணும். அந்த மாதிரி தள்ளி போய் பீஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வீட்டுக்கு போய் சேருங்க. ஓகே, ஐ வில் சீ கெஸ்ட் டுமாரோ. This is Bravo signing off once again from the Evening Kadak on 89.4 Tamil FM.

The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alakasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் இ பைக் விநியோக சேவைகள் விரிவாக்கப்பட்டுள்ளன. துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தனது இ பைக் விநியோக சேவையை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. இதன் மூலம் துபாய் முழுவதும் சேவை வழங்கப்படும் பகுதிகளின் எண்ணிக்கை 11 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 4 பகுதிகளில் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்ட இந்த சேவை தற்போது மேலும் 7 புதிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அல்தவார் 1, அல்தவார் 2, அல்கிசைஸ் 1, ஷேக் முகமது பின் ராஷித் பல்லவார்டு, துபாய் மீடியா சிட்டி, ஜுமைரா லேக்ஸ், துபாய் மரீனா ஆகிய பகுதிகள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக சோதனை திட்டத்தில் இடம்பெற்ற அல்கராமா, அல் ஹம்ரியா, அல் ஹுரைர் மற்றும் அல் மன்கூல் ஆகிய 4 பகுதிகளும் தொடர்ந்தும் சேவையில் உள்ளன. இந்த விரிவாக்கத்தின் மூலம் துபாயில் இ பைக் விநியோக சேவை அதிகமான பகுதிகளை சென்றடையும் என RTA தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் சட்ட மற்றும் நிர்வாக விதிமீறல்களில் ஈடுபட்ட 42 வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பு அலுவலகங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. மொத்தமாக 135 விதிமீறல்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 106 சம்பவங்கள் வீட்டு பணியாளர்களை நியமிப்பதற்காக வசூலிக்கப்பட்ட கட்டணத்தை சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் முழுமையாகவோ அல்லது பகுதியளவிலோ வேலை வழங்குநர்களுக்கு திருப்பிச் செலுத்த தவறிய ஆட்சேர்ப்பு நிறுவனங்களுடன் தொடர்புடையவை என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வீட்டுப் பணியாளர் சட்டத்தின் நிர்வாக விதிமுறைகளின்படி வீட்டுப் பணியாளர் ஆட்சேர்ப்பு அலுவலகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டாலோ அல்லது அவர் பணியை நிறுத்தியதாக அறிவிக்கப்பட்டாலோ அந்த திகதியில் இருந்து 2 வாரங்களுக்குள் வேலை வழங்குநரிடம் வசூலிக்கப்பட்ட ஆட்சேர்ப்பு கட்டணத்தை சம்பந்தப்பட்ட நிறுவனம் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் கடுமையான ராணுவ நடவடிக்கைக்கு தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு எவ்வளவு கால அவகாசம் வழங்க தயாராக உள்ளீர்கள் என்று கேட்டபோது, அதிக நேரம் இல்லை, அது விரைவாக நடைபெற வேண்டும், இல்லையெனில் நடைபெறவே கூடாது என்று டிரம்ப் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே போருக்கு முடிவு காணும் நோக்கில் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்குமாறு ஈரான் எந்த கோரிக்கையும் விடுக்கவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையில் தற்போதைய நிலைமையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று கூறியுள்ளார். பிரான்ஸ் ஸ்பெயினில் காட்டு தீ தீவிரமடைந்துள்ளது. 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரான்சில் இந்த நூற்றாண்டில் எந்த ஆண்டையும் விட அதிக நிலப்பரப்பு இந்த ஆண்டு தீக்கிரையாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பிரான்சில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கட்டுப்படுத்த முடியாத காட்டு தீ பரவி வருவதாக உள்துறை அமைச்சர் லாரன்ஸ் நூனேஸ் தெரிவித்தார். அரசின் அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலவும் வானிலை மற்றும் காடுகளின் தன்மை காரணமாக தீ முற்றிலும் கணிக்க முடியாத வகையில் பரவி வருவதாக தெரிவித்தார். இந்த தீ தானாகவே தொடர்ந்து எரிந்து அனைத்து திசைகளிலும் பரவி வருகின்றது. எனவே இதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக உள்ளது என்று நூனேஸ் தெரிவித்தார். இந்த காட்டு தீ இதுவரை 40,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பை எரித்து நாசமாக்கியுள்ளதாகவும், இது 2022 ஜிரோந்து பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயால் எரிந்த மொத்த நிலப்பரப்பின் 2 மடங்குக்கு நெருக்கமான அளவு என்றும் அவர் குறிப்பிட்டார்.
2: தமிழக செய்திகள்.
3: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களில் 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இன்று அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. கரூரில் தாவேகா கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்பட்டது. இதற்கெதிராக நாம் தமிழர் கட்சியின் தீரன் திருமுருகன், மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சீனி அகமது உட்பட மூன்று பேர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொது நல மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுக்களில் கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த விசாரணையை உச்சநீதிமன்றம் நியமித்த குழு கண்காணித்து வருகின்றது. இச்சூழ்நிலையில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது விசாரணையை பாதிக்கச் செய்யும், இது கரூர் சம்பவத்தின் சாட்சிகளை கலைக்கும் நடவடிக்கையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் கார்த்திகேயன் சக்திவேல் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கருணை பணி வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்தனர். இந்த வழிகாட்டுதல்கள் கரூர் நெரிசலில் சிக்கியவர்களுக்கு அரசு பணி வழங்கியதில் பின்பற்றப்படவில்லை என்று கூறினர். அரசு நினைத்தால் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வாழ்வாதாரத்தை உயர்த்த முயற்சிக்கலாம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சாதாரண பணிதான் வழங்கியதாக கூறுவதை ஏற்க முடியாது. எனவே கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கி பிறப்பித்த அரசாணை ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் இவ்விவகாரத்தில் மேன்முறையீடு செய்ய உள்ளதாக தாவேகா அரசு தெரிவித்துள்ளது. விமர்சனத்துக்காக கைது செய்யும் அரசு மக்கள் மன்றத்தில் சரிவை சந்திக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். விமர்சனத்துக்காக செய்யப்படும் ஒவ்வொரு கைதின் போதும் நீதிமன்றத்திடம் குட்டுப்படும் இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மன்றத்திலும் சரிவை சந்திப்பது உறுதி என்று அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சர்வாதிகார சோஃபா மாடல் அரசால் பழிவாங்கும் நோக்கத்தில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டியனை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இன்று சந்தித்தோம் என்று கூறினார். மிசா எமர்ஜென்சியை பார்த்தது திமுக. தத்தி தாவி ஆட்சிக்கு வந்து தறிக்கட்டு அரசு நடத்தும் சோஃபா அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு எல்லாம் திமுகவின் கடைக்கோடி தொண்டர்கள் கூட அஞ்ச மாட்டார்கள் என்று அவர் கூறினார். வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். மழைக்கால கூட்டத்தொடரின் ஆறாம் நாளான இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் கூடின. அவை நடவடிக்கைகள் தொடங்கியவுடன் நீட் விவகாரம் மற்றும் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறை எடுத்த நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் இந்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடாமல் விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தினார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கிரண் ரிஜிஜு, நாடு முழுவதும் மாணவர்கள் எழுப்பிய கவலைகளை கருத்தில் கொண்டு வினாத்தாள் கசிவு போன்ற சிக்கல்களை தீர்ப்பதற்காக ஒரு முக்கிய மசோதா மக்களவையில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியும் பிற எதிர்க்கட்சிகளும் இதை விவாதிக்க மறுத்து அமளியில் ஈடுபடுகின்றன என்று அவர் குற்றம் சுமத்தினார். பிரதமர் எடுத்துள்ள முக்கிய முடிவை அவர்கள் பரிசீலிக்க வேண்டும். தேர்வு முறையை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்றும் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். டெல்லியில் மாணவர்கள் மீது பெல்லட் துப்பாக்கிகளும், பீகாரில் போராடிய மாணவர்கள் மீது AK-47 ரக துப்பாக்கிகளும் ஏன் பயன்படுத்தப்பட்டன என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வினவினார். மாணவர்களை தாக்கி நசுக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், மாணவர்கள் மீது அல்ல என்று அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பில் அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் மாணவர்களுக்கு எதிராக அப்பட்டமான கொலை வெறியை கொண்டுள்ளது என்று கூறினார். பீகாரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது AK-47 ரக துப்பாக்கி குண்டுகள் சுடப்பட்டதாகவும், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகுவதாக ராகுல்காந்தி தெரிவித்தார். இதனிடையே வழக்குகளை திரும்ப பெறாவிட்டால் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் ஜனதா கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாணவ போராட்டக்காரர்கள் மீதான அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெறாவிட்டால் மீண்டும் ஒரு போராட்டத்தை தொடங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின் மூலம் மேன்முறையீட்டு நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதாக வரையறுக்கப்பட்டுள்ள 63 மற்றும் 65 வயது எல்லையை அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றின் மூலம் மேலும் 2 ஆண்டுகள் வீதம் நீட்டிப்பதற்கு அரசாங்கம் யோசனை முன்வைத்தது. இது தொடர்பில் அறிக்கைகளை வெளியிட்டு சுதந்திர சட்டத்திரணிகள் சங்கம் அரசாங்கத்தின் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. தற்போது உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் 8 நீதியரசர் பதவிகள் வெற்றிடமாக உள்ளதாகவும் அந்த வெற்றிடங்களை நிரப்புவதை ஜனாதிபதி நீண்ட காலமாக தவிர்த்து வருவதாகவும் அந்த அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் எதிர்ப்புகளை மீறி நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5வது பதக்கத்தை வென்றது. மகளிர் பழுதூக்குதல் 53 கிலோ எடை பிரிவில் இந்தியா சார்பில் களமிறங்கிய ஞானேஸ்வரி யாதவ் ஸ்னாச் பிரிவில் 88 கிலோ மற்றும் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 111 கிலோ என மொத்தம் 199 கிலோ எடையை தூக்கி வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். இது கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வென்ற 5வது பதக்கமாக பதிவானது. இதனிடையே பொதுநலவாய போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டி என்ற தமிழ்நாடு வீரருக்கு 30 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெறும் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 65 கிலோ பழுதூக்கல் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: 89.4
4: Star of the Month.
3: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
1: brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: 99.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் குட். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே எப்படி போச்சு? எனக்கும் நல்லா திருப்தியாக போச்சு. ஸோ அப்பப்போ போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணும்போது அப்படியே நம்ம ஒரு புது பர்சனாக மாறுற மாதிரி தோணும் இல்லை? ஸோ பசங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, மனசு சரியில்லைனாவோ இல்லை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. பட் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவோம்னா, டக்குன்னு சலூன் போவோம், போய் ஹேர் கட் பண்ணுவோம், ஹேர் கலரிங் பண்ணுவோம். அப்பாடா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் ஹாப்பினஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் வந்து ஓரளவு வந்திருக்கும். பர்ஸ் காலியானாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லை, அது எங்களுக்கு போதும் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எனிவேஸ், அண்ட் இப்போது உங்களுக்காக யூஏ அப்டேட். எஸ், கொஞ்சம் ஸ்டொமக் பேர்ன் ஆகுற மாதிரி ஒரு விஷயந்தான். எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே, எஸ்பெஷலி நீங்கள் துபாயில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: என்ன என்ன அப்படி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு பிரியான்னு கேட்டிங்கன்னா, அடிக்கிற வெயில். ஆக்சுவலி நேத்திக்கும் இன்னைக்கும் வெயில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இல்லையா துபாய் பக்கம். ஸோ ராசல் கைமால இன்னைக்கு ஒரு சில ஏரியாவில் பயங்கர மழை, அதுவும் ஆலங்கட்டி மழை வந்திருக்காமா. ஸோ அதே டைமில் துபாய் ஹட்டா சாலையிலையும் பயங்கர கனமழை வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கும்போது நமக்கு அப்படியே பொறாமையாக இருக்குங்க. ஐயோ, நம்ம ஆஃபீஸ் வாசல்ல வராதா, அப்படியே கொஞ்சம் இறங்கி போய் கொஞ்சம் குளிருதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஒரு டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வர மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து இருக்குதானே. ஸோ ஏன் மிஸ்டர் வர்ண பகவான் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கும் தெரியல. கொஞ்சம் எங்கள் ஏரியா பக்கம் கருணை காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் ரெக்வஸ்ட்டாக வச்சிட்ருக்கேன், பட் நடக்க மாட்டேங்குது. எனிவேஸ், காத்திருப்போம், கண்டிப்பாக மழை வரும், அதுக்குள்ளே வந்து விண்டரே வந்துடும் நினைக்கிறேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க, தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: ஸோ ஈவினிங் கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 24 கேரட் கோல்டு 491 திரஹம்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 454 திரஹம்ஸ் 75 ஃபுல்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 436 திரஹம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 373 திரஹம்ஸ் 75 ஃபுல்ஸ். அண்ட் நீங்களும் கோல்டு வாங்குவீங்க, சேவ் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்து கோல்டு ரேட்லாம் இன்னும் பயங்கரமாக ஜாஸ்தியாக போகுதுன்ற மாதிரி ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. சேர்த்து வைங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஓகே,
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
3: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas in Joy of Summer Le. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku 0 deduction.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஒரு பக்கம் நம்ம வந்து ஹாப்பியாக ஒர்க் போகிறோம், வரோம், மறுபடியும் வந்து ஒர்க் போகிறோம் அப்படின்னு இந்த மெஷின் லைஃப்லேயே மாட்டிகிட்ருக்கோம்ல. ஒரு பாயிண்ட்டில் நமக்கு ஏதாவது ஒரு பெயின் வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாமே, இப்போ என்ன அவசரம் அப்படின்னு நம்ம விட்றோம்ல. ஆனால் அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும். எப்போவுமே நம்ம ஹெல்த் மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கணும். எஸ், நம்மளோட பாடியை நம்ம தான் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கே பெயினாக இருக்குது உடனே போயிட்டு அதை சரி பண்ணால் தானே பிரச்சனை வந்து தீரும். அதை விட்டுட்டு ஒரு சொல்யூஷனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது அது ரொம்ப தப்பு கிடையாதுல்ல. எஸ், ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து இருக்கணும். இந்த க்ரானிக் பேக் பெயினாக இருக்கட்டும், நெக் பெயின், ஜாயிண்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், மைக்ரெயின், ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா டக்குன்னு போயிட்டு நீங்கள் டாக்டரை வந்து பார்த்துருங்க. கொஞ்சம் கூட டிலே பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம தான் வந்து அதை ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அப்போவே வந்து முடிஞ்சு போயிடும். 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட டாக்டர் திவ்யா புருஷோத்தமன் வந்து இருக்காங்க. ஸோ இண்டக்ட்ரி ஆஃபராக வந்து அபயங்கா கிழி ஸ்டீம் பேத் அண்ட் ஃபேஸ் பேக், இது எல்லாமே அதாவது ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்மளோட பாடியில் இருக்க எந்த

0: பாட்டு வருது 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங். சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
4: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
5: தொடர்புகளுக்கு 0555-241-536 அல்லது yaalkalviyagam.com.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
7: எது, மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யாரு வரே?
6: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
8: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
7: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க.
9: This hour of Anbudan Naan is brought to you by
3: Joy Alukasin Joy of Summer ல diamond jewelry க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0 deduction.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நம்ம பேச போற பர்சன் ஒரு டைரக்டர் மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவோட டைரக்ஷன்னா என்னன்னு டெஃபினிஷனையே மாத்தின ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா தெரியுமா, அவர் சினிமா ஃபேமிலியில பிறந்தவர் கிடையாது. 1930 July 9 தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சாதாரணமான ஃபேமிலியில பிறந்த ஒரு பர்சன் தான் இவர். இவர் வீட்டில் எல்லாருமே வந்து படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவரோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து படிப்பு படிப்பு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப வந்து பிடிக்கும், அதுதான் ட்ராமா. ஸோ அந்த ட்ராமா மேலே அவருக்கு அப்படியே ஒரு லவ் இருந்தது. ஸ்கூல் ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு வாலண்டியர் வந்து அவர் தான், டயலாக் பேசுகிறதுலாம். ஸ்டேஜில் ஏறிட்டார் அப்படின்னா அவர் ஸ்டோரி சொல்கிற ஒரு விதமாக இருக்கட்டும், அதை க்ரியேட் பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு கேம் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரசித்து லவ் பண்ணி பண்ண ஒரு பர்சன் அவர். மற்ற பசங்களாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடும் போது இவர் மட்டும் நோட் புக் எடுத்துகிட்டு டயலாக் எழுதிட்டுருப்பாராம். ஸோ அப்படி ஒரு காதல் சினிமாவில். அப்போ யாருக்கும் தெரியாது இந்த நோட்புக்கில் தான் அவரோட தமிழ் சினிமாவே வந்து இருக்குது, மாற்ற போது தமிழ் சினிமாவே மாற்ற போதுன்னு அப்போ யாருக்குமே தெரில. ஸ்கூல் முடிஞ்சு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி படித்தார். காலேஜ் கூட படிப்பு ஒரு பக்கம் முக்கியம் அப்படின்னு நினச்சா கூட இன்னொரு பக்கம் வந்து இந்த ட்ராமா காம்படிஷன்ஸ், கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஒரு டேலண்ட்டை வந்து ஒரு பக்கம் காமிச்சிட்டே தான் இருந்தார். ஸோ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்தார், சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு. ஸோ ஒரு பக்கம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு, இந்த பொறுப்பெல்லாம் வந்துருச்சுன்னா நம்மளோட கனவெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு வேலையை பார்ப்போம்ப்பா அப்படின்னு கிளம்பிடுவோம்ல, அந்த மாதிரி அவர் பண்ணல. என்ன பண்ணார் தெரியுமா, காலையில் ஆஃபீஸ் போவார், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ணிகிட்ருப்பார், ஐ மீன் ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஜாப் பண்ணிகிட்ருப்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பக்கம் ட்ராமா மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ அப்படி தான் பேலன்ஸ் பண்ண ஒரு மனிதர். யார் அவர் அப்படின்றது நீங்களே இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட் யாருன்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், ஆர்ஜே பிரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ALD ப்ராப்பர்ட்டி 4th தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: This hour of அன்புடன் நான் is brought to you by
2: Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0%

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்போடு நான் பிரியா. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக பிரியா வந்து என்ன பாட்டை கேட்டிருக்காங்க அப்படின்னா, அமரன் படத்துல இருந்து மின்னலை சாங் பிளே பண்ணுங்க பிரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரியா டு பிரியா. ஓகே, ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பருக்கு 0502528940 இந்த நம்பருக்கு. அண்ட் எஸ், நம்ம கேபி சார் பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, மனசு தொட்டமேட்டுக்காக என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு தொட்டமேட்டு.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆமாம், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இதுதான், நம்மளோட கனவு இதுதான், நம்மளோட லைஃப் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீமோடு நம்ம இருந்திருப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது, நம்மளோட பேஷனாக இல்லை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்படின்னு யோசிக்கும்போது, ரெண்டையுமே பண்ணலாமே அப்படின்னு அசால்ட்டாக பண்ணி காமிச்சவர் தான் இந்த ஒரு நபர். எஸ், ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அந்த ரெண்டு லைஃப்லேயுமே ஒரு மனுஷன் வந்து எப்படி ரொம்ப அழகாக வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இவர் கரெக்டாக பண்ணார். அவர் தான் நம்ம டைரக்டர் கேபி கே பாலச்சந்தர். அவருடைய ஸ்டோரி பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நமக்குலாம் ஒரு டவுட் வரும் இல்லை, எனக்கு வந்து டைமே இல்லை, எனக்கு டைம் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது, இதை பண்ண டைம் இல்லை, அதை பண்ண டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம். என்னை கூட நீங்கள் முறைப்பீங்க. ஆனால் அதை கிரியேட் பண்ணுறது தான் ஒரு அழகான ஒரு விஷயமே இருக்குது இல்லையா. ஸோ எனக்கு நானே கூட நான் அதை சொல்லிப்பேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப சில விஷயங்களில் வந்து லேசி தான். ஸோ பாலச்சந்தர் சாரோட ஸ்டோரியெல்லாம் வந்து நம்ம படிக்கும்போது, சே எப்படி ரொம்ப அழகாக வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காரு, சினிமா ஒரு பக்கம் அவரோட ஃபேமிலி ஒரு பக்கம் எப்படிலாம் வந்து கொண்டு போயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார் இல்லையா. ஸோ அவரோட ட்ரீம் என்னாச்சு, சான்ஸ் அவருக்கு சினிமாவில் வந்து எப்படி கிடைச்சது, ஸோ எப்படி வந்து அவர் பேலன்ஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அவரோட ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு லெசன் அவர் வந்து கற்றுக்கிட்டார். லைஃப் நமக்கு டோர் ஓப்பன் பண்ணாது, நம்ம தான் அந்த டோரை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயியாக மிஸ்டர் பாலச்சந்தர் சார் வந்து இருந்தார். இன்னொரு பக்கம் ட்ராமா தான் அவரோட உலகமே அப்படின்னு போயிட்டு இருந்தது. அண்ட் ட்ராமா எப்படி வந்து சினிமா ப்ரொடியூசர் கண்ணில் பட்டுச்சு, ஸோ அதை பற்றி பேசலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஒவ்வொரு வருஷம் புதுசா வந்து பிறக்கும் போது நம்ம வந்து ரெசல்யூஷன்ற பேர்ல ஒன்னு பண்ணுவோம். ஆனா அது ஒரு ரெண்டு நாள் மேக்ஸிமம் 1 வீக்கை தாண்டதே வந்து கஷ்டம் இல்லையா? சரி, அடுத்த வருஷம் வரட்டும்னு அதுக்கு நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ பாலச்சந்தர் சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்காம டெய்லி ரிஹர்சல் வந்து போயிட்டு இருப்பாராம். அவருக்கு இது வந்து ஒரு ஹாபியா இல்லை வந்து ஒரு அடிக்ஷனா அப்படின்னு ஒரு பெரிய க்வெஸ்சன் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அது வந்து ஒரு பேஷன். ஸோ அந்த பேஷன் தான் அவரை அடுத்த லெவலுக்கு சினிமா மேல அவ்வளவு ஒரு காதலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்போ சென்னையில் ஸ்டேஜ் ட்ராமாஸ்க்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குமா? ஒரு மேடை ஏறி ஒரு நாடகம் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா? வீக்கெண்ட் வந்தால் ஃபேமிலியோட ட்ராமா பார்க்கறதுக்குனே நிறைய கூட்டம் வருவாங்களாம். ஏன்னா அதில் வந்து காமெடி இருக்கும், இமோஷன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு கருத்து, ஒரு மெசேஜ் இருக்கும். ஆனால் பாலச்சந்தர் சார் ட்ராமாவில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருந்து தான். அவர் எழுதின டைலாக்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குமா? அவரோட எழுதின அந்த வசனமே வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கனெக்ட் பண்ண முடியுதுன்னு எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். ரியல் லைஃப்ல ரெண்டு பேர் பேசுற மாதிரி ஒரு கான்வர்சேஷன், எப்படி இந்த மெய்யழகன் படத்துல ரெண்டு பேரும் பேசுறாங்க பேசிட்டே இருக்காங்க, ஆனா நல்லா இருக்கே அப்படின்னு அப்பவே ரசிக்க வச்ச ஒரு மனுஷன் தான் கே பி சார். சினிமா மாதிரி அப்படி ஒரு பஞ்ச் டெலாக் வந்து இருக்கணும், நம்ம அப்படிலாம் வந்து இல்லாம ஒரு பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் கிட்ட பேசின ஒரு கான்வர்சேஷன் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ரசனையோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கும்ல, அந்த மாதிரி கொண்டு போவாராமா. அதனாலே ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுவாங்களாம். அவரோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆக்டர் ஆயிட்டாங்களாம். ஸோ ஆஃபீஸ் முடிஞ்ச எல்லாருமே வந்து ரிஹர்சல் பார்ப்பாங்களாம், யாருக்கு வந்து ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை. ஸோ அவங்கெல்லாம் வந்து பாலச்சந்தர் சார் கூட வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படி பேசணும், எப்படி வந்து பாஸ் எடுக்கணும், எப்படி வந்து இமோஷன்ஸ் வந்து கன்வே பண்ணணும், ஸோ இது எல்லாமே வந்து கற்றுக் கொடுப்பாராம். யாருக்கெல்லாம் வந்து சினிமாவில் வந்து ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம். ஸோ அப்போவே வந்து அவர் டேரக்டர் ஆயிட்டாரு. ஸோ கேமராவில் ஆனால் டேரக்ஷனில் வந்து ரொம்ப வந்து ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ இந்த சினிமா குவாலிட்டி திங்கிங் வந்து எப்படி அவருக்கு வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ட்ராமாவில் வந்து ஹிட்டாக எப்படி ஆரம்பித்தார், ஸோ எப்படியெல்லாம் டிக்கெட் வந்து வேறு லெவலில் வந்து வசூலாச்சு, இது எல்லா கதையுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷர் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
6: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
7: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
3: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை

0: ஆறு மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், அப்போவே அந்த காலத்திலேயே கேபி சார் வந்து அவரோட டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்த ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாலச்சந்திர சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அப்போவே புரிஞ்சுக்கிட்டாரு. மக்கள், சினிமா பார்க்க வர மக்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ வேண்டாம், அவங்களுக்கு தேவை ஒரு உண்மையான ஒரு மனிதர் ஸ்க்ரீனில் பார்த்தா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அவர் லைஃப் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ண ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்குமே பாலச்சந்திர சார் படத்தை பார்க்கும்போது அவரோட கேரக்டர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும், சிரிக்க வச்சிருக்காரு, அழுக வச்சிருக்காரு. ஸோ திரும்ப வந்து நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்க வச்ச ஒரு மனிதருமே அவர் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் ட்ராமாஸில் தான் வந்து ஆரம்பித்தது. ஒரு நாள் அவரோட ஃபேமஸ் ட்ராமா மிஸ்டர் மேஜர் சந்திரகாந்த் இருக்கார் இல்லையா, ஸோ சினிமா வேர்ல்டையே அப்படியே ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்தார். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து படமாக ஒரு சூப்பர் ஹிட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்தது. ஸோ அப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து பேச ஆரம்பித்தார். அதுதான் பாலச்சந்திர சார் லைஃப்லேயே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு அமையாதான்னு காத்துட்ருப்போம்ல, அந்த வாய்ப்பை வந்து உருவாக்குறது தான் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமே. அதை மட்டும் நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே தானாக எல்லா வாய்ப்புகளும் வருன்றதுக்கு கேபி சார் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சினிமா ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ், இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனை பார்த்து அப்படியே கூப்பிடுது, நீ வாங்க நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ வந்து அவருக்கு வந்து எப்படி இருக்கும், ஆஹா நம்ம வந்து கனவு காண்ட விஷயம் எல்லாமே வந்து ஒன்றாவா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சான்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா அவரோட லைஃபே வந்து மாறிடுச்சு. ஸோ அவருக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து கேட்பார் அப்படின்னு எதிர்பார்க்கல, இது ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கல, பட் இதெல்லாமே ஒன்றா நடந்துச்சு. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுருக்கீங்க, அன்புடன் நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் ஆச்சு.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: Gold Rush 2.0 is back with AIM Gold Wallet. நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே Play Store, App Store-ல AIM Gold Wallet app-அ டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் FM-னு கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 க்கு ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
3: AIM Gold Wallet-ல as low as 1 dirham-ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸை கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 years of legacy. AIM Gold Wallet.

0: சொல்லுவாங்கல்ல, நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு. ஸோ நமக்கு யாரெல்லாம் வந்து நன்றி ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட அந்த ஒரு மனசை வந்து மறக்கவே கூடாது இல்லையா. ஸோ அது ஒரு வேளை கெட்ட விஷயமா இருந்ததுன்னா அது அப்போவே வந்து மறந்துடணும். ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்றத இப்போ சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்போடு நான் பிரியா. எஸ், நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஹெல்ப் பண்ண மனுஷங்க, அவங்களுக்கு காலம் பூரா வந்து நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோமே அப்படின்னு உள்ளுக்குள்ளே தோணும்ல, அந்த கிராட்டிடியூட் எப்போவுமே இருக்கிறது நல்ல விஷயம். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்மளால் போக முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பிலீவ் பண்ணுறோம். ஸோ இந்த டைமில் கேபி சாருக்கும் அப்படி தான். ஸோ கேபி சாரோட டேலண்ட்டை பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து தெய்வத்தாய் படத்துக்கு வசனம் எழுத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ கே பி சார் வந்து வசனமும் எழுதிடுறாரு, கே பாலச்சந்திரன் அவர்கள். சோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சாமா, ஆஹா அருமையா வசனம்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ 1964ல் சோ ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆச்சு அந்த படம். ஸோ கேபி சாரோட வசனம் வந்து எல்லாருமே வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரே அவருக்கு வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைச்சது. ஸோ நீர்க்குமிழி படத்துக்காக வந்து அவர் டைரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு கேபி சார். ஸோ ஸ்டோரியை சொன்னதுலேருந்து அந்த ஒவ்வொரு கேரக்டரையுமே அப்படியே அவர் வந்து உருவாக்குவாராமா, அப்படியே செதுக்குவாராமா. ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாலே அவங்க இந்த கேரக்டர் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுலேயே அந்த கேரக்டராகவே வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்களாமா. அப்படி கதை சொல்கிறதுலையும் சரி, அது ஒரு கேரக்டர் வந்து உருவாக்குறதுலையும் சரி, கேபி சார் வந்து அடிச்சுக்கவே முடியாதாமா. ஸோ அப்படி தான் புன்னகை மன்னன் படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிந்து பைரவி, புது புது அர்த்தங்கள், இந்த மாதிரி ஒரு படைப்பெல்லாம் வந்து கேபி சார் வந்து கொடுத்தாரு. ஸோ ஒவ்வொரு படமே வந்து நம்மளை அழுக வச்சிரும், சிரிக்க வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி தான் ஸோ எம்ஜிஆர் சார் படத்துக்கு வந்து வசனம் எழுத ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கேபி சார் வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அடுத்து தான் ஒரு ரெண்டு மிகப்பெரிய ஒரு ஹீரோ வந்து அவரோட லைஃப்பில் மீட் பண்ணுறாரு. யார் அவங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஒரு பஸ் கண்டக்டரை சூப்பர் ஸ்டாரா பார்த்த அந்த ஒரு கண், யாரோட கண்ணுனா நம்ம கேபி சாரோட கண், எஸ் கே பாலச்சந்தர் அவர்களுடைய ஸ்டோரி பத்தி தான் நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டேஜ் டைரக்டர் எப்படி சினிமா டைரக்டர் ஆனார். ஆனா பாலச்சந்தர் சாரோட பிக்கெஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? அவர் படம் எடுக்க மட்டும் அவருக்கு தெரியாது, அவர் வந்து மனுஷங்களை படிக்க தெரிஞ்ச ஒரு டைரக்டர் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. டேலண்ட் வந்து எங்கே இருந்தாலும் அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்பெஷல் விஷன் வந்து அவர்கிட்ட வந்து இருந்துதான். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், எஸ் நம்ம சாதாரண ஒரு பஸ் கண்டக்டராக இருந்து அப்போது ஒரு யங் மேன், பேர் வந்து சிவாஜி ராவ். ஸோ அவருக்கு வந்து பெங்களூரில் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் பஸ் கண்டக்டராக ஒரு வேலை வந்து பார்த்துட்டு இருந்தார். லைஃப் வந்து ரொம்ப நார்மலாக போயிட்டு இருந்தது. ஸோ அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப வந்து பிடிக்கும், நடிப்பு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டயலாக் வந்து பேசுவார். சின்ன ஸ்டேஜில் வந்து ட்ராமாஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த வாய்ஸ் மாடுலேஷனாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, நீ வந்து சினிமாவில் ட்ரை பண்ணு, உனக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு எல்லாரும் என்கரேஜ் பண்ண. அந்த டைமில் தான் சென்னையில் ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணார். அங்கே தான் அவரோட டேலண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆச்சு. ஆனால் சினிமாவில் சான்ஸ் கிடையாது, ஐ மீன் சான்ஸ்லாம் வந்து கிடையாது, அவ்வளோ ஈஸிலாம் இல்லை அப்படின்னு டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கும் ஆட்கள்லாம் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்கல்ல, ஆனால் யாருக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும், யாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும்? அது ஒரு பெரிய கடல். ஆனால் அதில் ஒரு சான்ஸ் அப்படியே ஒருத்தருக்கு வந்து கிடைக்குது. எப்படி அந்த சான்ஸ் வந்ததுன்னா, கே பாலச்சந்தர் சார் மூலமாக 1975 அபூர்வ ராகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல், அந்த சின்ன ரோல் தான் ஒரு பெரிய பிகினிங்காக இருந்திருக்கு ஒருத்தருக்கு. பாலச்சந்தர் சார் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நோட்டீஸ் பண்ணார். அந்த ரஃப்பான ஒரு லுக்காக இருக்கட்டும், அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட வாய்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய ஸ்பார்க் வந்து தெரிஞ்சுது. சில பேர் டேலண்ட்டை பார்த்த உடனே ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க, சில பேர் டேலண்ட் இருந்தாலும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, இவெல்லாம் பெரிய ஆள் ஆக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ட்ரூ மென்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் திங்ஸ் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிப்பார். ஸோ அப்படி தான் பாலச்சந்தர் சார் இதை பண்ணார். அந்த யங் ஆக்டர் ஓட ஐடென்டிட்டி வந்து தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் பாலச்சந்தர் சார் அவரோட பேரையே வந்து மாற்றினார், சிவாஜி ராவ்லேருந்து மிஸ்டர் ரஜினிகாந்த் அப்படின்னு. ஸோ அந்த பேர் வந்து இப்போ உலகமே பேசக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்கிறாரு. ஸோ ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து பாலச்சந்தர் சார் வந்து சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா, என்னால் ரஜினி கமல் வந்து வளர்ந்தாங்களா இல்லை அவங்களால நான் வளர்ந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேச்சாவே வந்து இருக்கும், ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து நான் வந்து அதில் பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டைலில் வந்து சொல்லியிருப்பார். இப்போ கூட நான் கரெக்டாக அதை வந்து சொன்னேன்னு தெரியல, பட் சொன்ன விஷயம் வந்து அதுதான். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் சிவாஜி ராவிலிருந்து ரஜினிகாந்தா மாத்தினாரு நம்ம கேபி சார். ஆனால் இன்னைக்கு உலகமே அறிஞ்ச ஒரு பெயர். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பாலச்சந்திர சார் ரஜினிகாந்த் சார் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஆக்க மாட்டார். அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தாரு. அவரோட டேலண்ட்டை வந்து அதை வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தன்னை க்ரோ பண்ணிக்கிட்டது யாருன்னா அது ரஜினிகாந்த் சார் தான். ரஜினி சார் தன்னோட ஹார்ட் ஒர்க்னால மேலே வந்த ஒரு பர்சன். அதுதான் ஒரு நல்ல மென்டரோட பியூட்டியே இல்லையா? உனக்கு நான் இதை தான் பார்த்து இந்த பக்கம் போனேன்னா உனக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு கை காமிச்சிருவேனே தவிர, உன் கையை பிடிச்சிட்டே நான் வருவானான்னு கேட்டால் கிடையாது. அங்கே நீ தான் வந்து சரி பார்த்து உன்னோட டேலண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி பெரியால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் கமல்ஹாசன் சார்மே ஒரு சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இல்லையா? அவ்வளோ க்யூட்டாக இருப்பார்ல. ஸோ பாலச்சந்திர சார் அவரோட ஆக்டிங் ரேஞ்சை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தார். டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கமல் சாருக்கும் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள வந்து வேலை வாங்குறது வந்து கேபி சாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஒரு பயணத்துக்கு வந்து லிமிட்டே கிடையாது, ரொம்ப அழகாக வந்து போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழுசாக வந்து நம்பினார். கமல் சாருக்கு வந்து பாலச்சந்திர சார் மேலே ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் வந்து இருந்துச்சு, இப்போவும் வந்து இருக்குது. என்னென்னா, ஒரு ஆக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹிடன் டேலண்ட் இருக்கும்ல, அதை வந்து வெளியே கொண்டு வந்த ஒரு பர்சன் தான். எப்படி இந்த ஸ்டோன் இருக்கும், அது வந்து ஒரு ஸ்டாச்சு எல்லாரும் மாற்றுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகாக செதுக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா அது பாலச்சந்தர் சார் தான். ஸோ அவரோட லிஸ்ட்டில் பிரகாஷ் ராஜ் சார், அதுக்கப்புறம் நாசர் சார், விவேக் சார் மாதிரி பல டேலண்ட்ஸுக்கும் அவரோட ஃபிலிமில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து கொடுத்துருவார். ஸோ அவருக்கு வந்து ஃபேமஸான பர்சன்லாம் வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்து இருந்தாலுமே கூட, ஒரு பாயிண்ட்டில் வந்து இந்த கால் ஷீட்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததாமா. ஸோ இந்த ஸ்டார் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து கால் ஷீட் வந்து கிடைக்காம இருக்கும். நிறைய புது புது முகங்கள் எல்லாத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாராம் கேபி சார். ஸோ யாரை வச்சு வேணாலும் என்னால் படம் பண்ண முடியும், யாரை வேணாலும் என்னால் நடிக்க வைக்க முடியும், அவங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட்னால வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங்காகவே வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணவர் தான் நம்ம கேபி சார். இன்னும் தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய்.
7: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்போடு நன்றியா. நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம்ல, லைக் வெளியில் வந்து ரொம்ப ரூடாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணும். ஆனால் அவங்க தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க. கூட இருக்கவங்களுக்கு தான் தெரிவிச்சா அவங்க எவ்வளோ சாஃப்ட் அப்படின்னு இல்லையா. ஸோ அதே போல் தான் கே பாலச்சந்தர் சாரும் அதே மாதிரி தான். ஒரு டேரக்டர் எப்படி வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணார், ஸோ பல டேலண்ட்ஸ்க்கு எப்படி வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தார், ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி எப்படி நடத்தினாரு. ஸோ இது எல்லாமே, ஸோ கேமரா பின்னாடி இருக்க கேபி சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷனாக வந்து எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு கேபி சார்னா உடனே ஞாபகம் வருது ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேரக்டர், சீரியஸாக ஃபேஸை வந்து வச்சுப்பார், ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், செட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணால் கூடவே கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து தாட்ஸ் வரும். ஆனால் இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னஸ்க்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு பாசமும் இருந்துச்சான் அவருக்குள்ள. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சுப்பார், ஆனால் ரொம்ப ரொம்ப பாசமான ஒரு மனிதராமா. அவருக்கு சினிமானா ஒரு ஒரு ஜாப் கிடையாது, ஜஸ்ட் ஒரு வேலை தானே அப்படின்லாம் கிடையாது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அதை மதிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்தாராம். அதனால தான் ஷூட்டிங் செட்டில் கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாராம். ஆக்டர் வந்து டயலாக்ஸ் வந்து கரெக்டாக சொல்லணும், எமோஷன்ஸை வந்து கரெக்டாக வந்து கன்வே பண்ணணும், அந்த கேரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும், அந்த கேரக்டராகவே நீங்கள் மாற அப்படின்னு ரொம்ப வந்து எதிர்பார்ப்பாராமா, எல்லாரையும் ரொம்ப நம்புவாராமா. ஸோ ஆடியன்ஸ் நமக்கு டைம் கொடுத்த தியேட்டருக்கு டைம் கொடுத்து வந்து தியேட்டருக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்த ஒரு நல்ல மனிதர் தான் கேபி சார். சில ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட வந்து நடிக்க வரும்போது ரொம்ப நர்வஸாக இருப்பாங்களாமா, சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் போலியே, ஜிச்சோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அவர் வந்து கோமா பேசுகிறதெல்லாம் அந்த ஒர்க் மேலனால மட்டும் கிடையாது, ஒர்க்னால மட்டும்தான். ஸோ நார்மலாக வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்றது வந்து புரிஞ்சுப்பாங்கள்ல. ஸோ டீச்சர் வந்து எக்ஸாம் டைமில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கல்ல, ஆனால் அப்புறம் எக்ஸாமில் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேபி சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற டைமில் மட்டும்தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸோ மற்றபடி வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப தங்கவுங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நம்ம கேபி சார் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கே பாலச்சந்தர் அவர்களை பத்தின ஸ்டோரி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன ஊர்ல பிறந்த ஒரு பையன், ஸ்டேஜ் மேல அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு கனவு, அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கனவு இருக்கு. எப்படியெல்லாம் வந்து சாதிச்சார் அவரோட லைஃப்பில் அப்படின்னு, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு ஒரு சாதாரண எம்ப்ளாயி இருந்துட்டு அட் த சேம் டைம் தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு டைரக்டர் ஆகினது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா. இப்போ நம்ம கேபி சாரோட அந்த கடைசி பயணம் இருக்கு இல்லையா, அது ஒரு முடிவே கிடையாது, அது ஒரு லெகசியோட பிகினிங் அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் சில பேர் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க, ஸோ அதை வந்து நம்பர்ஸில் மெஷர் பண்ணவே முடியாது. எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு, எவ்வளோ வந்து எவ்வளோ படங்கள் வந்து ஹிட் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். ஆனால் இவ்வளோ பீரியட் லைஃப்பில் டச் பண்ணது என்னன்னா, பாலச்சந்தர் சார் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கேட்டகரி. காலம் போகும்போது வயசாகிடுச்சு, ஆனால் சினிமா மேலே இருந்த லவ் மட்டும் அவருக்கு வந்து குறையவே இல்லை. புது டேலண்ட்ஸையும் வந்து அவர் வந்து பார்க்கணும், புது ஐடியாஸையும் வந்து கற்றுக்கணும், இந்த க்யூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு ஆர்வம் இருக்குல்ல, வயசாகிடுச்சு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொன்றையும் கற்றுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக வந்து இருந்தவர் தான். ஸோ அவரோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அஃபெக்ட் ஆனாலுமே சினிமா மேலே இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கூட அவருக்கு வந்து குறையவே இல்லை. ஏன்னா சில பேருக்கு சினிமா ஒரு ப்ரொஃபஷன், ஆனால் கேபி சாருக்கு வந்து அது ஒரு உயிர் மூச்சு மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். 2014 டிசம்பரில் தமிழ் சினிமாவோட சோகமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். December 23, 2014 கேபி சார் நம்மளை விட்டு பிரிஞ்ச அந்த ஒரு டே. ஒரு பெரிய கிரியேட்டரோட ஜேர்னி வந்து முடிஞ்சது, ஆனால் அவரோட கதை மட்டும் ஒன்றும் முடியவே இல்லைல்ல. இன்னமும் அவர் படங்கள்லாம் பார்க்கும்போது அவரோட முகம் தான் நமக்கு ஞாபகம் வரும், நம்ம கூட தான் வந்து பயணிச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த நியூஸ் வந்த உடனே சினிமா உலகமே வந்து ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்திருந்தது. ஏன்னா அவர் ஒரு டேரக்டர் மட்டும் கிடையாது, பல பேருக்கு வந்து குருவாக இருந்தவர், பல பேரோட வழிகாட்டியாக இருந்தவர் இல்லையா, பல பேரோட இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சார் அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய புது புது ஆர்டிஸ்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மனிதர் தான் அவர், ஒரு நல்ல மனிதர். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு டேலண்ட் இருக்கும், அதை வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு வந்து ரீசன் சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்த இவரோட கதையில் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். எப்போ வேணாலும் யார்னால வேணாலும் எதை வேணாலும் சாதிக்க முடியும், அதை ஒரு சாக்கு போக்கு சொல்லாமல் இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் பிரியா கிட்டே ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி பிரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். இந்த நைட்டெல்லாம் 2 மணிக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷன் ரீல் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து எப்பவும் போல் பண்ணுற மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் அடுத்த நியூ இயர் வர வரைக்கும் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணாமல் எப்போ வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதையை வந்து கேபி சார் போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக. And ellarkum good night, sweet dreams, take care, bye.
1: அன்புடன் நான் brought to you by ayu treat ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ayu treat ayurveda, DIP மற்றும் silicon oasis. call 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dunya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாயில் இ பைக் விநியோக சேவைகள் விரிவாக்கப்பட்டுள்ளன. துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தனது இ பைக் விநியோக சேவையை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. இதன் மூலம் துபாய் முழுவதும் சேவை வழங்கப்படும் பகுதிகளின் எண்ணிக்கை 11 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 4 பகுதிகளில் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்ட இந்த சேவை தற்போது மேலும் 7 புதிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அல்தவார் 1, அல்தவார் 2, அல்கிசைஸ் 1, ஷேக் முகமது பின் ராஷித் பலவார்ட், துபாய் மீடியா சிட்டி, ஜுமைரா லேக்ஸ், துபாய் மெரினா ஆகிய பகுதிகள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக சோதனை திட்டத்தில் இடம்பெற்ற அல்கராமா, அல் ஹம்ரியா, அல் ஹுரைர் மற்றும் அல் மன்கூல் ஆகிய 4 பகுதிகளும் தொடர்ந்தும் சேவையில் உள்ளன. இந்த விரிவாக்கத்தின் மூலம் துபாயில் இ பைக் விநியோக சேவை அதிகமான பகுதிகளை சென்றடையும் என RTA தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் சட்ட மற்றும் நிர்வாக விதி மீறல்களில் ஈடுபட்ட 42 வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பு அலுவலகங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. மொத்தமாக 135 விதி மீறல்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 106 சம்பவங்கள் வீட்டு பணியாளர்களை நியமிப்பதற்காக வசூலிக்கப்பட்ட கட்டணத்தை சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் முழுமையாகவோ அல்லது பகுதியளவிலோ வேலை வழங்குநர்களுக்கு திருப்பிச் செலுத்த தவறிய ஆட்சேர்ப்பு நிறுவனங்களுடன் தொடர்புடையவை என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வீட்டுப் பணியாளர் சட்டத்தின் நிர்வாக விதிமுறைகளின்படி வீட்டுப் பணியாளர் ஆட்சேர்ப்பு அலுவலகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டாலோ அல்லது அவர் பணியை நிறுத்தியதாக அறிவிக்கப்பட்டாலோ அந்த திகதியில் இருந்து 2 வாரங்களுக்குள் வேலை வழங்குநரிடம் வசூலிக்கப்பட்ட ஆட்சேர்ப்பு கட்டணத்தை சம்பந்தப்பட்ட நிறுவனம் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் கடுமையான ராணுவ நடவடிக்கைக்கு தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு எவ்வளவு கால அவகாசம் வழங்க தயாராக உள்ளீர்கள் என்று கேட்டபோது, அதிக நேரம் இல்லை, அது விரைவாக நடைபெற வேண்டும், இல்லையெனில் நடைபெறவே கூடாது என்று டிரம்ப் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே போருக்கு முடிவு காணும் நோக்கில் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்குமாறு ஈரான் எந்த கோரிக்கையும் விடுக்கவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையில் தற்போதைய நிலைமையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று கூறியுள்ளார். பிரான்ஸ் ஸ்பெயினில் காட்டு தீ தீவிரமடைந்துள்ளது. 3,00,000 மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரான்சில் இந்த நூற்றாண்டில் எந்த ஆண்டையும் விட அதிக நிலப்பரப்பு இந்த ஆண்டு தீக்கிரையாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பிரான்சில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கட்டுப்படுத்த முடியாத காட்டு தீ பரவி வருவதாக உள்துறை அமைச்சர் லாரன்ஸ் நூனேஸ் தெரிவித்தார். அரசின் அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலவும் வானிலை மற்றும் காடுகளின் தன்மை காரணமாக தீ முற்றிலும் கணிக்க முடியாத வகையில் பரவி வருவதாக தெரிவித்தார். இந்த தீ தானாகவே தொடர்ந்து எரிந்து அனைத்து திசைகளிலும் பரவி வருகின்றது. எனவே இதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக உள்ளது என்று நூனேஸ் தெரிவித்தார். இந்த காட்டு தீ இதுவரை 40,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பை எரித்து நாசமாக்கியுள்ளதாகவும், இது 2022 ஆண்டு ஜிரோந்து பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயால் எரிந்த மொத்த நிலப்பரப்பின் 2 மடங்குக்கு நெருக்கமான அளவு என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: தமிழக செய்திகள்.
3: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களில் 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இன்று அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. கரூரில் தாவைக்கா கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்பட்டது. இதற்கெதிராக நாம் தமிழர் கட்சியின் தீரன் திருமுருகன், மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சீனி அகமது உட்பட 3 பேர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொது நல மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுக்களில் கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் CBI விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த விசாரணையை உச்சநீதிமன்றம் நியமித்த குழு கண்காணித்து வருகின்றது. இச்சூழ்நிலையில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது விசாரணையை பாதிக்கச் செய்யும். இது கரூர் சம்பவத்தின் சாட்சிகளை கலைக்கும் நடவடிக்கையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் கார்த்திகேயன் சக்திவேல் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கருணை பணி வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்தனர். இந்த வழிகாட்டுதல்கள் கரூர் நெரிசலில் சிக்கியவர்களுக்கு அரசு பணி வழங்கியதில் பின்பற்றப்படவில்லை என்று கூறினர். அரசு நினைத்தால் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வாழ்வாதாரத்தை உயர்த்த முயற்சிக்கலாம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சாதாரண பணிதான் வழங்கியதாக கூறுவதை ஏற்க முடியாது. எனவே கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கி பிறப்பித்த அரசாணை ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் இவ்விவகாரத்தில் மேன்முறையீடு செய்ய உள்ளதாக தாவிகா அரசு தெரிவித்துள்ளது. விமர்சனத்துக்காக கைது செய்யும் அரசு மக்கள் மன்றத்தில் சரிவை சந்திக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். விமர்சனத்துக்காக செய்யப்படும் ஒவ்வொரு கைதின் போதும் நீதிமன்றத்திடம் குட்டுப்படும் இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மன்றத்திலும் சரிவை சந்திப்பது உறுதி என்று அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சர்வாதிகார சோஃபா மாடல் அரசால் பழிவாங்கும் நோக்கத்தில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டியனை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இன்று சந்தித்தோம் என்று கூறினார். மிசா எமர்ஜென்சியை பார்த்தது திமுக. தத்தி தாவி ஆட்சிக்கு வந்து தறிக்கட்டு அரசு நடத்தும் சோஃபா அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு எல்லாம் திமுகவின் கடைக்கோடி தொண்டர்கள் கூட அஞ்ச மாட்டார்கள் என்று அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். மழைக்கால கூட்டத்தொடரின் ஆறாம் நாளான இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் கூடின. அவை நடவடிக்கைகள் தொடங்கியவுடன் நீட் விவகாரம் மற்றும் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறை எடுத்த நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் இந்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடாமல் விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தினார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கிரண் ரிஜிஜு, நாடு முழுவதும் மாணவர்கள் எழுப்பிய கவலைகளை கருத்தில் கொண்டு வினாத்தாள் கசிவு போன்ற சிக்கல்களை தீர்ப்பதற்காக ஒரு முக்கிய மசோதா மக்களவையில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியும் பிற எதிர்க்கட்சிகளும் இதை விவாதிக்க மறுத்து அமளியில் ஈடுபடுகின்றன என்று அவர் குற்றம் சுமத்தினார். பிரதமர் எடுத்துள்ள முக்கிய முடிவை அவர்கள் பரிசீலிக்க வேண்டும். தேர்வு முறையை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்றும் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். டெல்லியில் மாணவர்கள் மீது பெல்லட் துப்பாக்கிகளும், பீகாரில் போராடிய மாணவர்கள் மீது AK-47 ரக துப்பாக்கிகளும் ஏன் பயன்படுத்தப்பட்டன என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வினவினார். மாணவர்களை தாக்கி நசுக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், மாணவர்கள் மீது அல்ல என்று அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பில் அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் மாணவர்களுக்கு எதிராக அப்பட்டமான கொலை வெறியை கொண்டுள்ளது என்று கூறினார். பீகாரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது AK-47 ரக துப்பாக்கி குண்டுகள் சுடப்பட்டதாகவும், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகுவதாக ராகுல்காந்தி தெரிவித்தார். இதனிடையே வழக்குகளை திரும்பப் பெறாவிட்டால் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் ஜனதா கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாணவ போராட்டக்காரர்கள் மீதான அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெறாவிட்டால் மீண்டும் ஒரு போராட்டத்தை தொடங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின் மூலம் மேன்முறையீட்டு நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதாக வரையறுக்கப்பட்டுள்ள 63 மற்றும் 65 வயது எல்லையை அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றின் மூலம் மேலும் 2 ஆண்டுகள் வீதம் நீட்டிப்பதற்கு அரசாங்கம் யோசனை முன்வைத்தது. இது தொடர்பில் அறிக்கைகள் வெளியிட்ட சுதந்திர சட்டத்தரணிகள் சங்கம் அரசாங்கத்தின் மீது கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தது. தற்போது உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் 8 நீதியரசர் பதவிகள் வெற்றிடமாக உள்ளதாகவும் அந்த வெற்றிடங்களை நிரப்புவதை ஜனாதிபதி நீண்ட காலமாக தவிர்த்து வருவதாகவும் அந்த அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் எதிர்ப்புகளை மீறி நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5வது பதக்கத்தை வென்றது. மகளிர் பழுதூக்குதல் 53 கிலோ எடை பிரிவில் இந்தியா சார்பில் களமிறங்கிய ஞானேஸ்வரி யாதவ் ஸ்னாச் பிரிவில் 88 கிலோ மற்றும் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 111 கிலோ என மொத்தம் 199 கிலோ எடையை தூக்கி வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். இது கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வென்ற 5வது பதக்கமாக பதிவானது. இதனிடையே பொதுநலவாய போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டி என்ற தமிழ்நாடு வீரருக்கு 30 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெறும் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 65 கிலோ பழுதூக்கல் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 am to 7 pm DAC developers nadathra property showcase la kalandukonga unga favorite location la property ye vaangunga.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
3: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
5: 89.4 Tamil FM. Tamil FM. Namma Radio, Namma Music.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
2: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: que se mudó de tener.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: நீ என்ன பெரிய அப்பா.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: வண்ணக்கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குள்.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: பச்ச

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது கருணை கொலை. நான் கருணைய பார்த்தாலே கொலைதாண்டா.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ஆண்டு.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க.
4: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this டாடி, I need this. பேக் நவ் நானு US ல கூட அதே எஃப்எம்

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பண்ணி
1: கொடி
0: பேய காட்டேரி
1: செருப்பு பியோண்டா
0: பல்ல உடைப்பேண்டி
1: வீட்டுல அன்னபண்டவர்
0: தலையில இடி விழ
1: வீணா போயிடுவேடா
0: நீ விளங்காம போயிடுவேடி
1: உனக்கு ஏன்

0: Are you feeling comfortable?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
3: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன,